நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 26

அம்நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் முதல் நாள், 2026 வருடம் ஜூலை மாதம் 17 தேதி வெள்ளிக்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம் 43 நொடி.

0: கொடிய நெருப்பில் அகப்பட்டு வெந்து போக நேர்ந்தாலும் உயிர் பிழைக்க வழி உண்டு. ஆனால் வல்லமையுடைய பெரியவர்களிடத்தில் தப்பு செய்தால் தப்பிக்க வழியே இல்லை. குறள் எண் 896 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார்.
0: கொடிய நெருப்பில் அகப்பட்டு வெந்து போக நேர்ந்தாலும் உயிர் பிழைக்க வழி உண்டு. ஆனால் வல்லமையுடைய பெரியவர்களிடத்தில் தப்பு செய்தால் தப்பிக்க வழியே இல்லை. குறள் எண் 896 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறளமுதம் கேட்டோம். இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழலறிவும், தொடர்ந்து வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் காந்தி அஞ்சலி, தொடர்ந்து தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7 கேட்கலாம். 7:30 இன்று தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு சர்வதேச நீதி தினம் குறித்த சிற்றுரை இடம்பெறும். 7:45 நகர்வலம், பாஸ்போர்ட் மற்றும் ஆதார் புதிய விதிமுறைகள் அமல், பி வீரமணி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 8:00 திரைகானம். 8:30 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 மத்திய அரசின் கணக்கெடுப்பு, தமிழ்நாடு இயக்குனர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து திரைகானம். 9:00 அரங்கிசை, மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், பவதாரணி அனந்தராமன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வானிலை இயக்கத்திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் இடம்பெறுவது தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள் வழங்கும் உரை. நலமாய் வளமாய் உரை வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ். நிறைவாக கதையரங்கம் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகானம். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. கேயும் நாமதாரி என்று தொடங்கும் ஒரிய மொழி பாடல், இயற்றியவர் கே சி பாணிகிரகி, இசை அக்ஷய்குமார் மொஹந்தி. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் நந்தகோபால். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், ஒருங்கிணைந்த பண்ணையம், திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்கள், தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகானம். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை, திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் சந்திரசேகரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தோம்.

இனி 101.4 எஃப்எம் ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலன் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்வர் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், 10:02 கெட் செட்

11:02 உங்களுடன் ரெயின்போ. 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வானிலை இயக்கம் திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 1:00 ரெயின்போ பயோஸ்கோப். உதயம் ப்ரொடக்ஷன்ஸின் பல்லாண்டு வாழ்க திரைப்பட ஒலிச்சித்திரம். நடித்துள்ளவர்கள் எம்ஜி ராமச்சந்திரன், லதா, எம் என் நம்பியார், வி கே ராமசாமி, தேங்காய் சீனிவாசன், ஆர் எஸ் மனோகர், பி எஸ் வீரப்பா ஆகியோருடன் பலர். கதை வி சாந்தாராம், இசை கே வி மகாதேவன், இயக்கம் கே சங்கர், வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. 2:00 ரெயின்போ மெலடிஸ். 2:30 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர், பக்கவாதத்திற்கு முந்தைய மற்றும் பிந்தைய பராமரிப்பு குறித்து மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி நரம்பியல் துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஏ வி ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா. 5:02 ரெயின்போ மேடை. 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டுப் போட்டிகள் குறித்து அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக்.

நான்கு இரண்டுக்கு ஃபன் பண்ணலாமா, ஐந்து இரண்டுக்கு ரெயின்போ மேடை, ஆறு இரண்டுக்கு டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், ஏழு மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ், 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டுப் போட்டிகள் குறித்து அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவெண்ட், 11:00 முதல் அதிகாலை 5:54 வரை விவித் பாரதி அலைவரிசை நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். இவையாவும் இன்று 101.4 FM ரெயின்போவில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்.

0: நேர்களை 100.1 எஃப்எம் கோல்டில் காலை 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரை, 8:30 திரைகானம், 9 அரங்கிசை. மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் பல்சுவை நிகழ்ச்சி வழங்குவோர் உலக தெலுங்கு கூட்டமைப்பு உறுப்பினர்கள். 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். எம் சுதர்ஷன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டி கோவிந்தராஜன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை. இதில் டாக்டர் பிரமிளா குருமூர்த்தி அவர்களின் பாட்டு இடம்பெறும். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். இதில் மண்டேலா ஃப்ரம் பிரசன்ட் டு பிரசிடென்சி உரை வழங்குபவர் ஸ்ரீ சேஷ்மா. கிரீன் க்ரோத் வேர் டெவலப்மெண்ட் மீட்ஸ் நேச்சர் எஸ் நவிகா வழங்கும் உரை. இம்யூனிட்டி பிகின்ஸ் வித் அ சிங்கிள் ஷாட் உரை வழங்குபவர் ஆர் கே கிருத்திகா. 7:50 செய்தி கதமும், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இவையாவும் 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற உள்ளவை. இனி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 8:00 உங்கள் விருப்பம், 9:00 கலக்கல் அரங்கம், 10:00 என் கேள்விக்கு என்ன பதில், 11:00 என்றும் இணையவை, 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:00 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வானிலை இயக்கம் திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:00 பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 இசையும் நானும் திரைப்பட பின்னணி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by VC Pramod. Prime Minister Narendra Modi will visit Haryana, Chandigarh and Punjab today. During his visit to Haryana, the Prime Minister will flag off India's first hydrogen train between Jind and Sonipat at Jind Railway Station. He will also lay the foundation stone and dedicate to the nation various development projects worth around 14,700 crore rupees at the Eklavya Stadium in Jind and address the gathering on the occasion. Our correspondent reports that the launch of the first hydrogen-powered train marks an important step towards the adoption of clean and sustainable mobility in the railway sector.
2: India has set a new global benchmark with this project. While countries like Germany and China usually run 2 or 3 coach hydrogen trains, India has developed a 10 coach formation. It is designed to carry nearly 2,600 passengers, which is the highest capacity among compared hydrogen trains globally. This hydrogen train is powered by a 3,200 horsepower propulsion system, making it

0: பாதுகாக்கவும் ஆற்றும் பணியை தங்கள் கடமையாக கருதி செய்தல் நல்லது. நாடும் வீடும் நல்ல நிலையில் இருந்தால் சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் பெற்று முன்னேற்ற நிலை அடையுமானால் உலக அரங்கில் தனி புகழும் பெருமையும் அந்தஸ்தும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. வீட்டின் அடிப்படை குடும்பம். பல வீடுகள் சேர்ந்து உருவாக்குவதே நாடு. பல நாடுகளும் பலவித மக்களும் ஒருங்கிணைய பெற்றதுதான் உலகம். வீட்டில் வாழும் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு ஆதரவு காட்டி வாழ்வதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரமாகும். வாழ்வாதாரத்தை தொலைத்த பின்னர் சேதாரம் இல்லாத செம்மையான வாழ்வை தேடினால் எப்படி கிடைக்கும்? தேடினாலும் கண்டுகொள்ள முடியாது. நம் புத்தியும் சித்தமும் நேர்கோட்டில் பயணித்தால்தான் நாம் செய்யும் செயல்கள் நல்லனவாக அமையும். செயல்கள் நல்லவையாக இருக்கும்போது அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்களும் பல மடங்கு நன்மைகளையும் மன மகிழ்ச்சியையும் கிடைக்கச் செய்யும். இதனால் நாம் உயர நம் வீடு உயரும். வீடு உயர நாம் வாழும் நமது தாய்நாடும் உயரும். நாடு உயர உலகம் உயரும் என்பது தெளிவு. ஒரு தாயானவள் தான் பெற்ற மக்களிடையே பாரபட்சம் பார்ப்பதில்லை. எல்லா குழந்தைகளும் அவளுக்கு ஒன்றுதான். அவர்கள் தங்களுக்குள் வேற்றுமை பாராட்டாமல் சண்டை சச்சரவு ஏதுமின்றி ஏற்ற தாழ்வுகளை கடந்து எல்லோரும் ஒரு தாய் பெற்ற மக்கள் என்ற எண்ணத்தை மனத்தராசில் ஏற்றி அதற்கு நிகராக அன்பையும் விட்டு கொடுத்தலையும் ஒற்றுமையாக இருத்தலையும் சமர்ப்பணம் செய்து ஒற்றுமையே வெற்றிக்கு வழி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தாயுள்ளமும் விரும்பும். ஈன்று பிறந்தறுதல் தாயின் கடனே, சான்றோனாக்குதல் தந்தையின் கடனே என்பதை தாயும் தந்தையும் உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் குழந்தைகள் நலனிலும், அதாவது மனநலனிலும் உடல் நலனிலும் விழமார்ந்த அக்கறை செலுத்தி வளர்த்தார்களேயானால் அந்த வீடும் அந்த வீட்டைச் சேர்ந்த அத்தனை உறவுகளும் வான வீதியில் மின்னும் தாரகை கூட்டமென வளமோடு பிரகாசமாக வாழ்வார்கள். இதுபோலவே நாட்டு மக்கள் அனைவரும் நாடானது உலக அரங்கில் புகழ் பெற மற்றவர்கள் போற்றத்தகுந்த செயற்கரிய செயல்களை செய்வதில் மாறுபடாமல் நின்று செயலாக்க நிகழ்வுக்கு துணை புரிதல் வேண்டும்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களினி கேட்க இருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக புஷ்பவனம் குப்புசாமி பாடியுள்ள பாடல்.

நேரம் இப்பொழுது 6:25:50. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் அடுத்து எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கின்றது. காயலார் ஷேக் முகமது பாடியுள்ள பாடல்.
1: ஈச்சை மரத்து

0: இடம்பெற்றது வழிபாடு. நேரம் இப்பொழுது 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடித்திங்கள் முதல் நாள், வெள்ளிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, 3G கரைசல் தயாரிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3G கரைசல் தயாரிக்க இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு ஆகியவற்றை சம விகிதத்தில் எடுத்து தண்ணீர் சேர்க்காமல் சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை சேர்க்க வேண்டும். அதன் பிறகு இதனை ஒரு மண்பானை அல்லது பிளாஸ்டிக் வாளியில் ஊற்றி நன்கு கலந்து மூடி வைக்க வேண்டும். இதனுடன் தண்ணீர் சேர்க்கக்கூடாது. இதனை 15 முதல் 20 நாட்களுக்கு நொதிக்க வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேளைகளில் இதன் மூடியை திறந்து நன்கு கலக்கிவிட வேண்டும். பிறகு இந்த கரைசலை வடிகட்டி 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம்.

0: இந்த கரைசலை அனைத்து வகையான பயிர்களுக்கும் 5% என்ற அளவில் தண்ணீருடன் கலந்து தெளிக்கலாம். அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி என்ற அளவில் 3G கரைசலை கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும். இதை 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிப்பதனால் பயிர்களை பூச்சி தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம்.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். அது மட்டுமில்லாமல் இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் இலைப்பெண்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். விதை நேர்த்தியாக 1 கிலோ விதைக்கு இமிடாக்ளோபிரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும்.
0: அன்பார்ந்த விவசாயிகளே, அசோலாவை நெற்பயிரோடு வளர்க்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். நெல் நட்ட 1 வாரத்தில் 1 ஏக்கர் நிலத்தில் 400 கிலோ முதல் 500 கிலோ வரை அசோலாவை விட வேண்டும். நெற்பயிரோடு சேர்ந்து நன்கு வளர்ச்சியடைந்து 15 முதல் 25 தினங்களில் 4000 முதல் 5000 கிலோ வரை மகசூல் கொடுக்கின்றது. நெற்பயிருக்கு முதல் களை எடுக்கும்போது தண்ணீரை வடிகட்டி களை எடுக்கும் ஆட்களை கொண்டு அசோலாவை வயல்களில் மிதித்து விட வேண்டும். இதனால் அசோலா மக்கி நல்ல தலையுரமாகிறது. இவ்வாறு ஆட்கள் மிதித்து விடுகின்ற போது சில அசோலா தண்ணீரில் மிதந்து மறுபடியும் நன்கு வளர்ச்சியடைந்து வயல் முழுவதும் பரவி காணப்படும். இவ்வாறு வளர்ந்த அசோலாவை 2வது களை எடுக்கும்போது மண்ணில் மிதித்து மக்க வைக்க வேண்டும். நெற்பயிரோடு அசோலாவும் வளர்ந்து தலையுரமாக பயன்படுகின்றது.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: மாடு வந்து ஒரு 7 மாடு இருக்குதுங்க. ஆடு ஒரு 7 ஆடு இருக்குது. பண்ணைக்குட்டையில் வந்து ரோகு கட்லா புல்கண்டை வளர்க்குறோம். மாட்டினுடைய சாணம் இதெல்லாம் வச்சு வந்து மீனுக்கும் நம்ம வயலுக்கும் போட்டுக்கிறோம். வயலில் வளர்கிற வைக்கோல் நெல் இதெல்லாம் வந்து கோழிக்கு மாட்டுக்கு அதுக்கு தீவனம் ஆகிடுதுங்க. அதனால் வந்து ஒன்றை தொடர்ந்து ஒன்று அதில் லாபம் அதிகமாக கிடைக்குதுங்க.
1: ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும். அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து தெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்ததும் பின் சுருண்டும் இலை நடு நரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரம் அளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழிக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்பெண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும்.
0: நிலக்கடலையில் பெரிய பருப்புகள் கொண்ட ரகங்களில் காய்களின் பருப்பின் வளர்ச்சி குறைபாடு என்பது ஒரு பெரிய இடர்பாடு ஆகும். இதை தவிர்த்து நல்ல வளர்ச்சியடைந்த முழுமையான பருப்புகளை பெறுவதற்கு பல ஊட்டச்சத்துக்களை கலந்து தெளிக்க வேண்டும். இந்த கலவையை தயாரிக்க DAP 2.5 கிலோ, அமோனியம் சல்ஃபேட் 1 கிலோ, போராக்ஸ் 1/2 கிலோவினை 37 லிட்டர் தண்ணீரில் ஒன்றாக கலந்து ஒரு இரவு முழுவதும் வைத்திருக்க வேண்டும். மறுநாள் காலை இந்த கலவை வடிகட்டினால் 32 லிட்டர் வரை தெளிந்த ஊட்டச்சத்து நீர் கிடைக்கும். இதனை 468 லிட்டர் தண்ணீருடன் சேர்த்து 500 லிட்டர் அளவில் தயார் செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் பிளானோஃபிக்ஸ் மருந்து 350 மில்லியை இதில் சேர்த்து விதைத்த 25 மற்றும் 35 நாட்களில் தெளிக்க வேண்டும்.

0: விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த இரண்டு பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயிர் வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும்.
1: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில் தடவி விட வேண்டும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: ஒவ்வோர் இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வோர் உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி. உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில்.
0: எங்கள் வெப்சைட் akashvani.gov.in.
1: புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.
2: ஆகாஷ்வாணி இனி தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட

0: 25 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள இந்த ரயில் நிலையங்களை பஞ்சாபின் ஜலந்தரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். தமிழகத்தின் சென்னை பூங்கா, சின்னசேலம் மற்றும் குன்னூர் ரயில் நிலையங்கள் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படுகிறது. புறநகர் மின்சார ரயில்களுக்கான முக்கிய நிலையமாக உள்ள பூங்கா ரயில் நிலையம் 14 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள் மற்றும் காத்திருப்பு பகுதிகள் மேம்படுத்தப்பட்டு மின்தூக்கி வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ரயில் நிலையம் 15 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 15.14 கோடி மதிப்பீட்டில் சின்னசேலம் ரயில் நிலையம் முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் ரயில்வே கோட்டத்தின் கீழ் வரும் இந்த நிலையம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் முக்கிய போக்குவரத்து மையமாக மாற்றப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்த ரயில் நிலையத்தில் மேம்படுத்தப்பட்ட வசதிகள், ரயில் நிலையத்தில் பயணிகள் நிழற்குடை, மேம்பாலம், மேம்படுத்தப்பட்ட நடைமேடை, மின் தூக்கிகள், பயணிகள் இருக்கை, மின் விளக்குகள், மின் விசிறிகள், பயணிகள் காத்திருப்போர் அறை, மாற்றுத்திறனாளிகள் அறை, நவீன கழிப்பறை, நுழைவாயில், முகப்பு, தரைத்தளம், டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வாகன நிறுத்தமிடம், சுற்றுச்சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகள் செய்து முடிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முரியசன்.
0: குன்னூர் ரயில் நிலையம் 12.18 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குன்னூர் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வு அறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாழும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், எல்இடி மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்கின்றனர். பாரத பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் மாலை 3:45 துவங்க உள்ள நிலையில் குன்னூரில் 2 முதல் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு, வரும் 31 தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றார். ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை வீடு வீடாக சென்று விவரங்களை சேகரிக்கும் பணி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். இந்த பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
3: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 என்பது இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் வழியில் நடத்தப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முக்கிய அங்கமாக சுய கணக்கெடுப்பு வசதி கூட அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு என்பது ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை உள்ள 30 கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பு வசதி ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரை உள்ள 15 சுய கணக்கெடுப்பு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சுய கணக்கெடுப்பு வசதி என்பது முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை கூட மக்கள் பெருவாரியாக பயன்படுத்தி தங்களை பற்றிய தகவல்களை தாமாக பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்.
0: இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் சுமார் 20 பேர் எழுதிய இந்த தேர்வில் சுமார் 11,21,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சென்னையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 430 கிலோமீட்டர் நீளத்தில் மழைநீர் வடிகால்கள் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். ஆவடி மற்றும் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது.

0: இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்வியை வரவேற்பதாக கூறியுள்ளார். இதில் முந்தைய திமுக அரசின் பிடிவாதத்தை தாவிக அரசு தொடரக்கூடாது என்றும், தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க மாநில அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதிதிராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்திருப்பதை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு நடைபெற வேண்டிய சீருடை பணியாளர்களுக்கான தேர்வு ஒராண்டு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வயது வரம்பில் தளர்வு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் ஈரோடு, கரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சில இடங்களிலும் வடகடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். நியூசிலாந்தில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.3 பதிவானது. ஆர்எஸ்எஸ் அமைப்பின் 100 ஆண்டுகால பணிகள் குறித்த நூலை புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய புவி அறிவியல் துறையின் புதிய செயலாளராக திரு ஸ்ரீனிவாசகுமார தும்மாலா நியமிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் 3 நாட்கள் நடைபெறும் தொழில்துறை வணிக கண்காட்சி அரங்குகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பார்வையிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆய்வுக்கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன 116 மொபைல் போன்களை மீட்டு அவற்றை உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் வழங்கினார். திருவள்ளூரில் இ சேவை மையங்களின் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில் சுமார் 2800 தெரு விளக்குகள் எரியாமல் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை ஒளிர செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்தி. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் குகேஷ், அர்ஜுன் எரிகேசி ஆகியோர் தங்களது ஆட்டங்களை டிரா செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:55. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியம் 720 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

0: ஆசிய கண்டத்தில் பரவலாக காணப்படும் விஷப்பாம்பு இனங்களில் மிக உயர்ந்த முக்கியத்துவம் பெறும் கிங் கோப்ரா என அழைக்கப்படும் இனம் குறித்து விலங்கு நடத்தை ஆய்வு மையங்கள் புதிதாக வெளிப்படுத்திய தகவல்கள் பல விஞ்ஞானிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. உலகின் மிக நீளமான விஷப்பாம்பு என்ற அடையாளத்தையும் தனித்துவமான வேட்டையாடும் திறனையும் கொண்ட இந்த இனம் வெப்பமண்டல மழைக்காடுகள் மற்றும் ஈரப்பதமுள்ள பள்ளத்தாக்குகளில் அதிகமாக காணப்படுகிறது. ஆய்வாளர்கள் வெளியிட்ட தகவலின்படி கிங் கோப்ராவின் மிக பெரும் தனித்துவம் அதன் உணவு பழக்கத்தில் உள்ளது. மற்ற பாம்புகளையே பிரதான உணவாக கொண்டுள்ள இதன் நோக்கம் காட்டு உயிரி சங்கிலியில் மிக முக்கியமான கட்டுப்பாட்டு சக்தியாக செயல்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. வேட்டையாடும் போது உயரம் அதிகரித்து நெறிமுறையுடன் செயல்படும் தன்மை இந்த இனத்தை மற்ற விஷப்பாம்புகளிலிருந்து தனித்துவப்படுத்துகிறது. இனப்பெருக்கத்திற்கான செயல்பாட்டில் கிங் கோப்ரா விஷப்பாம்புகளுள் தனித்த இடம் பெறுகிறது. இயற்கையிலேயே கூடு அமைக்கும் ஒரே விஷப்பாம்பு என்ற அடையாளம் இதற்குண்டு. பெண் பாம்பு மர இலைகள் மற்றும் சிறு கிளைகளை போன்றவை பயன்படுத்தி கூடு அமைத்து முட்டைகளை பாதுகாக்கும் தன்மை, எச்சரிக்கை சத்தம் மற்றும் தலை உயர்த்தும் திறன் எதிரிகளை தடுக்க மிக பயனுள்ளதாக இருப்பதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இனத்தின் எதிர்கால நிலைமை குறித்து பல அமைப்புகள் தீவிர கவலை அடைந்துள்ளன. குறிப்பாக தென்கிழக்காசிய நாடுகளில் அதிக அளவில் சாலை விபத்துகள் மற்றும் வேட்டை செயல்களில் கிங் கோப்ரா எண்ணிக்கையை குறைக்கும் பிரதான காரணங்களாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்தியா, மலேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் கிங் கோப்ராவுக்கான சிறப்பு ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தற்போதைய சூழலில் கிங் கோப்ரா ஆசிய கண்டத்தின் இயற்கை உணவு சங்கிலிக்கான கட்டுப்பாட்டு சக்தியாக இருந்து வருவதால் இதன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிக அவசியமானவை என புதிய ஆய்வு அறிக்கைகள் வலியுறுத்துகின்றன.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

0: இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.8°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28.6°C, பதிவான ஈரப்பதம் 88%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.9°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28.8°C, பதிவான ஈரப்பதம் 76%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மதியம் மற்றும் மாலை நேரங்களில் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான சூழல் நிலவ வாய்ப்புண்டு. மாலை மற்றும் இரவு வேளைகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியால 720 KHz இல் நேர்களினி கேட்க இருப்பது

மனித உரிமைக்கும் சமத்துவத்திற்கும் போராடுவதே உண்மையான சமூக நீதியாகும். மனித உரிமைக்கும் சமத்துவத்திற்கும் போராடுவதே உண்மையான சமூக நீதியாகும் என்ற பெரியார் ஈவேராவின் பொன்மொழியுடன் இன்றைய புத்தம் புது காலை தேடி வருகிறது உங்களை நாடி. நிகழ்ச்சியின் முதலில் காந்தி அஞ்சலி.

பிராயச்சித்தமாக பட்டினி என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன. வெளிக்காற்றே படக்கூடாது என்று குழந்தைகளை பத்திரமாக மூடி வைத்து வளர்த்து விடுவதால் மாத்திரம் அவர்களை ஆசாபாசங்களோ தீமைகளோ பற்றாமல் இருந்து விடுவது இல்லை. ஆனால் பலவிதமான முறைகளில் வளர்க்கப்பட்ட சிறுவர் சிறுமிகளை சேர்த்து வைத்து அவர்களுக்கு போதிக்கும் போது பெற்றோர்களும் உபாத்தியாயர்களும் கடுமையான சோதனைக்கு ஆளாகிறார்கள் என்பது மாத்திரம் உண்மை. அவர்கள் எப்பொழுதுமே உஷாராக இருக்க வேண்டியிருக்கிறது. பையன்களையும் பெண்களையும் சரியான வழியில் வளர்த்து அவர்களுக்கு கல்வி போதிப்பது எவ்வளவு கடினமானது என்பது நாளுக்கு நாள் மேலும் மேலும் எனக்கு தெளிவாகி கொண்டே வந்தது. அவர்களுக்கு உண்மையான உபாத்தியாயராகவும் பாதுகாப்பாளராகவும் இருக்க வேண்டுமாயின் நான் அவர்களுடைய உள்ளங்களை தொட வேண்டும். அவர்களுடைய இன்ப துன்பங்களில் நான் பங்கு கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் நான் உதவி செய்ய வேண்டும். இளமையின் காரணமாக அவர்களுக்கு எழும் அபிலாஷைகளையெல்லாம் சரியான வழிகளில் நான் கொண்டு செலுத்த வேண்டும். சிறையிலிருந்து சில சத்தியாகிரகிகள் விடுதலையாகவே டால்ஸ்டாய் பண்ணையில் வசிப்பவர்களின் தொகை மிக அதிகமாகிவிட்டது. அங்கேயே இருந்த சிலர் ஃபோனிக்ஸைச் சேர்ந்தவர்கள். ஆகவே அவர்களை நான் அங்கேயே அனுப்பிவிட்டேன். இங்கே அதிக கஷ்டமான நிலைமையை சமாளிக்க வேண்டியதாயிற்று. அந்த நாட்களில் நான் ஜோகன்னஸ்பர்க்கும் ஃபோனிக்ஸுக்கும் போய் வந்த வண்ணம் இருக்க வேண்டியதாயிற்று. ஒரு சமயம் நான் ஜோகன்னஸ்பர்கில் இருந்தபோது ஆசிரமவாசிகளில் இருவர் ஒழுக்கம் தவறி நடந்து விட்டார்கள் என்ற செய்தி எனக்கு எட்டியது. சத்தியாகிரக போராட்டத்தில் ஒரு தவறு அல்லது ஒரு தோல்வி போன்ற செய்தி கூட எனக்கு அவ்வளவு அதிர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆனால் இந்த செய்தியோ எனக்கு இடி

விழுந்தது போல் ஆயிற்று. அன்றே ஃபோனிக்ஸுக்கு போக நான் ரயிலில் புறப்பட்டேன். ஸ்ரீ காலன்பாக்கும் என்னுடன் வருவதாக பிடிவாதமாக கூறினார். அப்பொழுது நான் எந்த விதமான நிலைமையில் இருந்தேன் என்பதை அவர் கவனித்தார். எனக்கு இவ்வளவு கலக்கத்தை உண்டாக்கிவிட்ட செய்தியை கொண்டு வந்தவர் அவரே. ஆகையால் நான் தனியாக அங்கே போவது என்பதை எண்ணவும் அவரால் முடியவில்லை. என் கடமை என்ன என்பது பிரயாணத்தின் போது எனக்கு தெளிவாக தோன்றியது. தமது பாதுகாப்பில் இருப்பவர்கள் அல்லது தம்மிடம் மாணவர்களாக இருப்பவர்கள் செய்துவிடும் தவறுக்கு பாதுகாப்பாளர் அல்லது உபாத்தியாயர் ஓரளவுக்காவது பொறுப்பாளியாவார் என்பதை உணர்ந்தேன். எனவே சம்பந்தப்பட்ட சம்பவம் சம்பந்தமாக என்னுடைய பொறுப்பு என்னது என்பது எனக்கு பட்டப்பகல் போல் தெளிவாயிற்று. இவ்விஷயத்தில் என் மனைவி எனக்கு முன்பே எச்சரிக்கை செய்திருந்தாள். ஆனால் நான் எல்லோரையும் நம்பிவிடும் சுபாவமுள்ளவன் ஆகியால் அந்த எச்சரிக்கையை அலட்சியம் செய்துவிட்டேன். குற்றம் செய்துவிட்டவர்கள் என் மனவேதனையையும் தாங்கள் செய்துவிட்டது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதையும் உணரும்படி செய்வதற்குள்ள ஒரே வழி பிராயச்சித்த தவத்தை நான் மேற்கொள்வதுதான் என்பதை அறிந்தேன். ஆகையால் 7 நாட்களுக்கு உண்ணாவிரதம் இருப்பது, 4.5 மாத காலத்திற்கு தினம் ஒருவேளையே சாப்பிடுவது என்று விரதம் எடுத்து கொண்டேன். நான் இவ்விதம் செய்யாதிருக்கும்படி என் மனத்தை மாற்ற ஸ்ரீ காலன்பக் முயன்றும் பயன்படவே இல்லை. என்னுடைய இந்த பிராயச்சித்த தவம் சரியானதே என்பதை அவர் முடிவில் ஒப்புக்கொண்டார். தாமும் அவ்விரதத்தை மேற்கொள்ளப் போவதாக பிடிவாதம் செய்தார். அவருடைய தெள்ளத்தெளிவான அன்பை எதிர்க்க என்னால் ஆகவில்லை.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.
2: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது நாகரிகத்தின் உச்சக்கருத்து. ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்பது ஆண்டறிந்த பண்புடையாளர் கருத்து. முழுமையும் பின்பற்ற முடியவில்லை என்றாலும் முடிந்தவரை பின்பற்றலாமே. பிற உயிர்களிடம் காட்டுவது உயிரிரக்கம், சக மனிதர்களிடம் காட்டுவது மனிதநேயம். மனிதநேயம் பற்றிய கருத்து உள்ளத்தில் பதியும் வண்ணம் பசுமரத்திலே ஆணி அடித்தார் போன்ற சிறந்த எண்ணம் நிலைக்குமாறு ஒரு சிறுகதை பிரபல வாராந்திரியில் சுமார் 50 அல்லது 55 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது. அதை படித்து முடித்ததும் நெஞ்சை விட்டு அகலாமல் நின்றது. எழுதியவர் பெயர் சரியாக நினைவில்லை. சிறுகதையின் பெயர் கோமதி பொங்கி எழுந்த போது என்பது. கோமதி நதி பொங்கி பிரவாகம் எடுத்து ஹோ என்ற இறைச்சலுடன் ஓடுகிறது. மழையின் மிகுதியால் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்கிறது. திடீர் என்று வெள்ளத்தால் மனிதர்கள் தடுமாறி போகின்றனர். ஆங்காங்கே நின்ற மரங்களின் மீது ஏறி பிழைக்க பார்க்கின்றனர். அப்போது கல்லூரி மாணவனான இளைஞர் ஒருவன் சிறிய மரத்தின் கிளையில் ஏறி அமர்ந்து கொள்ளுகிறான். மரம் வெள்ளத்தின் வேகத்தை தாங்குமா என தெரியவில்லை. மரக்கிளை வளைந்து பேயாட்டம் ஆடுகிறது. கிளை வளைந்த இடத்தில் ஒரு வீட்டின் மாடிப்பகுதி. இளைஞன் மெதுவாக அந்த வீட்டை அடைகிறான். அந்த ஒற்றை வீட்டை சுற்றி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இளைஞன் இயற்கையுடன் போராட முடியாமல் வீட்டிற்குள் செல்கிறான். யாரும் இல்லாத வீடு போல் இருக்கிறதே என நினைக்கிறான். உள்ளிருந்து ஒரு பெண்ணின் வலியால் துடிக்கும் தீனக்குரல் கேட்கிறது. அங்கே இளம் பெண்ணொருத்தி மகப்பேற்றுக்கான வலியால் துடித்து கொண்டு இருக்கிறாள். இளைஞனுக்கு சற்று நேரம் ஒன்றும் புரியவில்லை. தாய்மை வலியில் துடித்து கொண்டிருந்த இளம்பெண் அவனை அருகில் வர கையசைவில் அழைக்கிறாள். இளைஞனும் அருகில் செல்கிறான். வீட்டில் யாரும் இல்லை, எல்லாரும் வெளியூர் சென்றிருக்கின்றனர். இந்த நிலைமையை நான் எதிர்பார்க்கவில்லை.

0: தம்பி, நான் சொல்வதையெல்லாம் செய் என்றாள். இளைஞனும் அவள் சொல்கிறபடியே பிரசவத்தை நடத்துகிறான். குழந்தையும் பிறக்க அதை அவன் கைகளில் ஏந்தி கொள்கிறான். குழந்தையை துடைத்து தூய்மை செய்கிறான். அதன் அழுகுரல் அவனை சிலிர்க்க வைக்கிறது. கண்களில் கண்ணீர் தழும்புகிறது. இளம் பெண்ணை நோக்குகிறான். அவள் கண்களில் நன்றி கண்ணீர். கைகளை மெல்ல குவிக்கிறாள். தாயும் சேயும் நலம். அங்கே பால் வேறுபாடில்லை, வயது வேறுபாடில்லை, ஏற்றத்தாழ்வில்லை, இளமை வேறுபாடு இல்லை. இருவர் உள்ளத்திலும் தாய்மை மட்டுமே மிஞ்சுகிறது. மானுடம் வெல்கிறது, மனிதநேயம் விஞ்சுகிறது. இந்த இளையவன் உள்ளத்தில் எப்படி இத்தூய உணர்வு தோன்றி நிறைந்தது? அதுதான் நமக்கே தெரியாமல் நமக்குள் இருக்கும் உயிரன்பு. அது எப்போது வேண்டுமானாலும் வெளிவரும். எப்போதும் இந்த நேயம் நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே மேலோர் வேண்டுவது. ஆனானப்பட்ட இறைவனையே அன்பால் அடக்கிவிட இயலும் என்கிறார் வள்ளலார். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்கு உட்படு பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமுர் அமுதே என்ற அந்த இறைவனையே அன்பெனும் கடத்துள் கடலையே அடக்குகிறார். பாவேந்தரின் வீரியம் மிக்க வரிகளால் மானுடத்தை அழைப்பதை பார்க்கலாம். பிரிவிலை எங்கும் பேதமில்லை, எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா உனது மானிடப் பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம், உன் அறிவை அகண்டமாக பெருக்கிக்கொள், மக்களை அணைத்துக்கொள், உன்னை சங்கமம் ஆக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு என்று அவர் முழக்கமிட்டது மனிதநேயம் குறித்ததே. குறுகிய மனப்பான்மைகளை தவிர்த்து பிறரையும் நேசி, மானுடத்தை நேசி, அத்துடன் உன்னை இணைத்துக்கொள் என்று உணர்ச்சி வெள்ளமாக கூறுகிறார். இந்த ஆர்ப்பரிப்பு மனிதநேயம் குறித்ததே. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கு உறுதிப்பொருட்களில் மூன்றனை மட்டும் குறட்பாக்களால் மனிதனுக்கு விளக்கிய வள்ளுவர் வீடு என்பதை மட்டும் ஒரே ஒரு குறட்பாவில் அடக்கிவிடுகிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதே அக்குறள். நீ மனிதனாக பிறந்ததற்கு அடையாளமாய் மனிதத்தை மறவாமல் வாழ வேண்டிய முறையில் வாழ்வாயாயின் தெய்வமாகி வீடு பேறு அடையலாம் என்கிறார். மனிதநேயம் மனிதனை தெய்வமாக்கும்.
1: தமிழமுதம் வழங்கினார் சு. கலைமணி அவர்கள்.

ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ₹9,00,000,000,000 அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இன்று காலை ஹரியானா செல்லும் அவர் அம்மாநிலத்தில் 17,700 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படும் ரயில் ஹைட்ரஜன் மின்சாரமாக மாற்றி செயல்படக்கூடிய ரயிலாகும். உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் என்ஜின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 158

0: கிலோமீட்டர் நீல நெடுஞ்சாலை திட்ட பணிகளை அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இது தவிர பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்ட பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். ஹரியானாவில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மேம்பாட்டு வசதிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். குருஷேத்ராவில் சீக்கிய அருங்காட்சியகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பின்னர் சண்டிகர் செல்லும் பிரதமர் அங்கு 4,700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சண்டிகரில் உள்ள மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நவீன தாய்சேய் பராமரிப்பு மையத்தை அவர் திறந்து வைக்கிறார். சண்டிகரில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு இணைப்பை அதிகரிக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் இன்று மாலை பஞ்சாபில் ஜலந்தர் செல்லும் பிரதமர் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 5,470 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். அமிர்தசர் வாரணாசி இடையிலான புதிய ரயில் சேவையை அவர் கொடியசைத்து அவர் தொடங்கி வைக்கிறார். தில்லி அமிர்தசர் கத்ரா 4 வழி விரைவு சாலையையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பஞ்சாப் மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்ட பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது நாடு முழுவதும் 20 மாநிலங்களில் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களையும் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கவுள்ளார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 9,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று 3ஆம் நாள் நிகழ்வில் பங்கேற்று பேசிய அவர், ஜவுளித்துறையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பாரத் டெக்ஸ் போன்ற நிகழ்வுகள் இந்தியாவின் வளமான ஜவுளித்திறனை உலக அளவில் கொண்டு செல்லும் என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களுடன் பாரம்பரிய முறைகளையும் ஜவுளித்துறையில் பயன்படுத்துவதன் மூலம் சர்வதேச சந்தைகளில் இந்திய தயாரிப்புகள் நிலையான வளர்ச்சியை எட்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஜவுளித்துறையை உலக அளவில் போட்டித்தன்மை மிக்கதாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் பொருளாதார விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜகாரி உடன் இணைந்து அந்நாட்டு தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு பியூஷ் கோயல் பங்கேற்றார். வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே வலுவான ஒத்துழைப்பு நிலவி வருவதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். பசுமை எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளின் 2 நாள் கூட்டம் பெங்களூருவில் நேற்று தொடங்கியது. இதில் பேசிய திரு பிரகலாத் ஜோஷி, தர நிர்ணயத்தில் பல்வேறு நாடுகளின் மாறுபட்ட தேவைகளும் வளர்ச்சிக்கான முன்னுரிமைகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று கூறினார். இதில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருமித்த கருத்து தேவை என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தர நிர்ணய அமைப்பு சர்வதேச அளவிலான அறிவு பகிர்வுக்கு சிறப்பான பங்களிப்புகளை செய்து வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37,60,00,000 டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ஐசிஏஆர் 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான

0: அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். டாமனில் இருந்து புதுதில்லிக்கான விமான போக்குவரத்தை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த விமானம் டாமன் பகுதி மக்களுக்கு தில்லியுடன் இணைப்பை வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் இப்பகுதியில் சுற்றுலா மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் ஜவுளித்துறையில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று பேசிய அவர், இந்த மாநாட்டின்போது மாநிலத்தில் 1,600 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 15,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். தில்லியில் புதிய புத்தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் முன்னணி புத்தொழில் மையங்களில் ஒன்றாக தில்லியை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் வலுவான புத்தாக்க சூழலை உருவாக்க இந்த கொள்கை வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அல்ஜீரியாவில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 குழந்தைகள் உயிரிழந்தனர். 19 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இச்சம்பவம் வேதனை அளிப்பதாக அல்ஜீரியா அதிபர் திரு அப்தல் மஜித் தெரிவித்துள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் தில்லியிலும் அடுத்த 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர ஆந்திரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்தாடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 9,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய 720 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் அடுத்து
2: ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: வளரிளம் பருவத்தினர் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெவலப்மெண்ட் சிலதெல்லாம் அவங்க மாற்றங்கள் தெரியும், உடம்பில் வந்து சில மாற்றங்கள் தெரியும். இப்போ ஒரு பெண் குழந்தையெல்லாம் நிறைய காமனாக என்கிட்ட கூப்பிட்டு வருவாங்க. ஒரு 9 வயது 10 வயசில் வந்து அந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வரும், அது மொட்டு மாதிரி ஃபஸ்ட்டு வரும், அது பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கே பயந்துருவாங்க பேர. அப்போ வந்து கூட்டிகிட்டு வருவாங்க, இது ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவோம். ஆனால் யூஸ்வலாக என்னன்னாக்கா எப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த பிரெஸ்ட் பட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குதோ அதுலேருந்து ஒரு 2.5-3 வருஷத்துக்குள்ளே அவங்க வயசுக்கு வருவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால் வந்து ரொம்ப சீக்கிரம் வருதுன்னா கூட வந்து அதுக்கான எண்டோக்ரைன் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவர்கிட்ட காமிச்சு அதை எதாவது பண்ணுமான்னு பார்க்கணும். நம்ம கொஞ்சம் தள்ளி போட முடியுமா, தள்ளி போடணுமான்றது. ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் வயசுக்கு வந்தாங்கனா அவங்களுக்கு தெரியாத வயசு அது இல்லையா, அது ஒன்று இருக்குது. ஆனால் பொதுவாக வந்து வயசுக்கு வர்றதுன்றது வந்து பெண் குழந்தைகள் ஒரு 13-15 வயசுக்குள்ளே வயசுக்கு வர்றது யூஸ்வலாக எக்ஸ்பெக்ட்.

0: ரொம்ப சின்ன வயசுலேருந்து சில நேரத்தில் இப்போ நடக்குது. இது பெண் குழந்தைகள். ஆண் குழந்தைகளுக்கு வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு இந்த மீசை வளர்றது, தாடி வளர்றது, இதெல்லாம் வர ஆரம்பிக்கிறது. அப்புறம் வந்து ஆண் உறுப்புகள் சைஸ் வளர்றது, அந்த விரைன்னு சொல்லலாம் இல்லையா, அதோட சைஸ் வளர்றது இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக தான் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து அவங்க விந்தணும். இந்த வயசில் வந்து இதெல்லாமே அவங்களுக்கு புதுசாக தெரியும். ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சிலர்லாம் இதுக்கெல்லாம் பயப்படுறதெல்லாம் கூட இருக்குது. அதை வந்து குழந்தைநல மருத்துவர்கிட்ட, குழந்தைநல மருத்துவரே பார்ப்பாங்க. அடலசன்ட் கூட ஓரளவுக்கு நிறைய பேர் இல்லை, அடலசன்ட் டாக்டர்ஸும் இருக்கிறாங்க சென்னையை பொறுத்தவரை. வளரும் பருவத்துக்குன்னு பார்க்குற மருத்துவர்களும் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்தந்த சந்தேகங்களை அந்தந்த நேரத்தில் போய் கேட்டு தெரிஞ்சுங்க. அதுக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது, இல்லைன்னா அதுவே வந்து ஒரு மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும், அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும் சில நேரத்தில். ஸோ இது இன்னொன்று வந்து அவங்களோட சதை எலும்பு எல்லாமே வளரும், உயரம் வளருவாங்க. இப்போ வந்து 10 வயசுக்கு அப்புறம் வந்துட்டு பெண் குழந்தைகள் வந்துட்டு 10 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே டக்குன்னு ஒரு ஹைட் வரும். அது கோஎஜுகேஷன் ஸ்கூலில் பார்த்தா ஒரு 10லேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களை வந்து கேர்ள்ஸ் எல்லாம் டாலாக இருப்பாங்க பாய்ஸை விட. அதனால் 10லேருந்து 12 வயசுக்குள்ளே ஒரு க்ரோத் ஸ்பாட் ஹைட் வரும் பெண் குழந்தைகளுக்கு. அது வந்து ஆண் குழந்தைகள், ஆண்களுக்கு வந்து 12 வயசுலேருந்து 16 வயசு அந்த ஏஜில் தான் வந்து ஹைட் வரும், டக்குன்னு ஒரு ஹைட் வரும் அவங்களுக்கு. அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு சில சேஞ்சஸ் வந்து மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம். கண்ணாடி முன்னாடி போய் நிற்பாங்க, அப்பப்போ சில சேஞ்சஸ் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த முகப்பருவு வளர்றது இதெல்லாமே பெரிய விஷயமாக தோணும் அவங்களுக்கு. தேவைப்படுமோ மருத்துவர்கிட்ட காமிச்சு அதுக்கு வைத்தியம் பண்ண வேண்டி இருந்தால் வைத்தியம் பண்ணுவாங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பியர் ப்ரெஷரு, இந்த வயசில் தான் வந்து சில நல்லதும் எடுத்துக்கிட்டே போவாங்க, சிலது கெட்டதை இப்போ என்ன இப்போ இந்த சோஷியல் மீடியா சொல்கிறோம் இல்லைங்களா, அதிலெல்லாம் போயிட்டு அவங்க வந்துட்டு ஊடகங்கள் சொல்லணும் இல்லையா, அந்த ஊடகங்களில் போயிட்டு நிறைய வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறது, நிறைய விஷயங்களை பார்க்குறதுனால அவங்களுக்கு எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் நிறைய இதுக்குள்ளே போயிட்டு அவங்க பிரச்சனையில் மாட்டுவாங்க. அதனால் இதுக்கு வந்து பேரண்டல் கைடன்ஸு, பேரண்ட்ஸும் கண்காணிக்கணும். இதெல்லாம் பெற்றோர்களும் கண்காணிச்சிட்டே இருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரில் உட்காறாங்களா, ஃபோனில் உட்காறாங்களா, என்ன பார்க்குறாங்க, இல்லை சிலதெல்லாம் லாக் பண்ணி வச்சுக்கணும். சிலதெல்லாம் லாக் பண்ணுற ஃபெசிலிட்டிலாம் லாக் பண்ணிடணும். ஏன்னா அவங்க அந்த வயசில் தெரியாமே போய் எதுலையா பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் அடுத்தது வந்து ஸ்கூலில் இருக்கிற ஆசிரியர்கள் கண்காணிக்கணும், ஆசிரியர்களுக்கும் கண்காணிக்கணும், ஆசிரியர்களும் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இது வந்து கேட்ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும். உணவு வகைகள் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த வயசில் வந்து அவங்க வந்து நல்லா சாப்பிட்ணும். அவங்க வந்து இந்த நான் சொல்ல டக்குன்னு ஒரு ஹைட் வரும், டக்குன்னு மசில்ஸ்லாம் பெருசாகும், 2400 கேலரிகள் அவங்களுக்கு தேவைப்படும் உணவில். அது வந்து எப்படின்னு மருத்துவர்கிட்ட கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஏஜை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வளர்ச்சி பற்றி தெரிஞ்சுக்கணும், உடலில் என்னென்ன மாற்றங்கள் வரும், மனசில் வந்து இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ்லாம் வரும், சில நேரத்தில் கோபம் வரும், சில நேரத்தில் நார்மலாக இருப்பாங்க, இதெல்லாம் கூட வந்து தேவைப்பட்டால் வளரலம் மருத்துவரோ இல்லை ஒரு மனோத்தத்துவ மருத்துவர்கிட்ட போய் பேசுறது தப்பில்லை. கவுன்சிலிங் நான் சொல்கிறது அவங்ககிட்ட கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த வயசில் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்னொன்று வந்து மன வளர்ச்சின்னு சொல்லலாம் இல்லையா, மெச்சூரிட்டின்னு சொல்லும் பாருங்களேன், அது வரத்துக்கு 25 வயது ஆகும். அதுதான் சயின்டிஃபிக்காக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 25 வயதில் தான் அந்த மூளையில் இருக்கிற ஒரு பகுதியில் அமைக்கலான ஒரு பகுதி இருக்குது, அதுதான் இந்த மெச்சூரிட்டிக்கு முக்கியமானது. அது வந்து 25 வயது ஆகும் அவங்களுக்கு வந்து அது முழுமையாக வளர்ச்சி அடையிறதுக்கு. அந்த அமைக்கலான பகுதி 25 வயதில் வளர்ச்சி அடைஞ்சால் தான் இது கரெக்டு, இது தப்பு, இது நம்ம பண்ணக்கூடாது, இது பண்ணலாம் அப்படின்றது தெரியறதுக்கு.
1: இதுவரை குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் இப்பொழுது 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு கிளாஸ்ல நமக்கு பழச்சாறு கொண்டாந்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உடனே நாம என்ன பண்ணுவோம், எடுத்து கிடுகிடுன்னு சாப்பிட்ருவோம் அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ள. அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சவர்கிட்டயே அதோடய விலை என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம், நாம் கேட்க மாட்டோம். ஆனால் காந்திஜி அப்படி கேட்டாராம். எப்போ தெரியுமா, 1935 அந்த வருஷம் மே மாதத்தில் ஒரு நாள் காந்திஜி டெல்லியில் இருக்கிறார். அப்போ அவருக்கு 2 டம்ளர் மாம்பழச்சாறு கொண்டாந்து கொடுக்குறாங்க, அதை வாங்குறார். இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டார் காந்திஜி. யார்கிட்ட கேட்டார்னா மனுபன் காந்திகிட்ட கேட்குறார். அவங்க தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. காந்திஜிக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் கூடவே இருந்தவங்க அவங்க அவங்கக்கிட்ட தான் கேட்குறார். காந்திஜி சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்குறாருன்னு நினச்சிட்டாங்க அந்த அம்மா. அதுவும் இல்லாமல் அதோடய விலையை கேட்டால் காந்திஜி நிச்சயமாக அதை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பயம் வேறு. அதனால் அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, வச்ச இடத்துல வச்சபடியே இருக்குது. காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை.

0: மனுபன் காந்தி பார்த்தாங்க. மெதுவாக காந்திஜிக்கிட்ட போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க. பழச்சாறு விலை என்னன்னு கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை, அது முதல் தப்பு. பதிலை எதிர்பார்த்திருந்தும் அதை பற்றி விசாரிக்கலை, அது ரெண்டாவது தப்பு. இப்படி ரெண்டு தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி. மனுபன் காந்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம், இப்போ என் முன்னாடி வச்சுருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாராக ஒரு 1.5 ரூபாயாவது இருக்கும், அது அந்த காலத்து மதிப்பு. இந்த பழச்சாறு இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும். ஆனால் அவசியமான பொருள்களை வாங்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத மக்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த பானம்? இதை இப்போ நான் சாப்பிட்டா என் உடம்பு வேணும்னா ஆரோக்கியமாகலாம், ஆனால் என் மனசு அமைதி அடையாது. எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் முக்கியம். அதனால் இதை நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னாராம். அந்த சமயத்தில் ஒரு அகதி பொண்ணு ரெண்டு குழந்தைகளோட காந்திஜியை பார்க்குறதுக்காக வந்தது, வணக்கம் சொல்லிச்சு. காந்திஜி உடனே தனக்கு முன்னாடி இருந்த பழச்சாற்றை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்டேயும் குழந்தைகள்கிட்டேயும் கொடுத்து சாப்பிட சொன்னார். அவங்க அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்டாங்களாம். அதை பார்த்த காந்திஜி முகத்தில் ஒரு புன்னகை, ஒரு பரவசம், ஒரு திருப்தி, அவர் மனசு நிறைஞ்சிருந்தது. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவன் எனக்கு எப்பவும் சரியான சமயத்தில் கை கொடுப்பாருங்கிறது அதுக்கு இதுதான் அத்தாட்சி. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ கூட கடவுளின் கருணையால் அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கலை. என் கூட இவ்வளவு நாள் பழகியும் கூட இங்கே இருக்கிறவங்க எனக்கு அதிக விலையுள்ள பழரசத்தை கொடுத்தாங்க. ஆனால் சரியான நேரத்தில் அதை சாப்பிட வேண்டியவங்களை என்கிட்ட அனுப்பி வச்சு என்னை சந்தோஷப்படுத்தினார் கடவுள், அவருக்கு நன்றி அப்படின்னாராம் மகாத்மா காந்தி. உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார் பாருங்கள். அதை நாம் எல்லோரும் மனப்பூர்வமாக இன்றைக்கி சிந்திச்சு பார்க்கணும். இந்த காலத்தில் எல்லோரும் அப்படியா நினைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், தினமும் காலையில் ஒரு காபி சாப்பிட உட்கார்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேருவார் கரெக்டாக. உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காப்பியை எடுத்து மனப்பூர்வமாக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவருக்காக வேறு காப்பி போட்டு கொண்டாந்து கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார். ஆண்டவனாக பார்த்து சரியான நேரத்தில் அவரை எங்கள் வீட்டுக்கு தினமும் அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் ஒரு நாள். அதுக்கு அவர் சொல்கிறார், எனக்கு என்னோட உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம், இதை கடவுள் புரிஞ்சிக்கிட்டு எங்கள் வீட்டு காப்பியை சாப்பிட்றதுக்கு தினமும் அடுத்த வீட்டுக்காரனை அனுப்பி வைக்கிறார் அப்படின்னார் அவர்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம், வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். புத்தம் புது காலையில் அடுத்து மனதில் உறுதி வேண்டும் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: பாத்துக்கலையா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: மாடு வந்து ஒரு 7 மாடு இருக்குதுங்க. ஆடு ஒரு 7 ஆடு இருக்குது. பண்ணைக்குட்டையில் வந்து ரோகு, கட்லா, புல்கண்டை வளர்க்குறோம். மாட்டினுடைய சாணம் இதெல்லாம் வச்சு வந்து மீனுக்கும் நம்ம வயலுக்கும் போட்டுக்கிறோம். வயலில் வளர்கிற வைக்கோல், நெல் இதெல்லாம் வந்து கோழிக்கு, மாட்டுக்கு, அதுக்கு தீவனம் ஆகிடுதுங்க. அதனால் வந்து ஒன்றை தொடர்ந்து ஒன்று, அதில் லாபம் அதிகமாக கிடைக்குதுங்க.
4: ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
6: நேரம் இப்பொழுது 7:40:28. புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு இதில் சர்வதேச நீதி தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
7: சர்வதேச நீதிக்கான தினம். மனித சமுதாயத்தின் அடிப்படை மதிப்புகளில் ஒன்று நீதியாகும். மனிதர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படவும் சமத்துவம் நிலைநிறுத்தப்படவும் உலக நாடுகளுக்கு இடையே அமைதி மற்றும் ஒற்றுமை வளரவும் நீதி மிக அவசியமாகிறது. இந்த முக்கியத்துவத்தை உலக மக்களுக்கு உணர்த்தும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் July 17 சர்வதேச நீதிக்கான தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச நீதிக்கான தினம் என்பது உலகம் முழுவதும் மனித உரிமைகள், சமத்துவம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நாளாகும். உலகின் எந்த பகுதியில் அநீதி நடந்தாலும் அது மனிதகுலத்தையே பாதிக்கக்கூடியதாகும். எனவே மனிதர்கள் அனைவருக்கும் சமமான உரிமையும் நியாயமான வாழ்க்கை வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். நீதி என்பது குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிப்பதோடு மட்டும் முடிவதில்லை. அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும், பாகுபாடு இல்லாமல் நடத்தப்பட

0: வேண்டும். பெண்கள், குழந்தைகள் மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் நீதி வலியுறுத்துகிறது. இன்றைய உலகில் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. மனித உரிமை மீறல்கள், போர்கள், வறுமை, பாலின வேறுபாடு, இனப்பாகுபாடு போன்ற பல சிக்கல்கள் இன்னும் நீடித்து வருகின்றன. இவற்றை தீர்க்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். நீதியை நிலைநிறுத்துவது அரசாங்கங்களின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பும் ஆகும். குடிமக்களாகிய நாம் நம் வாழ்க்கையில் நீதியை கடைபிடிக்க வேண்டும். நண்பர்களிடம் சமமாக நடந்து கொள்வது, உண்மையை பேசுவது, பிறரை மதிப்பது மற்றும் தவறுகளை எதிர்ப்பது போன்ற செயல்கள் நீதியின் அடிப்படை பண்புகளாகும். சிறிய செயல்களிலிருந்து தொடங்கும் பழக்கங்கள் எதிர்காலத்தில் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நிறைவாக, நீதியற்ற உலகில் அமைதி நிலவாது. மனிதநேயம், சமத்துவம் மற்றும் உரிமைகளை பாதுகாக்க அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். சர்வதேச நீதிக்கான தினம் நமக்கு நீதியின் அவசியத்தை நினைவூட்டும் ஒரு முக்கிய நாளாகும். நாம் அனைவரும் நீதியை மதித்து சமத்துவமான மற்றும் அமைதியான உலகத்தை உருவாக்க உறுதியெடுக்க வேண்டும்.
1: உங்கள் கவனத்திற்கு சர்வதேச நீதி தினம் குறித்த சிற்றுரை கேட்டோம்.

0: உனக்கு தெரியுமா அப்படி என்ன கிரகம்?
1: அதுதான் பூமி.
0: அட விளையாடாத, பூமினா அழகா பசுமையா வாழ அருமையான இடம்னு கேள்விப்பட்டிருக்கனே. ஆனா இது வறண்டு போய் அறவமே இல்லாம இருக்கே.
1: மனிதர்கள் மரங்களை மறந்ததோட விளைவுதான் இது.
0: அப்போ நம்ம ஸ்பேஸ்ஷிப் போய் இறங்கின உடனே நம்ம கிரகம் முழுக்க மரங்களை நட்டு காப்பாத்திடலாம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: நேரம் 7:45. புத்தம் புது காலையில் இனி தொடர்வது
1: நகர்வலம். பாஸ்போர்ட் மற்றும் ஆதார் புதிய விதிமுறைகள் அமல்.
2: வெளிநாடு பயணம், அது ஒவ்வொருவரின் கனவு. மேல்படிப்பு சம்பந்தமாக, தொழில் வியாபாரம் நிமித்தமாக, சுற்றுலா செல்ல என பல வேலைகளுக்காக விமான பயணம் நமது வாழ்க்கையில் இன்றியமையாததாகிவிடுகிறது. இந்திய கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட், சேவை கட்டணம் மற்றும் ஆதார் கார்டு விவரங்களை புதுப்பிக்கும் முறை பற்றிய விதிகளில் பெரிய மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. மக்களின் அன்றாட வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாற்றங்கள் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணி ஒருவரின் அடையாளத்தையும் நாட்டையும் சான்றளித்து ஒரு நாட்டு அரசு வழங்கும் ஆவணமான கடவுச்சீட்டுக்கு பாஸ்போர்ட் என்று பெயர். விமான பயணத்தின் போது தகுந்த பாதுகாப்பை வழங்க தற்போது மத்திய அரசு சாதாரண பாஸ்போர்ட்டுகளுக்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய இ பாஸ்போர்ட் எனும் மின்னணு கடவுச்சீட்டுகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இ பாஸ்போர்ட்டில் ஒரு சிறிய மின்னணு சிப் பொருத்தப்பட்டு பயணிகளின் விவரம் பதியப்பட்டுள்ளது. கைரேகைகள், முக அங்கீகார தரவு மற்றும் டிஜிட்டல் கையொப்பம், பயோமெட்ரிக் மற்றும் தனிப்பட்ட விவரங்கள் அதில் இருக்கும். பாஸ்போர்ட் என்பது குடியுரிமைக்கான சான்று.

0: அல்ல, அது ஒரு பயண ஆவணம் மட்டுமே என்று அறிவித்த கையோடு வெளிநாடுகளுக்கு செல்ல பயன்படுத்தப்படும் பாஸ்போர்ட் பெறுவதற்கான சேவை கட்டணங்களை மத்திய அரசின் வெளியுறவுத்துறை உயர்த்தியிருக்கிறது. 36 பக்கம் கொண்ட சாதாரண அல்லது மறு வழங்கல் பாஸ்போர்ட்டுக்கான சேவை கட்டணம் 1,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அவசர தேவைக்கான தட்கல் முறையில் பெறுவதற்கான கட்டணம் 3,500 ரூபாயிலிருந்து 5,000 மாற்றப்பட்டிருக்கிறது. இதேபோல 60 பக்கங்கள் கொண்ட சாதாரண புதிய பாஸ்போர்ட் முன்பிருந்த கட்டணம் 2,000 ரூபாயாகும், அது இப்போது 3,500 ரூபாயாகவும், தட்கல் முறையில் இதே பிரிவிற்கான திருத்தப்பட்ட கட்டணம் 4,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கான 36 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட்டின் கட்டணம் 1,750 ரூபாயாகவும், தட்கல் முறையில் பெறுவதற்கான கட்டணம் 4,200 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தொலைந்து போன அல்லது சேதமடைந்த 36 பக்க பாஸ்போர்ட்டுக்கு மாற்றாக புதிய பாஸ்போர்ட் பெறுவதற்கான சேவை கட்டணம் 5,000 ரூபாய் ஆகும். அதே சமயம் தட்கல் முறையில் இந்த சேவையை பெற 7,500 ரூபாய் செலுத்த வேண்டும். 60 பக்க பாஸ்போர்ட்டுக்கு 6,000 ரூபாய், தட்கல் முறையில் 8,000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. போலீஸ் கிளியரன்ஸ் சான்றிதழ் பெற இதர பாஸ்போர்ட் சேவைகளுக்கான கட்டணம் 750 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் புதிய பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது வழங்கப்பட்டு வரும் 10% கட்டண சலுகை தொடரும் என்றும் அறிவித்திருக்கிறது. இந்த புதிய விதிகள் இம்மாதம் முதல் தேதியிலிருந்து அமலுக்கு வந்துள்ளன. பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கும் செயல்முறையை எளிதாக்குவதற்காக நாடு முழுவதும் 100,000+ பாஸ்போர்ட் சேவா கேந்திரங்கள் மற்றும் தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவா கேந்திரங்கள் மத்திய அரசால் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பம் செய்பவர்கள் இந்த உயர்த்தப்பட்ட கட்டணங்களை கவனத்தில் கொண்டு விண்ணப்பிக்க தயாராகுங்கள். அடுத்து ஆதார் கார்டு திருத்தம் செய்வதிலும் சிறப்பு சலுகையை அறிவித்திருக்கிறது. பொதுவாக நாம் சிம் கார்டு வாங்கவும் வங்கி கணக்கு தொடங்கவும் அரசின் திட்டங்களில் இணையவும் பல்வேறு அத்தியாவசிய தேவைகளுக்கு ஆதார் கார்டு முக்கிய ஆவணமாக இருந்து வருகிறது. இப்போது டிஜிட்டல் ஆதார் பயன்பாட்டினை ஊக்குவிக்கும் வகையில் ஆதார் ஆப் என்ற புதிய செயலியை இந்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஆதாரில் பெயர் திருத்தம், இமெயில் முகவரி மாற்றுவது, மொபைல் எண் மாற்றுவது உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ள ஆதார் சேவை மையங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. தற்போது இந்த செயலி மூலம் வீட்டில் இருந்தபடியே இந்த திருத்தங்களை செய்து கொள்ளலாம். ஓடிபி மற்றும் முக அங்கீகாரம் மூலம் பதிவு செய்து உள்ளே நுழைந்து திருத்தங்களை செய்து கொள்ளலாம். இதுவரை மின்னஞ்சல் முகவரியை சேர்க்கவோ அல்லது மாற்றவோ 75 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. இப்போது கட்டணம் ஏதுமில்லாமல் ஆதார் கார்டுடன் மின்னஞ்சல் முகவரி இணைக்கப்படாதவர்கள் அல்லது தங்கள் பழைய மின்னஞ்சல் முகவரியை மாற்ற விரும்புபவர்கள் இந்த சேவையை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். வரும் 6 வரை முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இனி நேரடியாக மேற்கொள்ளப்படும் மாற்றங்களுக்கு கட்டணம் இல்லை. இணையதளம் அல்லது சேவை மையங்கள் மூலம் செய்யப்படும் சேவைகளுக்கு வழக்கமான சேவை கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படும். இந்த சலுகையை பயன்படுத்தி ஆதார் திருத்தங்களை செய்து கொள்ளலாம்.
1: பாஸ்போர்ட் மற்றும் ஆதார் புதிய விதிமுறைகள் அமல். எழுதியவர் பி. வீரமணி, வாசித்தவர் விஜய்.
2: நகர்வலம் சென்று வந்தோம் நேயர்களே. இனி தொடர்வது சத்யன் மகாலிங்கம் குரலில் பைசன் காலமாடன் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: நேரம் 7:55. மடல் மாணிக்கம் தரும் தகவல்களுடன் தொடர்கிறது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள கருப்புசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். 1947 நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதே ஆண்டு யூத மக்களுக்காக உருவான நாடுதான் இஸ்ரேல். நம்மகிட்ட நல்ல நீர்வளம், நிலவளம், மனிதவளம் எல்லாம் இருந்தது அப்போ. இப்போவும் ஓரளவுக்கு இருக்குது. நம்ம நாட்டை விட இஸ்ரேல் நாட்டில் இதெல்லாம் மிக மிக குறைவு. ஆனாலும் மிக குறுகிய காலத்தில் விவசாயத்தில் இந்த நாடு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கு. வெளிநாடுகளிலிருந்து இந்த நாட்டுக்கு போய் நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க விவசாயிகள், விஞ்ஞானிகள். இஸ்ரேலில் மானாவாரி விவசாயமே கிடையாதான். ஏன்னா

0: ஆமாம், பெரும் மழை அளவில் 1/8 தான் அங்கே மழை கிடைக்குதான். அதனால் அங்கே அரசாங்கமே எல்லா இடத்துக்கும் நீர்ப்பாசன வசதியை செய்து கொடுத்துருக்கு. கருப்சாமி ஐயா, அங்கே விவசாயிகள் தென்னை நார்கழிவை பயன்படுத்தி மண்ணில் ஈரப்பதத்தை நிலைநிறுத்துகிறாங்க. அதோட பசுமை குடில்கள், சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் இவை தான் பிரதானம். நிறைய இயந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க. தனிநபர் வச்சுக்கிறது இல்லை, வச்சிக்க முடியாது. இதுக்காக சங்கங்கள், சொசைட்டிஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. அங்கே சொன்னால் அவங்களே வந்து அறுவடை மற்ற வேலைகள் எல்லாத்தையும் காசு வாங்கிக்கிட்டு செய்து கொடுத்துருவாங்களாம். நம்மக்கிட்ட அணைகளில் நீர் தேங்கி இருக்கிற மாதிரி இஸ்ரேலில் குளங்களில் தான் தண்ணியை தேக்கி வச்சு பயன்படுத்துகிறாங்க. மிக குறைவான மழை நீரை கூட மண்ணுக்குள்ளே இறங்க விடாமல் நிலத்தின் அடியில் பிளாஸ்டிக் படிவங்களை கொண்டு தடுத்தும் கடலுக்குள் சென்று விடாமல் குளங்களில் நீரை தேக்கி சிக்கனமாக தண்ணியை பயன்படுத்துகிறாங்க இஸ்ரேல் விவசாயிகள். எல்லா இடத்துலையும் குழாய்கள் மூலம்தான் தண்ணீரை கொண்டு சென்று வயலில் நுண்ணீர் பாசனம் வாயிலாக பயிருக்கு தேவையான தண்ணியை மட்டும் கொடுக்குறாங்க. இருக்குதுன்னு அள்ளி வீசறதில்ல, அள்ளி வீசக்கூடாது. எதையும் அளந்து பயன்படுத்தணும். கருப்புசாமி ஐயா, விளைபொருள் விற்பனைக்கு தனியாக விவசாயிகள் குழுக்கள் இருக்கான். அந்த குழுவினர் தான் விலையை நிர்ணயம் செய்கிறாங்களாம். இதனால் விவசாயிகளுக்கு நட்டமே ஏற்படுறதில்ல. சாக்கடை நீர், கழிவு நீரெல்லாம் சுத்தம் பண்ணி அரசாங்கமே சாலை ஓர மரங்கள், அரசுக்கு சொந்தமான இடங்களில் இருக்கும் மரங்கள் செடி கொடிகளுக்கு பாசனம் செய்கிறாங்களாம். நம்ம நாட்டில் பயன்படுத்தப்படும் உரத்தில், கனிம உரத்தில் 1/4 தான் அங்கே பயன்படுத்தப்படுது. அதிலும் திரவ வடிவ உரமாக நீரில் கரையும் உரங்கள், நுண்ணீர் பாசனம் வழியாக உரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. அளவறிந்த பயன்பாடு. 12,000 ஆண்டுகள் பாரம்பரியமுடைய விவசாய நாடு நம்ம நாடு. 73 ஆண்டுகளே வயதுடைய நாடு இஸ்ரேல். இதுக்கு மேலே என்ன கடுதாசியில் எழுதுறது? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
3: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. புத்தம்புது காலையில் இனி ரசிக்கலாம் திரைகானம். முதல் பாடல் 1000 கண்கள் திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் சின்மயி ஸ்ரீபாதா பாடியது.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா?
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 8:30.
1: ஆகாஷ்வாணி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குனர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்களுடன் நேர்முகம்.
2: நாடு முழுவதும் சார் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இப்போ துவங்கி இருக்குது. எவ்வளவு நாள் பொறுத்து இந்த பணி இப்போ துவக்கப்படுது? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? தமிழ்நாட்டில் நம்ம என்ன செய்ய போறோம்?
3: நம்ம இந்தியாவில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் த்ரோ அவுட் கண்ட்ரி கவர் ஆகுற மாதிரி சென்சஸ் பண்ணது 1881 வந்து த்ரோ அவுட் இந்தியா கவர் பண்ணுற மாதிரி சென்சஸ் பண்ணாங்க. அந்த சீரீஸில் இப்போ 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுதந்திரம் அடைந்த பின்பு நம்ம பார்த்தோம்னா இது வந்து 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான அரசாணை வந்து ஜூன் மாதம் 2025 வந்து இதை வெளியிட்டாங்க. மத்திய அரசாங்கத்திலிருந்து இது வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அரசாணையிலும் இது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு 16 வருடங்களுக்கு அப்புறம் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து 2011 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. பட் கோவிட் தொற்றின் காரணமாக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அப்போ நடைபெறவில்லை. இது வந்து நம்ம 15-16 கழிச்சு நம்ம இதை பண்ணுறோம். நார்மலாக வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு வர்றோம். கோவிட்னால இந்த டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்குண்டான ப்ரிப்பரேட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எப்பயுமே 2 ஃபேஸாக நடக்கும். இதில் முதல் கட்டமாக வந்து இந்த வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு, நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இரண்டாவது கட்டமாக நடைபெறுவ அந்த எக்ஸசைஸுக்கு பேர் வந்து பாப்புலேஷன் எனுமரேஷன், அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து தமிழ்நாட்டில் இப்போ 1 ஆம் தேதியிலிருந்து

0: ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரையிலான தொடர் 30 நாட்கள் அந்த ஒரு கால அவகாசத்தில் நடக்கணுன்றது தான் வந்து இப்போதைக்கு முடிவாயிருக்கு. 30 நாட்கள் திட்டம். அந்த 30 நாட்களில் தான் முதல் கட்டம், சென்சஸ் 2027 முதல் கட்டமான வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்புக்கான களப்பணி நடைபெறுவது ஒரு மாத காலத்தில், ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது. இந்த சென்சஸ் 2027 என்ன சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் நடைபெற இருக்கிற முதல் முழுமையான டிஜிட்டல் வழியில் இந்த சென்சஸ் நடக்க போகுது. இது வந்து 100% டிஜிட்டல் சென்சஸ். இது வந்து ஒரு மெயினான ஸ்பெஷல் ஃபியூச்சர் இந்த சென்சஸ். இது இல்லாமல் முதல் முறையாக வந்து இந்த சென்சஸில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வந்து சுய கணக்கெடுப்புன்னு ஒரு வசதி வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சுய கணக்கெடுப்புனா மக்கள் வந்து அவங்கள பற்றின விவரங்களை அவங்களாவே பதிவு செய்கிற மாதிரி ஒரு வசதி வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 30ஆம் தேதி களப்பணி நடைபெறுவதற்கு முந்தைய 15 நாட்கள் கால அவகாசத்தில் இது நடக்கவிருக்கு, சுய கணக்கெடுப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில்.
1: இதில் ரெண்டு வார்த்தை சொன்னீங்க சார், மூணு கூட சொன்னீங்க, முதல்ல ரெண்டுக்கு ஒரு விளக்கம் வேணும். வீட்டு பட்டியலிடல்னு ஒன்று சொன்னீங்க, அப்புறம் வீட்டு வசதி கணக்கெடுப்புன்னு சொன்னீங்க, ரெண்டு அப்படின்னா என்ன சார்?
0: சென்சஸ்னுடைய முதல் கட்டத்தை வந்து நம்ம ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ். ஹவுஸ் லிஸ்டிங்றது தான் வந்து வீட்டு பட்டியல், ஹவுசிங் சென்சஸ் அப்படின்றது தான் வீட்டு வசதி கணக்கெடுப்பு. இது ரெண்டும் சேர்ந்து தான் முதல் கட்டம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சென்சஸ்ன்றது வந்து இது ரெண்டும் சேர்ந்து தான். இந்த ஃபேஸில் வந்து நம்ம மெயினாக வீடுகளை பற்றின தகவல்களை சேகரிக்கிறோம். வீட்டில் என்ன மாதிரி வசதிகள் இருக்குது, வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, வீட்டில் வேறு என்னென்னலாம் அவங்கக்கிட்ட வந்து வசதிகள் இருக்குது அப்படின்ற தகவல்களை தான் வந்து நம்ம இந்த முதல் கட்டத்தில் வந்து சேகரிக்கிறோம். அதனால இந்த பெயர். எவ்வளவு வீடுகள் இருக்குன்னு நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறோம், சென்சஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா பில்டிங்ஸுக்கும் நம்ம நிலத்து மேலே இருக்கிற எல்லா பில்டிங்ஸையுமே இதில் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம், எத்தனை கட்டடங்கள் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். அதனால அந்த வீட்டு பட்டியலிடல்ன்றது. அது இல்லாமல் நம்ம இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குன்ற தகவலை நம்ம சேகரிக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கு, வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு அப்படின்ற பெயர் வந்திருக்கு.
1: மூணாவது ஒன்று சொன்னீங்க சார், டிஜிட்டல்.
0: ஆமாம்,
1: இது உலகமே டிஜிட்டல் உலகம் தான். இந்த டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டல் வசதியை நாம் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பயன்படுத்தலைன்னா தான் ஆச்சரியம். இருந்தாலும் அந்த டிஜிட்டல் கணக்கெடுப்பு பற்றி சொல்லணும்.
0: இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ்லாம் எப்படி இருக்குன்னா, அது ஃபுல்லாகவே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ் 100% எப்பயுமே டிஜிட்டல் தொழில் முறையை பயன்படுத்தி நடக்கலை. மேனுவலாக வந்து அவங்க பேப்பர்ஸ் கேரி பண்ணுவாங்க. சென்சஸுக்குன்னே ஸ்பெஷலாக பெரிய சீட் இருக்கும், அதில் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் டைப் பண்ணியிருப்பாங்க. அந்த சீட்ஸை தான் கணக்கெடுப்பாளர்கள் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக போய் அதில் வந்து தகவல்களை வந்து சேகரிப்பாங்க. இந்த சென்சஸ் 2027 பொறுத்த மட்டுக்கும் இதில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இதில் பேப்பரே இல்லை, இது வந்து 100% டிஜிட்டல் தொழில் நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த சென்சஸ் நடக்க போகுது. கணக்கெடுப்பாளர்கள் வந்து மொபைல் எடுத்துகிட்டு போவாங்க. மொபைலில் அந்த என்ன கேள்விகள்லாம் கேட்கப்பட இருக்கோ அதுக்குண்டான செயலிகள்லாம் ஆல்ரெடி வந்து எல்லாம் டெவலப் ஆகி டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வேறு வேறு மாநிலங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திட்டாங்க. முழுக்க முழுக்க கணக்கெடுப்பாளர்னுடைய அலைபேசி மொபைலில் இந்த மொபைல் செயலிகள் மூலமாகவே இந்த தகவல்கள் எல்லாம் சேகரிக்கிறாங்க. நேரடியாக மக்கள்கிட்ட இருந்து சேகரிக்கிற தகவல்கள் அங்கேருந்து அவங்களோட இதுலேருந்து சர்வரில் போய் நேரடியாக சேவ் ஆயிரும். இது ஒரு பகுதி. இது இல்லாமல் அந்த சுய கணக்கெடுப்புன்னு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இந்த சென்சஸ்க்கு வந்து ஒரு சிறப்பம்சம் சுய கணக்கெடுப்பு அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். அந்த சுய கணக்கெடுப்பு கூட வந்து இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க, செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி SE.census.gov.in அப்படின்னு ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டலினுடைய அட்ரஸ், இது இணையதளத்தினுடைய அட்ரஸை நான் வந்து மக்களோட பயன்பாட்டுக்காண்டி நான் இன்னொரு முறை சொல்கிறேன். எஸ்இ செல்ஃப் எனுமரேஷன், அதுக்கு வர்ற SE.census.gov.in, இதுதான் இந்த போர்ட்டல், SE.census.gov.in. மக்கள் வந்து இந்த போர்ட்டலை அவங்களோட மொபைல் நம்பர் மூலமா இதை அக்சஸ் பண்ணலாம். மொபைல் நம்பர் போட்டால் உள்ளே போகும், அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அது மொழியை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லும். 16 மொழியில் இருக்குது, அவங்களுக்கு என்ன மொழி வேணுமோ, இங்கிலீஷ் தமிழ் என்ன மொழி வேணுமோ அதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து அவங்களோட வீடுக்குண்டான அந்த சேட்டலைட் இமேஜஸ்லாம் அதில் ஓப்பன் ஆகும். அவங்க அவங்களோட வீட்டை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி பின் பண்ணணும். அது பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்குண்டான அந்த கேள்விகள்லாம் அதில் வரும். அந்த 33 கேள்விகளுக்கு இந்த வீட்டுக்கு அவங்க பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணாங்கன்னா ஒரு நம்பர் வரும், ஒரு கோடு மாதிரி வரும், அது அவங்க மொபைலுக்கு மெசேஜாகவும் வந்துடும். அவங்க மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் போடுறாங்களோ அந்த மொபைல் நம்பரை மெசேஜாகவும் வந்துடும். அதை வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது எப்போ அப்ரூவல் ஆகும்னா இவங்க சேவ் பண்ணி வச்சிடணும். இதுக்குண்டான டைம் பீரியட் வந்து July 17 முதல் July 31 வரை 15 நாட்கள் மட்டும்தான் இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆயிரும். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு நடுவில் கணக்கெடுப்பு

0: தயாரிப்பாளர்கள் வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருந்தாலும் அந்த வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தப்போ இவங்க என்ன சொல்லணும், நாங்கள் சுய கணக்கெடுப்பு வசதியின் மூலமாக நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டோம் சொல்லிட்டு அந்த கூட வந்து அவங்கக்கிட்ட காட்டணும். அவங்க காட்டினாங்கன்னா அந்த கணக்கெடுப்பாளர்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம், இவங்கெல்லாம் செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு. அதை வச்சு அவங்க ஒரு டைம் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிடுவாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக கொடுத்துருக்காங்களான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணிட்டா அந்த டேட்டா அப்படியே சேவ் ஆயிரும், மறுபடியும் அந்த வீட்டில் வந்து 33 கேள்விகளை வந்து கேட்க வேண்டிய அவசியம் வராது, கேட்க மாட்டாங்க.
1: மக்கள் படித்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் இந்த செல்ஃப் எனுமரேஷனுங்கிறதுல நிச்சயமாக அவங்களே அதை பயன்படுத்தி ரெடி பண்ணிட்டாங்கன்னா வரக்கூடிய அலுவலர்களுக்கு இன்னும் உதவிகரமாக இருக்கும், வேகமாக அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அதனால செல்ஃப் எனுமரேஷனுக்கான அந்த போர்ட்டல் வந்து அந்த 15 நாள் மட்டும்தான்,
0: ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை
1: திறந்திருக்கும்.
0: இதனால இந்த மாதிரி செயலிகள், போர்ட்டல், ஈவன் ஒரு டேஷ்போர்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த சென்சஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் சொல்லி ஒரு பெரிய சிஸ்டமே டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லா A to Z எல்லாமே டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கணக்கெடுப்பாளர்கள், மேற்பார்வையாளர், சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் நம்ம கண்டக்ட் பண்ணுறது, அந்த ட்ரைனிங் மாடியூல் நம்ம பண்ணுறது, ட்ரைனிங் பேட்சஸ் கிரியேட் பண்ணுறது, அவங்களுக்கு உண்டான அட்டண்டன்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த போர்ட்டல் மூலியமாக தான் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த ஒரு இதில் வந்து நம்ம GIS மேப்ஸை வந்து வரைபடங்களை பயன்படுத்தி தான் வந்து அந்த ஏரியாவெல்லாம் நம்ம டிமார்க்கேஷன் பண்ணுறோம். அதனால துல்லியமான தகவல்கள், துல்லியமான அந்த ஏரியாவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ட்ரைனிங் கொடுக்கறது, ஈவன் மெயினாக நம்ம சென்சஸில் வந்து அந்த வில்லேஜ் ரிஜிஸ்டர்ன்றது வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். வில்லேஜ் ரிஜிஸ்டர், டவுன் ரிஜிஸ்டர், சார்ஜ் ரிஜிஸ்டர், இது மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ்லாம் இது எல்லாமே மேனுவலாக தான் தயார் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த போர்ட்டல் மூலியமாகவே தான் இது எல்லாமே தயார் பண்ணுற மாதிரி வசதிகள் வந்து பண்ணியிருக்கோம். அதனால தான் இதை வந்து முழுக்க முழுக்க டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
1: இதில் ஒரு பயம் உண்டாகாதா, பய உணர்ச்சி ஏற்படாதா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்லிட முடியாது சார். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சரி, அல்லது நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் படித்தவர்கள் மெத்த படித்தவர்களும் இருக்காங்க, படிப்பறிவு இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு நீங்கள் போய் டிஜிட்டலு நாங்கள் கணக்கெடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பய உணர்ச்சி ஏற்படும். இந்த மாதிரி களப்பணியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி நாம் சால்வ் பண்ணுவோம்?
0: மெயினாக சென்சஸில் வந்து கணக்கெடுப்பாளர்கள் வந்து அரசு ஊழியர்களாக தான் இருக்கிறாங்க. அதில் மெயினாக டீச்சர்ஸு, வேறு வேறு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இவங்க தான் வந்து கணக்கெடுப்பாளர்களாக, சூப்பர்வைசர்களாக நம்ம பயன்படுத்துகிறோம். இவங்க எல்லாருக்குமே இந்த டிஜிட்டல் சென்சஸாக இருக்கிறதுனால தான் முன்னாடிலாம் ஒரு நாள் ட்ரைனிங் இருக்கும், இல்லை ரெண்டு நாள் ட்ரைனிங் இருக்கும். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்றதுனால இவங்களுக்கு 3 நாட்கள் ஃபுல் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறோம். அதில் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கே ஒரு நாள் இருக்கு. எல்லாம் அந்த ஆப்ஸு, போர்ட்டல், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணி ஃபெமிலியரைஸ் ஆகணுன்ற மாதிரி அந்த ட்ரைனிங் இதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கிறோம். இப்போ எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, ஓரளவுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. அதனால அந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுல இதுவும் வந்து வேற ஒரு ஆப் மாதிரி தான், நம்ம நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். செயலிகள், இதுவும் வந்து ஒரு செயலி மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம பேப்பரில் என்ன கேள்வி இருக்கோ அதே கேள்வி வந்து அதில் வரப்போது, அவ்வளோதான். அவங்களோட நேமு, பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போக போகிறாங்க, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த செயலியை அதை ஓப்பன் பண்ணோடனே அதே தான் வரும், அந்த பேப்பர் மாதிரியே தான், ஆனால் மொபைலில் வரும். இந்த வீடுனா அந்த வீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும், நம்பர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே எதுவும் எழுத வேண்டியதெல்லாம் இல்லை, எல்லாமே கோடு வேர்டாக தான் இருக்கும். எஸ்னா 1, நோனா 2, இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க அதை கரெக்டாக டிக் பண்ணிட்டு இல்லாட்டி வந்து அந்த 2ன்ற இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்க போயிடலாம். அந்த செயலி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ரெண்டாவது, இவங்க வீடுகளுக்கு போகிறப்ப அவங்க ப்ராப்பராக அந்த ஐடென்டி கார்டு அதெல்லாம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இப்போ இந்த போர்ட்டலை பற்றியும் நான் சொன்னேன், அந்த செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டலை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். அந்த செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டலில் மக்கள் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பழக்கம் இல்லாமல் இருந்தால், அது வந்து நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, அவங்க வீட்டில் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சவங்க, ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க, அவங்க மூலியமாகவும் அதை வந்து பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நார்மலாக நம்ம ஒரு இன்டர்நெட் பேங்கிங் எப்படி பண்ணுறோமோ, யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகிறோமோ, அதே மாதிரி தான் நம்ம மொபைல் நம்பரை யூஸ் பண்ண போகிறோம், லாகின் பண்ண போகிறோம், ஓடிபி வரும், அதை வச்சுட்டு நம்ம அது ஓப்பன் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துடும், அதிலே நம்ம ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே அதில் வர டவுட்ஸ், இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அதிலே இருக்குது. அந்த போர்ட்டல்லே வந்து அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து அதெல்லாம் இருக்குது.
1: ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய விவரங்களும் தேவைப்படுமா சார்?
0: இந்த முதல் கட்டத்தில் வந்து நம்ம மெயினாக குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பற்றின விவரங்களை வந்து நம்ம சேகரிக்கிறது இல்லை. குடும்ப தலைவரின் பெயர் கேட்குறோம், அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை கேட்குறோம். இதுதான் அந்த பர்சனல் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ். அந்த குடும்ப தலைவரோட அவர் மேலா ஃபீமேலா அதோட நின்றும். மிச்சது எல்லாமே அந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வரும். அந்த வீட்டில் வந்து எத்தனை அறைகள் இருக்குது, அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அங்கே கழிப்பறை டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கா, குடிநீர் வசதி இருக்கா, அவங்களோட ஃப்ளோரிங் இருக்குன்னா தரை வந்து பிரதானமாக எந்த பொருளில் தரை போட்டிருக்கிறாங்க, டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, சிமெண்ட்டில் பண்ணியிருக்காங்களா, மதில் சுவர் இருக்குன்னா சுவரில் வந்து பிரதானமான பொருள்

0: ரூஃபில் வந்து பிரதானமான பொருள் என்ன, அவங்களுக்கு கழிப்பிட வசதி இருக்குன்னா அது வந்து உள்ளேயே இருக்கா இல்லை வெளியில் இருக்கா, ட்ரிங்கிங் வாட்டர் குடிநீர் இருக்குன்னா உள்ளே இருக்கா இல்லை வெளியில் இருக்கா இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பண்ணணுமா, இது இல்லாமல் அவங்க வீட்டில் கிச்சன் இருக்கா, கேஸ் கனெக்ஷன் பயன்படுத்துகிறாங்களா, டிவி இருக்கா, மொபைல் இருக்கா, லேப்டாப் இருக்கா, சைக்கிள், டூ வீலர், ஃபோர் வீலர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதில் நம்ம வந்து கேட்குறோம். அந்த நபர்களை பற்றின முழுமையான தகவல்கள் வந்து இரண்டாம் கட்டத்தில் சேகரிக்கிறோம். அது அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் கட்டம் நடைபெறும். அந்த பாப்புலேஷன் எனுமரேஷன் ஃபேஸில் அந்த குடும்ப நபர்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம செகண்ட் ஃபேஸில் கலெக்ட் பண்ணுவோம். அதில் வந்து எத்தனை நபர்கள் இருக்காங்க, அவங்களோட பேர் என்ன, அவங்களோட வயது என்ன, அவங்களோட பாலினம் என்ன, அவங்க வேலைக்கு போகிறாங்களா இல்லையா, அவங்களோட கல்வி தகுதி என்ன, இந்த மாதிரி எல்லாமே அந்த ஃபேஸில் வந்து கவர் ஆகும்.
1: இதெல்லாம் ரகசியம் பாதுகாக்கப்படுமா சார்?
0: ஆமாம், சென்சஸ் ஆக்டிலேயே வந்து இதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. என்ன தகவல்கள் நம்ம சேகரிக்கிறோமோ அது வந்து 100% செக்யூர், வேறு எங்கேயுமே இது பயன்படுத்தப்பட மாட்டாது. அது ஆக்டிலேயே இன்பில்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக டேட்டா செக்யூரிட்டிக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்கும், அந்த டிஜிட்டல் ஆக்ட் இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுபடி என்னென்னலாம் அதில் பேசிக்கான சேஃப்டி ஃபியூச்சர்ஸு செக்யூரிட்டிக்கு என்னெல்லாம் மெசர்ஸ் இருக்கும் அது எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து யாருமே அதை சேவ் பண்ணவும் முடியாது. நேரடியாக அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க மொபைலில் இவங்க ரெக்கார்ட் பண்ணோன்னே நேரடியாக அது சர்வருக்கு தான் போகும். அதை யாரும் சேவ் பண்ணிக்கிற முடியாது, சர்வருக்கு தான் போகும். ரெண்டாவது, இந்த தகவல்களை வந்து பர்சனல், அது தனித்துவம் வாய்ந்த தகவல்கள், அவங்களுக்கு தனிப்பட்ட விவரங்களை வந்து எங்கேயுமே ஈவன் டிபார்ட்மெண்ட்ஸுமே அதை எங்கேயுமே வெளியிட மாட்டாங்க. இப்போ நான் ஒரு பேரே ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அந்த பேரோ அவங்க வீட்டில் இந்த பர்டிகுலர் வீட்டில் இத்தனை ரூம் இருக்குது அந்த மாதிரி தகவல்களை வந்து எங்கேயுமே நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு பேஸ், ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக தான் இது பயன்படுத்த போகிறோம் நம்ம. இப்போ ஓவராலாக தமிழ்நாட்டில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, இத்தனை வீட்டில் கழிப்பறை வசதி இருக்குது, இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்த போகிறோமே ஒழிய இவங்க பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட தகவல்கள் வந்து இன்னார் வீட்டில் அந்த மாதிரிலாம் வந்து எங்கேயுமே இது பயன்படுத்தப்பட மாட்டாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் பப்ளிஷும் பண்ண மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் டேட்டா பப்ளிஷ் பண்ணுறப்ப கூட இந்த ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸ் டேபிளேஷன் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. இந்த மாவட்டங்கள் வாரியாக இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, இவ்வளவு தமிழ்நாட்டில் மொத்தம் இவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது, இந்தியாவில் இவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது, இத்தனை மொபைல் இருக்குது, இப்படி தான் பண்ணுவாங்களே ஒழிய ஸ்பெசிஃபிக்கான எந்த ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸும் எங்கேயுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுக்குண்டான எல்லா சேஃப் கார்ட்ஸும் இருக்குது.
1: இது ஒரு பக்கம் சார். இன்னொரு பக்கம் நீங்கள் கணக்கெடுக்க போகிறீங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவர் அந்த நபர் உண்மையும் சொல்லலாம் பொய்யும் சொல்லலாம்.
0: ஸோ நம்ம இந்த சென்சஸ் ஆக்ட் படி என்ன இருக்குன்னா, மக்கள் வந்து சரியான தகவல்களை கொடுக்கறது வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தான் இருக்கு. அது அவங்களோட பொறுப்பு, கடமை, பொறுப்பு அப்படின்னு இருக்கு. தே ஆர் பவுண்ட் டு கிவ் தி கரெக்ட் இன்ஃபர்மேஷன். அவங்க சரியான தகவல்களை தான் கொடுக்கணும். பட் அதே சமயம் அவங்க சரியான தகவல்களை தான் கொடுக்குறாங்களா, அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் நம்ம எதுவும் கலெக்ட் பண்றது இல்லை. இப்போ நீங்க மொபைல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மொபைல் இருக்குன்னா அந்த மொபைலை காட்டுங்க, இல்லாட்டி என் வீட்டில் வந்து 4 அறைகள் இருக்குன்னு சொல்றாங்கன்னா நான் 4 அறையும் வந்து பார்க்குறேன், அந்த மாதிரிலாம் நம்ம பண்றது இல்லை. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேட்கறது, அந்த ஆத்தென்டிசிட்டியை செக் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். பர்பஸ்ஃபுல்லா அவங்க வந்து தப்பான தகவல்களை கொடுக்குறாங்க, இல்லை சரியான தகவல்களை வழங்கலை, இல்லை ஒத்துழைக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆக்டில் வந்து ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் நாங்கள் நம்மளோட கணக்கெடுப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் என்ன வந்து நாங்கள் ட்ரைனிங்கில் சொல்லியிருக்கோம்னா, முடிஞ்சளவுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட ஒத்துழைப்பை நீங்கள் வாங்கிட்டு சரியான தகவல்களை நீங்கள் பதிவு செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ஏதாவது பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும்னா தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. இது வந்து பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் இருக்கிறதுனால இதையே பேஸாக வச்சு எந்த ஒரு ப்ரோக்ராமும் நேரடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம அதோட ஆத்தென்டிசிட்டி இதெல்லாம் செக் பண்ணுறது இல்லை.
1: கணக்கெடுப்பாளர் வீட்டுக்கு போறாங்க, ஆவணங்கள்லாம் பாக்குறாங்க அல்லது கேக்குறாங்க. நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு ஆவணம் இருக்கு சார், ஆதார் ஒன்று வச்சிருக்கிறோம். அப்புறம் எல்லாருமே இப்ப பேன் வச்சிருக்காங்க. அப்புறம் பெரும்பாலான இடங்கள்ல கேட்கக்கூடிய இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்பாங்க. இதெல்லாம் இதற்கு பயன்படுமா?
0: இல்லை, இந்த முதல் கட்டத்தில் இந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்லை. முதல் கட்டத்தில் வந்து உங்களுடைய மொபைல் எண் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் இருக்குது, அது வந்து ஆப்ஷனல். 33 கேள்விகளில் அந்த கேள்வி மட்டும்தான் ஆப்ஷனல், மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து அவங்க கட்டாயம் பதில் கொடுக்கணும். அந்த மொபைல் நம்பர் விருப்பம்னா நீங்கள் வந்து தெரிவிக்கலாம், அதை மட்டும் பதிவு பண்ணிக்கிடுவாங்க. விருப்பம் இல்லைங்க, எனக்கு நான் ஷேர் பண்ண விரும்பலை அப்படின்னா அதுவும் தேவையில்லை. இரண்டாம் கட்டத்தில் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கலாம். இரண்டாம் கட்டத்தில் என்னென்ன கேள்விகள்லாம் வந்து இருக்க போகுது அப்படின்ற இன்னும் அரசாணை வெளியிடப்படலை, அதில் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். வேறு ஏதாவது ஆதார் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி பேன் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்கலாம் இல்லை கேட்காமலும் இருக்கலாம். அதுக்குண்டான அந்த கேள்விகள்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ முதல் கட்டத்தில் 33 கேள்விகள்ன்றது இந்தியா முழுக்க இதே 33 கேள்விகள் தான் கேட்குறாங்க.
1: காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும்
0: இதே 33 கேள்வி தான். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கெசட்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எல்லா ஸ்டேட்லையும் அவங்கவுங்க கெசட்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினை விட்டுட்டு நம்ம வேறு கேள்விகளை கேட்க முடியாது. அதே மாதிரி இரண்டாம் கட்டத்துக்கான கேள்விகள் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மேபி செப்டம்பர் மாதத்தில் அது வெளியிடப்படும்.
1: ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து உள்ளூர்ல இருப்பார் சார், இன்னொருத்தர் வந்து வெளியூர்.

0: கூட இருப்பார். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல.
1: நம்ம நார்மலா வந்து எல்லாருக்குமே பேஸ் வந்து என்னவா பண்றோம்னா, அவங்க நார்மலா வசிக்கும் இடம், வழக்கமாக வசிக்கும் இடத்துலதான் அவங்கள வந்து நம்ம கணக்கெடுக்கணும். அதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற ஒரு பேஸ். அவங்க அதிகமான டைம் இங்கேயே இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து வேற ஊர்ல இருக்கிறாரு, அவர் மேக்சிமம் அங்கேயே தான் இருக்காரு, அப்பப்போ ஊருக்கு வந்துட்டு போறாருன்னா அவர் அங்கதான் கணக்கெடுப்பாங்க. வழக்கமான வசிப்பிடத்துல அவங்க பண்ணணும். நான் ரெண்டு நாள் வந்து விருந்தாளியா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா அவங்களை வந்து அங்க நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். நீங்க உங்க வீட்டுக்கு அங்க வர்றப்ப நீங்க கணக்கெடுத்துக்கங்க, நீங்க உங்க இதை கொடுத்துக்கங்கன்னு நம்ம சொல்லுவோம்.
0: இது உள்ளூர்ல உள்நாட்டுல இருக்கிறவங்க, வெளிநாடா இருந்தா சார்,
1: வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். வெளிநாட்டுக்கு வந்து இங்கதான் இந்தியாவிலதான் இருக்கிறாங்க. அப்போதைக்கு இந்த 30 நாள் பீரியட்ல வந்து அவங்க ஒரு 10 நாள் வந்து ஒரு வெளிநாடு ட்ரிப்பு போறாங்கன்னா அவங்க இங்க வந்துருவாங்க. ஆனா அவங்க மேக்சிமம் வெளிநாட்டிலே தான் இருக்கிறாங்க, என்ஆர்ஐ மாதிரி இருக்கிறாங்க, அவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி டயத்துல அவங்கள நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்களோட வழக்கமான வசிப்பிடம் வந்து வெளிநாடாயிருது, இந்தியா இல்ல.
0: இந்த மாதிரி கணக்கெடுக்கிறதுலாம் சார் எந்த வகையில வந்து அரசாங்கத்துக்கும் சரி ஒரு தனி மனிதனுக்கும் சரி உதவிகரமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
1: இப்ப இந்த நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமா நம்ம சேகரிக்கக்கூடிய தகவல்கள் வந்து இந்த கல்வி, சுகாதாரம், சாலை வசதிகள், குடிநீர் வசதி, வேற தொழில் ரிலேட்டடான வசதி, அடிப்படை தேவைகளுக்குண்டான வசதி, இதுக்குண்டான திட்டமிடலுக்கு வந்து இது பயன்படும். இப்போ நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிருந்தோம்னா, இப்போ நம்ம எல்லா வீட்லையும் பார்க்குறோம் கேஸ் கனெக்ஷன், நிறையா வீடுகளில் இப்போ கேஸ் கனெக்ஷன் வந்துருச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவ்வளோ பேர்கிட்ட கேஸ் கனெக்ஷன் இல்லை, அப்போ நிறையா பேர் விறகடுப்பில் தான் சமைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அதை வந்து நம்ம இப்போ கேஸ் கனெக்ஷன் எல்லாரும் கொடுக்கணும்னா நம்ம கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் இல்லை இம்போர்ட் பண்ணணும், அதுக்குண்டான தேவைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை வீட்டில் வந்து கேஸ் கனெக்ஷன் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு ரஃபாக ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற பிளான் பண்ணலாம். அடுத்த 10 வருஷத்தில் 10 கோடி கனெக்ஷனாக இருக்கிறத நான் 20 கோடிக்கு பண்ணுறேன், 30 கோடி பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் நம்ம ப்ரொடக்ஷனையும் பார்க்கணும். இந்த மாதிரி திட்டமிடலுக்கு வந்து இந்த டேட்டா வந்து ஃப்ரேம் ஒர்க் யூஸ் ஆகும்.
0: எந்த அளவுக்கு மக்கள் இதற்கு ஒத்துழைப்பார்கள் நீங்கள் நினைக்கிறீங்க?
1: நம்ம தமிழ்நாடு வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு முன்மாதிரியான மாநிலமாக தான் திகழ்ந்துக்கிட்டே வருது. அதனால மக்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதுக்குண்டான விழிப்புணர்வும் வந்து நம்ம எல்லா மாவட்ட ஆட்சியர்கள் மூலியமாகவும், எல்லா தாசில்தார்கள் மூலியமாகவும், அங்கே மாவட்டங்களில் தாலுக்கு லெவலில், ஈவன் நகர்ப்புற இதில் இருக்கிற நகராட்சிகள் எல்லாத்துலேயுமே நம்ம விழிப்புணர்வு, இந்த பப்ளிசிட்டிலாம் நிறையா பண்ணுறோம். ஸோ அதனால நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
0: இது சம்மந்தமாக தொடர்பு கொள்ளலாமா யாரையாச்சும், அதுக்குன்னு நீங்கள் ஏதாச்சும் அலுவலர்கள் அங்கங்கே வச்சுருப்பீங்க அல்லது பொதுவாக?
1: இல்லை, தமிழ்நாடு முழுக்க இந்த பணியில் வந்து 160,000 பேர் ஈடுபடுறாங்க.
0: 160,000
1: பேர் ஈடுபடுறாங்க. ஒரு கணக்கெடுப்பாளருக்கு வந்து ஒரு பகுதியின் கொடுப்போம். ஒரு கணக்கெடுப்பாளர் வந்து நார்மலா ஒரு 250 வீடுகளில் இந்த 33 கேள்விகளை கேட்டு அதுக்குண்டான பதில்களை வந்து அவர் சேகரிக்கணும். 250 வீடுகள் இல்லைன்னா ஒரு 800-900 மக்கள் தொகை அளவு, அதுதான் வந்து ஒரு ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஏரியாவில் இருக்கிற வீடுகளில் வந்து அவங்க வந்து அந்த தகவல்களை சேகரிக்கணும். அதனால அவங்கவுங்க அவங்கவுங்க ஏரியாவை கவர் பண்ணுவாங்க.
0: இந்த துறையினுடைய ஒரு இயக்குனராக, தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய சென்சஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய இயக்குனராக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வாக நீங்கள் சொல்லலாம், இந்த சென்சஸ் பணிகளில், மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் மக்கள் பங்கேற்கணும், அது உங்களுடைய கடமை பொறுப்புன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதை வரவேற்று உங்களுடைய கருத்தை பொது கருத்தா சொல்லலாமே.
1: நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் தமிழ்நாட்டில் August 1 to August 30 வரை நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பிற்கான வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தாமாக முன்வந்து இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்தால் ஸோ அது இயக்குநரகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் உதவியாக இருக்கும். அதே சமயம் கணக்கெடுப்பாளர்கள் தங்களது வீட்டிற்கு வருகை தரும்போது அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான தகவல்களை கொடுத்தால் நாட்டினுடைய வளர்ச்சி மற்றும் திட்டமிடலுக்கு அது உறுதுணையாக இருக்கும். ஆகவே மக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பை அளிக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
0: வேற ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாத தகவல் சார்?
1: தேதிகளை வந்து மக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சுய கணக்கெடுப்பிற்கான தேதி July 17 முதல் July 31 வரை 15 நாட்கள் மட்டுமே இந்த கால அவகாசம் உள்ளது. அதுக்கப்புறம் அந்த போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் களப்பணி, முதல் கட்டத்திற்கான களப்பணி நடைபெற தேதிகள் August 1 முதல் August 30 வரை உள்ள 30 நாட்கள் மட்டுமே, இந்த 45 நாட்கள் மட்டுமே இது நடைபெற உள்ளது. ரெண்டையும் சேர்த்தோம்னா இந்த தேதிகளை வந்து மக்கள் நினைவில் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன்.
0: சனி ஞாயிறு வீக் டேஸ் எல்லா நாளும் இது நடைபெறும் சார்.
1: ஆமா, அந்த கணக்கெடுப்பாளர் அவங்களுக்கு வகிச்ச பணியை வந்து அவங்க முடிக்கணும். அந்த 30 நாளைக்குள்ள அவங்க முடிச்சுக்கலாம், அவங்க எப்போ வேணாலும் போய்க்கலாம். சனி ஞாயிற்றுக்கிழமையும் போகலாம், ஒர்க்கிங் டேஸ்லையும் போகலாம், ஆஃப்டர் ஒர்க்கிங் அவர்ஸ் போகலாம், ஈவினிங். இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஈவினிங் போகலாம், 6 மணி 7 மணி அந்த மாதிரி டயத்து கூட போய்க்கலாம். இந்த டைம் இந்த டே அப்படின்ற எதுவும் கிடையாது. இந்த 30 நாளைக்குள்ள 290 வீட்டில் நீங்கள் இந்த 33 கேள்விகளுக்குண்டான பதில்களை சேகரிக்கணும், அதுதான் நம்ம சொல்கிறோம்.
0: அதனால நிச்சயமாக பயப்படக்கூடாது.
1: ஆமாம்,
0: சார் சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்களுடைய அந்த

0: கார்டோட தான் வருவாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பிலிருந்து வந்திருக்கிறோம்னு சொன்னா நிச்சயமா எல்லா மக்களும் ஒத்துழைப்பு தரணும். இது நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கிட்டு பொதுமக்கள் அனைவரும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மத்திய அரசாங்கத்தினுடைய முக்கியமான பணி இந்த மக்கள் கணக்கெடுப்பு பணி. இயக்குனர் சொன்னது போல ஒத்துழைப்பு கொடுக்கும்படி வானொலி நிலையத்தின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நேர்முகம். பங்கேற்றவர் மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குனர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்கள். உடன் உரையாடியவர் பி சரவணன். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். வாழ்ந்திடுவோம் வாரீர் என்ற எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆரவிராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து மறிவேற திக்கேவரு என்ற பட்னம் சுப்பிரமணியர் கீர்த்தனை லதாங்கி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் இப்பொழுது 9:29:15. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியிலடுத்து நதஜன பாலினி, நளினகாந்தி ராகம், ஆதிதாளம், தஞ்சாவூர் சங்கர ஐயர் கீர்த்தனை.

நேயர்கள் இனி கேட்கலாம் முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து பி. லீலா ஜிக்கி பாடியிருப்பது.

0: எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல் சாரங்க தாரா திரைப்படத்திலிருந்து. இனி
1: இந்த புறா ஆட வேண்டுமானா? இளவரசர் பாட வேண்டும்.
2: ஓ, பாட வேண்டுமா?
3: வசந்தம்

0: வசந்தம் உள்ளை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே.
1: பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா, பி. சுசீலா பாடிய பாடல் கேட்கலாம் இனி.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி முத்து சிதறல். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மாலையிட்ட மங்கை திரைப்படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடலை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி முத்துச்சிதறல். தொடரும் பாடல் வீரபாண்டிய அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திற்காக பி. பானுமதி பாடியது.

0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் ஒலிக்கவிருக்கிறது பாவை விளக்கு திரைப்படத்திற்காக சி எஸ் ஜெயராமன் பாடிய பாடல்.
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
2: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: கண்ணசைவில் கோடி

0: நேயர்கள் இதுவரை முத்துச்சிதறல் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம்.
2: புறநானூற்றில் பெண் பார்ப்புலவர்கள் பங்கேற்பவர் முனைவர் சே ஜெபஜோதி புஷ்பம் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: பண்டை காலம் தொட்டு நமது பாரத நாடு பெண்களை சக்தியாக தெய்வமாக போற்றி வருகிறது. நமது தமிழ் மரபும் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை பெண்களை கண்கள் என சீர்தூக்கி மெச்சுகிறது. வீரம், போரின் சிறப்பு போன்றவற்றை விதந்தோம்பும் புறநானூற்றில் பெண்பார் புலவர்களின் பாடல்கள் சிந்தனையை தூண்டி நம்மை கருத்தூக்கம் பெற வைக்க வல்லமை பெற்றவை. இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜெபஜோதி புஷ்பம் அவர்களுடன் உரையாட உள்ளோம். 25 ஆண்டுகள் கல்வி பணி மேற்கொண்டுள்ள முனைவர் அவர்கள் மாணவ ஆலோசகர், கட்டுரையாளர், பேச்சாளர் என்று பன்முகத்திறன் கொண்டவர். இனி அவருடன் உரையாடலாம். வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார்.
3: சங்க இலக்கியத்துல புறநானூற்றின் முக்கியத்துவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: இப்போ சங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே கிமு 500 முதல் கிபி 200 ஆம் ஆண்டு வரை அந்த காலகட்டத்தை தான் நம்ம சங்க இலக்கிய காலம்னு சொல்றோம். இது ஒரு செவ்வி இலக்கிய காலம். இந்த இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா அகம் புறம் என்ற வாழ்க்கை இருக்குது. அகம்னா நமக்கு தெரியும், இல்லற வாழ்க்கை. புறம் என்றால் வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, அதெல்லாம் வந்து அதை பற்றி சொல்லுது. இந்த சங்க இலக்கியத்தை ரெண்டா நம்ம பிரிக்கலாம். ஒன்று 8 தொகை, இன்னொன்று 10 பாட்டு. இந்த 8 தொகை நூல்களை பார்த்தீங்கன்னா 8 நூல்கள் இருக்குது. 5 அகநூல்கள், 2 புறநூல், 1 வந்து அகம்புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 8 தொகை நற்றிணை, குறுந்தொகை, 500, 1100, 1010, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்னு சொல்லி ஒரு 8 நூல்கள் இருக்குது. இதை 10 பாட்டு நூல்களை ரெண்டா பிரிச்சிடறோம். அது ஒன்று ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றுப்படைனா ஆற்றுப்படுத்துதல், இல்லைன்னா வழிப்படுத்துதல். இப்போ மன்னர்கள்ட்ட வந்து பரிசு பெற்று வருவாங்க புலவர் பெருமக்கள். அப்ப தாங்கள் எந்த மன்னன்ட்ட பரிசு வாங்கணும், வரக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி வழிப்படுத்துதல். நான் இந்த மன்னன்ட்ட பரிசு வாங்கினேன், உதாரணமாக நான் கரிகால் சோழனை பார்த்து பரிசு வாங்கினேன், நீங்களும் அங்க போங்க, உங்களுக்கு கண்டிப்பா பரிசெல்லாம் கொடுத்து உங்கள் வறுமையெல்லாம் போக்குவான்னு சொல்லி மன்னருடைய சிறப்பையும் சொல்லி போகக்கூடிய இடத்தையும் என்ன செய்வாங்க, அவங்க வந்து வழிகாட்டி விடுறாங்க. ஆகவேதான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்றோம். ஆற்றுப்படைனா வழிப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். மீதி உள்ள ஒரு 5 நூல்கள் மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை இப்படின்னு சொல்லி ஒரு 5 நூல்கள் இருக்குது. அப்ப சங்க இலக்கியத்துல 8 தொகை, 10 பாட்டு, இந்த ரெண்டுமே மிக மிக முக்கியமான நூல்கள். 10 பாட்டு நூல்கள்ல அதிகபட்சமாக நம்ம புற செய்திகளும் இருக்கும், அக செய்தியும் இருக்குது. நற்றினை குறுந்தைகள் பாத்தீங்கன்னா அக செய்திகள் அதிகமா இருக்கும். இந்த புறநானூறு தான் மிக முக்கியமான நூல். ஏன் அப்படி சொல்றோம்னா, இது ஒரு வரலாற்று களஞ்சியம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவண பெட்டகம் அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா சங்க இலக்கியத்தை பற்றியும் தமிழக இலக்கிய வரலாறு பற்றியும் எழுதுறதுக்கு மிக முக்கியமான நூலாக இருந்தது இந்த புறநானூறு தான். இதில் 400 பாடல்கள் இருக்கு. ஆனால் யார் தொகுத்தா, யார் தொகுப்பித்தார் அப்படின்னு தெரியல. தொகுத்தவர் அப்படின்னு சொன்னா இந்த நூல்களெல்லாம் தேடி எடுத்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் நம்ம தொகுத்தவர் அப்படின்னு சொல்றோம். தொகுப்பித்தவர் யாருன்னு சொன்னா பேட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா,

அவங்களுக்கு வந்து பண உதவியோ மற்ற உதவிகள்லாம் கொடுத்தவங்க தான் நம்ம தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இதை பற்றி செய்திகள் நமக்கு எதுவுமே புறநானுற்றல் கிடைக்கல. இதனுடைய அடிவரை அப்படின்னு பார்த்தோம்னா 4 முதல் 40 அடிவரை இருக்குது. இதோடைய மிக முக்கியமான சாரம்சம் அப்படின்னா நம்முடைய சங்க இலக்கியத்தை பற்றி, நம்முடைய தமிழக மக்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு, அவருடைய வீரம், அவருடைய பழக்க வழக்கங்கள், இறை வழிபாடு, சாப்பாடு, அவங்களுடைய நம்பிக்கைகள் எப்படிலாம் இருந்துச்சு, அரசியல் எப்படிலாம் செய்தாங்க, வாணிபம் எப்படி, நம்முடைய பொருளாதாரங்கள் என்ன, என்னென்ன மாதிரி அவங்களோட கூட்டு குடும்ப வாழ்க்கையா, வாழ்க்கை முறை அமைப்புன்னு சொல்லி அகம் அதிகமான செய்திகளும் இருக்குது, புறம் அதிகமான செய்திகள் இருக்குது. ஆகவேதான் டாக்டர் ஜீவ் போப்பு கூட நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த தமிழ் புத்தகங்கள்லாம் படிக்கும்போது அவருக்கு மிக பிடித்தமான புத்தகம் ஒன்று புறநானூறு, இன்னொன்று திருவாசகம். இந்த ரெண்டு நூற்கள் தான். இந்த புறநானூற்றை என்ன பண்ணார், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வச்சு தன்னுடைய நாட்டுக்கு இதனுடைய தமிழக மக்களுடைய பண்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக மொழிபெயர்த்தார். இப்போ நம்மளுடைய மேநாடுகளில் பார்த்தோம்னா நம்முடைய பண்பாடு, நம்முடைய சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நாம தான் கொஞ்சம் மாறி மாறி வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நம்முடைய பண்பாடுகள்லாம் மிக மிக

0: ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வச்சு தன்னுடைய நாட்டுக்கு இதனுடைய தமிழக மக்களுடைய பண்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக மொழிபெயர்த்தார். இப்போ நம்மளுடைய மேநாடுகள்ல பார்த்தோம்னா நம்முடைய பண்பாடு நம்முடைய சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நாம தான் கொஞ்சம் மாறி மாறி வர்ற மாதிரி இருக்குது. ஆனா அவங்களுக்கு நம்முடைய பண்பாடுகள்லாம் மிக மிக முக்கியமா அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம சான்றோன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா புறநானூற்றுல ஒரு பாடல் இருக்குது, 189வது பாடல், கடலுள் மாய்ந்த இளம்பருவழுதி அப்படின்னு ஒரு மன்னன் வந்து அதை பாடியிருப்பார். முன்னெல்லாம் மன்னர்கள்லாம் போர்க்கெல்லாம் செல்வாங்க. அப்போ இந்த உலகம் இன்று வரைக்கும் இயங்குவதற்கு என்ன காரணம், உண்டாலம்மை இவ்வுலகம் அப்படின்னு ஒரு பாடல் வரி. இந்த உலகம் இன்று வரைக்கும் சுழன்று வருது, அழிவுலாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இங்குள்ள மக்கள் வந்து மிக நல்ல பண்புடையவர்கள், அஞ்சாதவர்கள், சோம்பல் இல்லாதவர்கள். புகழ் என்றால் உயிரை கூட கொடுப்பாங்க, பழி என்றால் இந்த உலகத்தையே பரிசா கொடுத்தா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தனக்காக வாங்கி கொள்ள மாட்டார்கள். தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய மக்களால தான் இந்த உலகம் இன்று வரைக்கும் இயங்க கூடியதுன்னு சொல்லி சான்றோருக்கான ஒரு வரைவில் நடக்கத்தை கூட இந்த புறநானூர் நமக்கு கொடுக்குது. இது மட்டும் இல்லாம நம்முடைய புலவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அரசனை வந்து பொண்ணுக்காகவும் பொருளுக்காக மட்டும் அவர்கள் என்ன செய்யல, அவங்களை போற்றி பாடல, அவங்களை சில சமயங்கள் அவர் செய்யற தவறு கூட எடுத்துரைக்க கூட அவங்க தயங்கல. அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்றாங்க, நேருக்கு நேர் மன்னரை கூட பேசக்கூடிய அந்த இது கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம கல்வியை பற்றி கல்வியினுடைய சிறப்பு, ஒரு மனிதன் தாழ்ந்த குலத்தில் பிறந்தால் கூட அவன் படித்தால் அவன் மேன் மக்களுக்கு சமமா கருதப்படுவான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப மன்னனுக்கு சண்டை ஏதாவது வந்துச்சுன்னா தூதாக செல்வார்கள். இப்ப அவையார பாத்தீங்கன்னா அதியமானுக்காக தொண்டைமான்ட்ட தூதா செல்வார், எப்ப நீங்க வராதப்பா, என்னுடைய அதியமான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவன் மிக பயங்கரமான பராக்கிரமசாலி, நீ வந்தா மிகப்பெரிய பிரச்சனை. ஆகவே என்ன செய்றாரு, அது தூது சென்று அந்த போரை தவிர்க்கிறது மாதிரி. அப்புறம் அறிவுடைய நம்பி அப்படிங்கறதான ஒரு மன்னனுக்கு வந்து எப்படி மக்கள்கிட்ட வரி வாங்கணும், இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரி வாங்கக்கூடாது, அப்படி வரி வாங்கினா அதுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு. இப்போ ஒரு வயல் நிலம் இருக்குது, அங்க நெற்பயிர் நன்றாக வளைஞ்சிருக்குது, ஒரு யானையை கொண்டு விட்டா அது என்ன செய்யும், பாதி சாப்பிடும் பாதி காலம் மிதித்து அது வந்து என்ன அழிஞ்சு போயிடும். அப்போ யானையை வந்து உள்ள விட்டா அது கரெக்டா என்ன செய்யணும், சாப்பாடை கவலம் போல அதுக்கு கொடுத்தா நிறைய நாட்கள் சாப்பிடலாம். அது நம்ம கொடுக்காம அப்படியே உள்ள விட்டுட்டோம்னா அது என்ன பாதி சாப்பிடும் பாதி வேஸ்ட் ஆயிரும். இது மாதிரி தான் மக்கள்கிட்ட பார்த்து மக்களுக்கு எப்படி அவங்களுக்கு வரி கொடுக்க முடியும்னு பார்த்து அதுக்கு ஏற்றபடி நம்ம வரி வாங்கினா மக்களும் என்ன செய்வாங்க, மகிழ்ச்சியா வாழ்வார்கள், நம்ம நாட்டுக்கும் பிரச்சனை வராது. இப்படி பல செய்திகளை இந்த புறநானூர் வந்து மக்களுக்காக நம்ம சொல்லி இன்றைக்கு நம்முடைய பண்பாடு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதற்கு மிக முக்கியமான நூலாக இந்த புறநானூர் இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன்.
1: சங்க இலக்கியத்துல புறநானூற்றின் முக்கியத்துவத்தை பத்தி அருமை எடுத்து சொன்னீங்க. இதே புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள பெண்பார் புலவர்களின் பெயர்கள்லாம் என்னென்ன?
0: 16 புலவர்கள் பெண்பார் புலவர்கள் இருக்கிறாங்க. அதுல அவ்வையார் தான் மிக மிக முக்கியமான நபர். நமக்கு ஆத்திச்சூடி, மூதுரை, கொன்றைவேந்தன் நூல்கள்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் காவற்பெண்டு, வெண்ணிக்குயத்தியார், நப்பசிலையார், கோப்பெரும்பெண்டு, நன்முல்லையார், நக்கண்ணையார், இளவேனியார், கபிலருடைய பெண்மக்கள் இரண்டு பேர், பாரிமகளிர், பூங்கண் உத்தரையார், அப்புறம் தாயங்கண்ணியார், ஒக்கூர் மாசாத்தியார் மிக முக்கியமான புலவர் இவரும் கூட, காக்கைப்பாடினியார், நச்சல்லையார், பொன்முடியார், அணிலாடு முன்றிலார் அப்படி சொல்லி ஒரு 16 பெண்பார் புலவர்கள் இருக்கிறார்கள். இவங்க எதை சம்பந்தப்படுத்தி பாடல்கள்லாம் பாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய வீரம், அது பெண் மக்களுடைய வீரமாகவும் இருக்கலாம் ஆண்களுடைய வீரமாகவும் இருக்கலாம், ஆனால் அதிகமாக பெண் மக்களுடைய வீரத்தை பற்றி மிக முக்கியப்படுத்தி பேசுகிறாங்க. கல்வி, ஒரு மனிதனுக்கு கல்வி மிக மிக அவசியம் அப்படிங்கிற செய்திகள் இவருடைய பாடல்களில் வெளிப்படுது. ஈகை, கண்டிப்பாக ஒரு மன்னனாக இருக்கிறவன் கண்டிப்பாக செல்வத்தின் பயனை ஈதல், ஈதல் தான் கொடுப்பது தான் உனக்கு செல்வம், அந்த கருத்தை சொல்லக்கூடிய கருத்துகள் இருக்குது. சமூக அறம், மக்கள் எப்படிலாம் வாழ்க்கை வாழ்ந்தார்கள், விருந்தோம்பக்கூடிய பண்பு, கூட்டு வாழ்க்கை முறை, சமூக அறத்தை அதிகமாக மையப்படுத்தி அவங்க பேசுறாங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கணும்னா இந்த சமுதாயத்தை சீர்படுத்தணும், அதற்காகவே இந்த நூற்கள்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க பாடல்கள்லாம். அது இல்லாம பழைய காலத்துடைய பெண் மக்கள் எந்த அளவுக்கு வீரமா இருந்தாங்க, பெண் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நினைப்போம், ஆனா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆனா ஆண்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அந்த குடும்ப அமைப்பு நன்றாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அவர்கள் என்ன செய்யல, கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லை அப்படின்னா அவருடைய கருத்துக்களுடைய பாடல்கள்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க.
1: எல்லாருக்கும் பரிச்சயமான ஔவையார்ல இருந்து ஆரம்பிப்போம். ஔவையார் அவருடைய பாடல்கள் வழியா என்னென்னலாம் நம்மளுக்கு சொல்றாங்க?
0: ஔவையார் வந்து ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அங்குள்ள ஆண் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு இதை வந்து ஒரு பாடல சொல்றாரு. என்ன பாடல்னா 187வது பாடல் புறநானூற்றில், ஒரு 4 வரி பாடல், மிக அற்புதமான பாடல். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவலாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி வாழிய நிலனே நல்லே வாழிய நிலனே அப்படி சொல்வார். இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஆண் மக்களை சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரு பக்கத்துல பார்த்தாலும் கூட அந்த காலத்துல வந்து விவசாயம் அதிகமான முக்கியமான ஒரு பங்களிப்பு. ஒரு இடத்த பண்படுத்தோம்னா அது ஆண் மக்களால் தான் என்ன செய்ய முடியும், வேளாண்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆகவே

0: ஒரு மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தால், இந்த இடத்துல ஆடவர்கள் சொல்லலாம், மக்கள் கூட நம்ம சொல்லிக்கலாம், ஆனா மிக முக்கியப்படுத்துறது ஆடவர்கள். குடும்ப அமைப்பாக இருந்தா கூட ஆண்கள் நன்றாக இருந்தால் மனைவி மக்கள்லாம் சிறப்பா இருப்பாங்க. ஆண்கள் சிறப்பாக இல்லைன்னா ஏதாவது தப்பு தவறு செஞ்சா குடும்ப அமைப்பே கட்டு குறைஞ்சிரும். ஒரு நாடு சிறப்பா இருக்கணும்னா அங்குள்ள ஆடவர்கள் நன்றாக இருந்தா நல்லா இருக்கும். காடாக இருக்கலாம், மேட்டு நிலமாக இருக்கலாம், பள்ளமா நிலமாக இருக்கலாம், மிக உயர்ந்த நிலமாக இருக்கலாம். நில அமைப்பு என்பது நம்முடைய சமுதாய நம்முடைய தமிழ் பண்பாடுல ஐவகை நிலங்களை சொல்லியிருக்காரு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால், இந்த மாதிரி நிலத்திற்குரிய அமைப்பு மக்களால் தான் மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. நிலத்தை பார்த்து மக்களுடைய நற்பண்புகள் வளரல, மக்களால் தான் அந்த நிலமே நன்றாக இருக்குது. அப்ப இந்த நில அமைப்புகள்லாம் சரிப்படுத்தோம்னா அது ஆண்களால் மட்டும்தான் முடியும். ஆகவே ஆடவர்கள் நன்றாக இருந்தால் அந்த நாடு என்ன செய்யும், சிறப்பா இருக்கும். ஆடவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் நாடு என்ன செய்ய முடியாது, சிறப்பா இருக்க முடியாது. ஆகத்தான் நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவளா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. ஆடவர்கள் நன்றா இருந்தால் அந்த இடம் என்ன செய்யும், செழிப்பா இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு கருத்தை இந்த இடத்துல மையப்படுத்துறார்.
1: இது வந்து நாடு வளமாக இருக்கிறதுக்கு அவையார் சொல்ற ஒரு கருத்தை எடுத்துக்கலாமா?
0: ஆமா.
1: அதே மாதிரி பெண்களுக்கு ஏதாவது அவையார் சொல்லியிருக்காங்களா?
0: பெண்களுக்கு அப்படிங்கும்போது பெண்களுடைய வீரத்தை தான் அதிகமா என்ன செய்யறாங்க அந்த இடத்துல வந்து சொல்றாங்க.
1: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அவையார் பாடல்ல பெண்களுக்குன்னு சொல்லனா, இப்போ போரெல்லாம் நடக்கும் இல்லையா, இந்த போரை வந்து தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும், பெண்கள் வந்து ஆண்களுக்கு சண்டை வேண்டாம், சச்சரவு வேண்டாம் அப்படிங்கிற காரியத்தை என்ன செய்யணும், அந்த ஆண்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு இவர் வந்து அதியமானுடைய வீரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அதியமான் வீரத்தை பற்றி பேசி அதியமானோட படை வீரர்களும் சண்டைக்கு போறாங்க. சண்டைக்கு போகும்போது நிறைய ஆண் மக்களும் போறான். போகும்போது ஒரு பையன் என்ன பண்றான், வெற்றி பெற்று திரும்பி வெளியே வர்றான். வரக்கூடிய சமயத்துல தாய் பாக்குறான், என் மகன் எப்படி வெற்றி பெற்று வரானே, மிக சிறப்பா இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். ஆனா அவையார் அவளை பார்க்கும்போது ஏதோ ஒரு மனக்குறைவு அவளுக்கு இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்ப அந்த பெண்மெண்ட கேட்கறாரு, உன்னுடைய மனக்குறைதான் என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இந்த போர்க்களத்துல எத்தனையோ வாலிபர்கள் போனாங்க, வெள்ளாடுகள் மாதிரி நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க, அவர்கள் மத்தியில என் பையனும் போனான், வரிசையா வெள்ளாடுகள் மாதிரி போர் வீரர்கள் நிக்கிறாங்க. போகக்கூடிய சமயத்துல என் பையன் என்ன பண்றான், அவங்கள தாண்டி முன்னால போய் சண்டை போட்டான். சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சு என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். வந்தது மிக நல்ல காரியம்தான். இருப்பினும் அந்த போர்க்களத்துல படை வீரர்கள் செத்து போயிட்டாங்களே, அத மாதிரி என் பையனும் செத்து போய் கால் இல்லாத கட்டிலில் கிடத்தி வெண்மையான உடை போர்ப்பித்திலவே அப்படின்னு வருத்தப்படுறேங்கிறான். அவன் இந்த போர்க்களத்தை என்ன செய்யணும், வீர மரணம் அடைஞ்சிருக்கணும். அப்ப என்ன பாடை இல்லாத கட்டில்னா என்ன செய்ய, பாடை கட்டில் வைப்பாங்க இல்லையா கால் இல்ல, அந்த கட்டில என் பையனை கடத்தி அவனுக்கு மேல என்ன செய்யணும், வெண்மையான ஆடையை போட்டு ஈம சடங்கு நான் செய்யலையே அப்படிங்கிற எனக்கு அந்த வருத்தம் எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது அவையார் நினைக்கிறாரு, இந்த பெண்ணுக்கு இவ்வளவு வீரம் இருக்குதே, அதை சொன்னாலும் கூட மற்ற பெண்களுக்கும் நாட்டுக்காக என்ன செய்யணும், கண்டிப்பாக ஆண் மக்கள் போருக்காக போக வேண்டும் அப்படிங்கிற கருத்தை கூட மறைமுகமா சொல்லி இந்த பெண்மணி ஒரு எடுத்துக்காட்டா சொல்றான். எப்படி பாருங்க, அவன் வெற்றியோட வாரான், ஆனா அவளுக்கு அது சந்தோஷம் இல்ல, வீர மரணம் அடைந்து வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும். இப்ப கூட நம்முடைய போர்க்களத்துல நம்முடைய சண்டை நடந்துச்சுன்னா என்ன செய்ய, எல்லைப்படையில அந்த வீரர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து ஹானர் பண்றதுக்கு அந்த வீட்டாரெல்லாம் கூப்பிட்டு கொண்டு நினைச்சுவாங்க. கொடுக்கும்போது சில மனைவிமார்கள் கூட மிக மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ற மாதிரி நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி வீர மரணம் என் பையன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நாட்டை மற்ற மக்கள் தாக்க வரும்போது நம் நாட்டு இளைஞர்கள் என்ன செய்யணும், தாய்மார்கள் அனுப்ப வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த ஒரு கருத்தை கூட அவையார் சொல்றார்.
1: அருமையா சொன்னீங்க. ஆண்களுக்கும் ஒரு இலக்கணம் சொல்றாங்க, அதே மாதிரி வீர தாய்க்கும் ஒரு இலக்கணம் வந்து சொல்றாங்க. ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இப்போ ஔவையாருக்கு அடுத்தது பொன்முடியார் அப்படின்ற பெயர் எல்லாருக்கும் பரிச்சயமானது. அவங்க என்ன சொல்றாங்க புறநானூற்று பாடல்கள்ல?
1: பொன்முடியார் பாடல்ல வந்து சமுதாய கடமைகளை ரொம்ப கரெக்டா சொல்றாங்க. சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்குமே அவரவர் நிலைக்கேற்றதான ஒரு கடமை இருக்குது. இந்த பாடல்ல அவரே ஒரு தாய் மாதிரி இந்த பாட்டை பேசுறார். என்ன பாட்டு அப்படின்னா, ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தனுக்கு கடனே, ஒளிர்வாள் அரும் சமம் முறுக்கி களிர் எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு ஒரு பாட்டை சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் சமுதாயம்னா இருக்கும். அந்த கடமையை நம்ம சரிவர செஞ்சிட்டா அந்த சமுதாயம் சீர்பட முடியும். இப்ப நல்ல பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிற கடமையா இருக்கு தாய்க்கு. அது அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இப்பொழுது கூட நம்ம என்ன செய்யறோம், பெற்றெடுப்பது மட்டுமல்லாமல் பிள்ளைகளை சான்றோனாக்குவது கூட தாயினுடைய கடமையாகவும் இப்ப இருக்கு.

0: ஆனால் அந்த கால பெண்ணும் நல்ல பிள்ளைங்களை என்ன செய்யணும், பெற்று கொடுக்கணும், அது உன்னுடைய கடன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிள்ளையை நன்றாக படிக்க வைத்து எல்லோருக்கும் முன்பதாக நம்முடைய பையன் நல்ல பையன் அப்படிங்கிறது ஒரு தந்தையினுடைய கடமை. ஆனால் தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட அதில் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் போருக்கு தேவையான அந்த கருவிகளை உருவாக்கி கொடுப்பது யாரு, கொல்லுனதுடைய கடன் தான். அதை கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். நன்னடை நல்கள் நல்ல நற்பண்புகளை கற்றுக் கொடுக்குது அந்த அரசினுடைய கடமை. அப்படி சொன்னா கூட போர் செய்து வெற்றி பெற்று வரும்போது அவர்களுக்கு பொண்ணோ பொருளோ அதிகமாக கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்துவது. இப்பொழுது கூட நமக்கு யாராவது விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் நம்முடைய அரசாங்கம் கொடுக்குது இல்லையா, அது மாதிரி கொடுப்பது நன்னடைந்தல்கள் அந்த வேந்தனுக்கு கடன். அந்த பையனுக்கு என்ன கடமை, ஒளிர்வாள் அரும் சமம் பயங்கரமான போர்ல அவன் பங்கு பெற்று வெற்றி பெற்று திரும்பி வரணும், இதுதான் அவனுடைய கடன் அப்படிங்கிற செய்தியை அந்த பொன்முடியார் சொல்லிட்டு, சமுதாயத்துள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது, அதை நம்ம சரிவர செய்யணும் அப்படிங்கிற கருத்தை இக்காலத்து மக்களுக்கும் உணர்த்துகிற விதமா அது அமையுது.
1: அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி பெருங்கோப்பெண்டு, அவங்களும் ஒரு பெண் பார்ப்புள்ளவர் தான்.
0: ஆமா,
1: பொன்முடியாருக்கு அப்புறம் அவங்கள நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்க பட்சத்துல அவங்க என்ன சொல்றாங்க,
0: சமுதாயத்துல நடக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள், பூதப்பாண்டியன் அவனுடைய அந்த மன்னன் வந்து இறந்துட்டார், அவருடைய மனைவி தான் இந்த கோப்பெரும் பெண்டு. கணவன் இறந்து விட்டால் பெண்கள் என்னச்சுவாங்க, கணவன் இறந்த அப்புறம் நமக்கு உயிர் வாழ்வதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீயில என்னச்சுவாங்க, விழுந்துருவாங்க. அதே மாதிரி இவங்க நினைக்கிறாங்க, கணவன் இறந்த அப்புறம் இந்த கைமை நோன்பை நோற்பதை விட என் கணவனோட சாவதான மேலு அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, இந்த கோப்பெரும் பெண்டு அந்த அம்மா என்ன செய்றாங்க, அந்த சிதைகள் இருந்து விழ போறாங்க. அப்போ சான்றோர் பெருமக்கள்லாம் தடுக்கிறாங்க, மன்னனுடைய மனைவியாச்ச எப்படி விட முடியும் அப்படி அவங்க தடுக்கும் போது அவங்க சொல்றாங்க, பல்சாண்டீரே பல்சாண்டீரே, செல்கை என சொல்லாது ஒளிகை என விளக்கும் பொல்லா சூழ்ச்சி பல்சாண்டீரே. நான் என் கணவனோட அந்த நினைச்சு என போக போறேன்னு சொல்றேனே, நீங்க வந்து என்ன பண்றீங்க, என போகாதேன்னு சொல்றீங்களே, போகத்தானே சொல்லணும், என் கணவன் இறந்த அப்புறம் நாங்க இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன நன்மை, உங்களுக்கு வேணா அது ஈமா படுக்கையா இருக்கலாம், எனக்கு வந்து தாமரை பொய்கை மாதிரி அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கணவன் இறந்த அப்புறம் ஒரு பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து சாதாரண பாய்கள்ல மற்றெல்லாம் படுக்க முடியாது, இப்ப இருக்கிற மாதிரி மொசைக் தரையோ மார்பிள் தரையோ அப்படிலாம் கிடையாது, பர கற்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலதான் அவங்க படுக்கணும், தனியா தான் படுக்கணும், நல்ல சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்காது, நெய் சோறு கிடைக்காது, சோறு பொங்கின அப்புறம் அந்த பானையில அடியில அப்படியே கரைஞ்சிருக்கோம்னு சொல்லுவாங்க, அடி சோறுன்னு சொல்லுவாங்க, அதைத்தான் அவங்க எடுத்து சாப்பிடணும். வேலைக்கீரைன்னு சொல்லுவோம், அது உப்பு இல்லாம போட்டு சமைச்சு சாப்பிட்டு பொட்டு இல்லாம பூ இல்லாம இப்படிலாம் வாழணுமே, அந்த இது எனக்கு வேண்டாம், என் கணவனோட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. 1827 வந்து ராஜா ராம் மோகன் ராய் வில்லியம் கேரி எல்லாம் சேர்ந்து இந்த சதி ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வரணும்னு பார்த்து பண்ணாங்க. ஆனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல மீண்டும் நடக்குது. தானா ஒரு பெண் கணவன் செத்த அப்புறம் சாகிறது அது வேற, அவங்கள வந்து என்ன அப்படி ரொம்ப நிர்பந்தப்படுத்தி உள்ள போடுறதா நம்ம வந்து உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 1861 விக்டோரியா மகாராணி வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது, இந்திய நாட்டில தான் அதிகம், மற்ற இடங்கள்லாம் அப்படி கிடையாது இல்லையா, அவங்க வந்து ஒரு சட்டம் கொடுத்து ஃபுல்லா இந்தியா முழுமைக்கு பிரகடனப்படுத்துறாங்க. அப்போ ஆங்காங்கே இல்லாம இருக்குது, இருப்பினும் ஒரு சில இடங்கள்ல திருப்பி இருக்குது. அதுக்கப்புறம் 1987 வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் என்ன பண்றாங்க, கண்டிப்பா என்ன செய்யணும், சதி ஒழிப்பு சட்டம் நம்ம வந்து இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு 1987 அது இயற்றப்பட்டு அதுக்கப்புறம் அடியோடு அது ஒழிந்தது. இப்பொழுது நம்ம சமுதாயத்தில் பார்த்தா அதிகமாக இல்லை, பெண்களுக்கு கல்வி எல்லாமே இருக்கிறதுனால கணவன் இல்லாவிட்டாலும் பிழைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இருப்பினும் சில இடங்கள்ல தள்ளக்கூடிய நிர்பந்தம் இல்லை, தானாக என்ன பண்ணிடுறாங்க, கணவன் இறந்தப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவங்க இறந்துடுறாங்க. அப்போ இந்த போப்பரும் பெண்டை என்ன பண்ணுறாங்க, இந்த பாடல் பல்சாண்டிரே பல்சாண்டிரே அந்த பாடல் மூலமாக கணவன் இழந்த பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருக்குது, ஆகவே நினைச்சக்கூடாது, இந்த உலகத்தில் வாழக்கூடாது, அதுவே எனக்கு போதும்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்ய பாடலாக எழுதி தன்னுடைய அனுபவத்தையே இந்த பாட்டில் வந்து எழுதியிருக்காங்க. இதன் மூலம் சமுதாயத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் ராஜா ராம் மோகன் ராய், வில்லியம் கேரி, விக்டோரியா மகாராணி இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம இந்திய தேசத்தில் இந்த சதி ஃபுல்லாக போகிறது மாதிரி சட்டங்கள் இயற்றப்பட்டு இன்றைக்கி நாடு சிறப்பாக இருக்குது.
1: நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒவ்வொரு பெண் பார்ப்புலோரும் ஒவ்வொரு சமுதாய கருத்து தான் இதில் வந்து சொல்லிட்டு போயிருக்கு.
0: எல்லா பாடல்களிலுமே அதிக சமுதாய கருத்துக்கள்லாம் இருக்குது.
1: அதே மாதிரி நப்பசலையார் அப்படின்ற அந்த பெண் பார்ப்புலவர் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
0: புகழினும் சிறந்த சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கிள்ளி வளவனை பற்றி சொல்கிறார். கிள்ளி வளவனுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிபி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருப்போம், சிபி சக்கரவர்த்தி தன் ஒரு புறாவினுடைய வேடன் பிடிச்சான்னு சொல்லிட்டு அதனுடைய உயிரை வந்து

0: காப்பாற்றுவதற்காக தன்னுடைய தசையை அறுத்து கொடுத்தான். இப்படிப்பட்ட பரம்பரை, நல்ல வீர பரம்பரை, ஈகையை நன்றாக கொடுக்கறான், மக்களுக்கு நிறைய பவுன் பொருள்லாம் கொடுக்கறான். அப்படிப்பட்ட மிகப்பெரியதான நல்ல பரம்பரையில தான் அந்த கிள்ளிவளவன் வந்திருக்கிற. அப்போ போரிலையோ கொடை கொடுப்பதிலையோ வெற்றி வாகி சூட்டுவதில் மிக சிறந்ததான மன்னர்கள் தான். இருப்பினும் அவன் வந்து என்ன பண்றான், வஞ்சி நகரம், சேர மன்னனுடைய வஞ்சி நகரத்தை வந்து போர் செய்து அந்த வஞ்சி நகரத்தை பிடித்து கொண்டான் கிள்ளிவளவன். இதைத்தான் சொல்றாரு, உனக்கு எல்லாமே உன்னுடைய முன்னோர்கள் எல்லாமே ஈகையிலேயும் சரி வெற்றியிலையும் சரி மிகுந்த ஒரு போர் கொடுப்பதிலும் சரி மிக சிறந்தவர்கள், ஆனா நீ சேர நாட்டுடைய வஞ்சி நகரத்தை பிடிச்சிட்டியப்பா, இதுதான்ப்பா புகழின் சிறப்பு அப்படின்னு சொல்ற. ஏன் சொல்றாருன்னா, உன்னுடைய வெற்றியும் புகழும் ஈகை கொடை இதெல்லாமே நீங்க பரம்பரை பரம்பரையா இங்க முன்னோர்கள் வந்து நீங்க சிறப்பா தான் இருந்திருக்கீங்க, அதுல வந்து சிறப்பு தான். கிள்ளிவளவனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய முன்னோர்கள் இருக்கிறவன் நீ இருப்ப, ஆனாலும் சேர நாட்டுடைய வஞ்சி நகரத்தை நீ வந்து வெற்றி கொண்டுட்டாயே, அதுதான் மிகப்பெரிய வெற்றி எனக்கு, அது எப்படி நான் வந்து பாராட்டுவது, சிறப்பிலும் சிறப்புன்னு சொல்றாரு. சேரநாடு என்பது இப்போ உள்ள கரூர் நகரம் இருக்குது இல்லையா, அதை சம்பந்தப்பட்டதான ஊர் தான். இங்க நீர்வளம் நிலவளம்லாம் மிக சிறப்பா அதிகமா இருக்குது, நல்ல வாசனை மிக்க மலர்கள் பழங்கள் நிறைந்த நாடு. மிக சிறப்பா சொல்ல போனோம்னா, இந்த சேரன் செங்குட்டுவன் இமயமலை வரை சென்று எல்லா இடமும் வெற்றி கொண்டு இமயத்தில் வில்லை பொறித்தவன். அது மட்டும் இல்லாம அங்கிருந்து கல்லை கொண்டு வந்து கண்ணகிக்கு வந்து பத்தினி கோட்டை அமைந்த இடம், அந்த இடத்துல என்ன பண்ணிட்ட, வெற்றி கண்டுச்சியே சேரனை வெற்றி கண்டுச்சியே, இது மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகழின் சிறப்பு. அப்ப சேர நாட்டை வெற்றி கொள்ள முடியாது, அதை கூட வெற்றி கொண்டு நீ வந்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உன்னை பாராட்டுவதுன்னு தெரியல அப்படி சொல்லக்கூடிய சமயத்துல அந்த கண்ணகிக்கு பத்தினி கோட்டை அமைந்த அந்த இடத்த வந்து மிக சிறப்பா வந்து நப்பசிலையார் வந்து இதுல கூறுகிறார்.
1: இப்போ நப்பசிலையார் கிள்ளிவளவனை பாராட்டினதை பத்தி சொன்னீங்க, அடுத்து இளவையினியார் அந்த பெண் பார்ப்பளவர் என்ன சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இதுல வந்து ஒரு இல்லற கருத்து இருக்கு சார். ஏரைக்கோன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருக்கிறான். இவன் வந்து பொதுவா மன்னர்களுடைய வாழ்ந்த அந்த மலைநாட்டை வந்து சொல்லுவாங்க. இப்ப மலைப்பகுதிகளை பார்த்தோம்னா, இப்ப நம்ம பறவைகளை பார்ப்போம், விலங்குகளை பார்ப்போம். இப்ப பொதுவா முன்னால் உள்ள காலத்துலலாம் ஆண்கள் நினைச்சுவாங்க தலைவியை விட்டுட்டு தலைவன் நினைச்சுவன் வேலைக்கு போவான், போற சமயத்துல திரும்பி வருவதற்கு காலதாமதமாகும். அப்ப ஆங்காங்கே பார்க்கக்கூடிய இந்த பறவைகள் செயல்பாடுகள் விலங்குகள் செயல்பாடுகள் எல்லாம் என் மன்னன் பார்ப்பான், பார்த்துட்டு என்ன கண்டிப்பா நினைச்சு நினைச்சுவான் வீட்டுக்கு சீக்கிரமா வருவான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அப்போ உள்ள பெண்கள்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ கூட நம்ம நினைச்சுவோம், ஆண்கள் போனா எப்பண்டா வருவாங்க நினைச்சு பார்த்துக்கொண்டே இருப்போம், ஒரு இல்லற கருத்து. அப்ப இந்த இடத்த என்ன பண்றாங்க, ஒரு ஆண்மான் பெண்மான்களை சேர்ந்து இறமெஞ்சிட்டு இருக்குது, தனித்தனியா போயிட்டு கடைசியில பார்த்தா அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்துச்சு. அப்ப நம்ம கண்டிப்பா நினைச்சோம் வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி பெண்மானை தேடுது, காணல. ஆண்மான் நினைச்சது சத்தம் போடுது, பெண்மான் எங்க இருக்குதுன்னு சத்தம் போடுது. சத்தம் போடுற சத்தத்தை ஒரு புலி வந்து கேக்குது. அப்போ புலிகளும் சேர்ந்து வாழுது, மான்களும் சேர்ந்து வாழுது. அந்தந்த இடங்கள்ல அவங்க என்ன செய்றாங்க, அந்த ஆண் புலியும் பெண் புலியும் சேர்ந்து வாழுது, ஆண்மானும் பெண்மானும் சேர்ந்து வருது. இந்த பக்கத்துல வரக்கூடியதான என்னுடைய தலைவன் சீக்கிரம் என்னச்சுவான் வீட்டுக்கு வருவான் இதெல்லாம் பார்க்கும் போதுன்னு சொல்லி வீட்டுல உள்ள தலைவி தலைவன் என்ன செய்ய எதிர்நோக்கி காத்திருக்கிறா. இப்போ நம்முடைய இல்லற வாழ்க்கை என்பது போறவன் போகட்டும் எப்ப வருவான் அவன் பார்க்க கூடாது அப்படிங்கல்ல, நம்முடைய தமிழ் சமூகமே கணவனை மனைவி தேடணும், மனைவி என்ன செய்யணும் கணவன் தேடணும், அந்த இல்லற அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை இந்த பாடல் வழியா சொல்லி நம்முடைய சமுதாய அமைப்பு இப்படிதான் இருந்துச்சு, ஆண் இல்லாவிட்டால் பெண் இல்லை, பெண் இல்லாவிட்டால் ஆண் இல்லை. இப்ப நம்ம வெளிநாட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரமே வேற, 15 வயசு தாண்டிட்டுனா தனித்தனி வாழ்க்கை முறை. நம்முடைய சமுதாயம் அப்படி அல்ல என்பதை இந்த பாடல் மூலமாக சொல்லி நம்முடைய சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை பற்றி இந்த புலவனார் சொல்றார்.
1: அருமையா சொன்னீங்க மேடம். இளவையினியார் சங்ககால இல்லற பாங்கினை எவ்வாறு சொல்றார் அப்படின்னு சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். மேடம், இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பேசும்போது நிறைய பெண்பார் புலவர்கள் பத்தி பேசிட்டோம். இன்னும் சில புலவர்கள்
1: நக்கண்ணையார், கொக்கூர் மாசாத்தியார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க.
0: அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்காங்க, பேசுவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐயம் அப்படின்னு சொல்லலாம். சங்க இலக்கியத்துல பெண் என்ற சொல்லுக்கு இணையா வேறு சொற்கள் இருக்குதா?
1: நிறைய சொற்கள் இருக்குது,
0: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம பெண்பார் புலவர்கள் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, அதனாலதான் கேட்கறேன்.
1: சங்க இலக்கியத்துல பெண் என்ற சொல் அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு கூட பேர்லாம் வச்சிருக்காங்க. இப்போ என்னென்ன பேர்லாம் வச்சிருக்காங்க அப்படி பொதுவா பார்த்தோம்னா, பேதை, அணங்கு. அணங்குன்னா பெண் தெய்வங்கள். கோவலன் கண்ணகியினுடைய அந்த காரியத்துல கோவலனை கொன்றுட்டாங்க இல்லையா பாண்டிய மன்னன், அப்ப இந்த கண்ணகி மிக கோபத்தோட போறாங்க. அந்த வாயில் காப்பாளன் பார்த்தே பயப்படுறான். இந்த அச்சுறுத்தக்கூடிய பெண் தெய்வங்கள் பிடாரி, கொற்றவை, பத்திரகாளி, இப்படிப்பட்ட தெய்வங்கள் மாதிரி ஒரு பெண் வந்திருக்காளே, மிக கோபத்தோட போறான். அப்ப பெண் எப்படி நடக்கிறாளோ, எப்படி செயல்படுகிறாளோ அதை வச்சு என்ன பண்றாங்க, பெண்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க. அணங்கு, காரிகை, பேதை, பாவை, அப்புறம் அணியிலை, மென் சாயலார், விரலி, வஞ்சி, பெண்டு, மகள், மடவரல், நங்கை, தையல், அப்படின்னு சொல்லி பல பெயர்கள். அது மட்டும் இல்லாம இந்த பெண்களுடைய பருவத்தை பிரிச்சு வைக்கிறாங்க. எத்தனை வயசுக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு பருவத்தை நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேர் இளம்பன். அந்த வயசுக்கு ஏற்றபடி பேதை பருவமா 5-8 வயசு வர அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. பெதும்பையா 9-10, நல்லது கட்டது தெரியாத ஒரு பருவங்கள். அதுக்கப்புறம் மங்கை 11-14 வயசு வர அந்த பெண்கள் பூ பெய்திய அந்த பருவங்கள். மடந்தை 15-18 வயசு வர மடந்தை பருவம். இதுலதான் நம்ம பெண் மக்களை ரொம்ப கவனமா கவனிக்கணும். மடந்தை அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எது எப்படி எப்படி பார்க்கணும், யாற்று எப்படி பேசணும், எதுவுமே தெரியாது. இந்த பருவத்துல தாயார் வந்து கண்டிப்பா பெண் பிள்ளைகளை மிக கவனத்தோட கவனிக்கணும். மடந்தை பருவனே நம்முடைய இலக்கியங்களை சுட்டி வச்சிருக்கிறே, 15-18 வயசு வரை இதுலதான் அதிகமா பெண்கள் வந்து மோசமான பழக்க வழக்கங்களாம் ஈடுபடுவது. ஆகவேதான் மடந்தை பருவம். இப்ப 15-18 வயதுவர்கள் பெண் மக்களை ஒரு தாயானவள் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து நடத்த வேண்டிய பருவம். அதுக்கப்புறம் 19-24 வயது வர அறிவை பருவம்னு சொல்லுவோம். எப்படி எப்படி என்ன பண்ணு என்ன செய்யணும், கொஞ்சம் அறிவு வந்து நினைச்சுவாங்க, சரி ஓகே பண்ணலாம், இதை செய்யலாம், இதை படிக்கலாம்னு கொஞ்சம். 19-க்கு அப்புறம் தான் அம்மா அப்பா சொல்ல கேட்டு நினைச்சுவாங்க, கொஞ்சம் அறிந்து கொள்ளுகிற அந்த வயசு. 25-29 வயசு வர தெரிவை பருவம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த வயசுலதான் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தா கூட நல்லா இருக்கும். ஏன்னா குடும்ப அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க, மாமாமியார் எப்படி இருக்காங்க. ஆனால் அந்த பருவமே தெரிவை பருவம். அப்போ 25 வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ணி கொடுத்தா நிறைய இடங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு கூட ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 25 வயசுக்கு அப்புறம் தான் தெரிவை பருவம் அப்படின்னு இந்த பருவமே இருக்குது. நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும், எப்படி கணவனோட பேசணும், எப்படி மாமாமியார் கூட பேசணும், இல்லற அமைப்பே அப்பந்தான் அவங்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்புறம் 30 வயசுக்கு மேலே பேர் இளம்பன் அப்படி, அப்போ அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பக்குவம் அடைஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண்களுடைய பருவத்தை சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் பருவத்தை மட்டும் கூட இலக்கியங்கள் சொல்லலை, ஆண்களுக்கும் கூட பருவத்தை சொல்லியிருக்கிறாங்க. பாலன், மீளி, மரவோன், விடலை, காளை, முதுமகன், அதுக்கு ஒரு வயசு வச்சிருக்காங்க. இப்படி ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இத்தனை வயசு வரை இந்தந்த பருவங்கள் சொல்லி சங்க இலக்கியம் மிக அருமையாக நமக்கு வந்து சுட்டி காட்டியிருக்குது. இதை வச்சு நம்ம பிள்ளைகளை நல்லபடி நினைச்சலாம், சமுதாயத்துக்கு ஏற்றபடி நம்முடைய பெற்றோர்கள் வளர்த்தா நாடு ரொம்ப சிறப்பா இருக்கும்.
0: அருமையா சொன்னீங்க. பெண் என்ற சொல்லுக்கு எத்தனை சொற்கள் இருக்க, சங்க இலக்கியத்துல இருக்கிற சொற்கள்லாம் இவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அருமையா இருந்துச்சு. அது மாதிரி நக்கண்ணையார் என்ற பெண்பார் புலவர் அவருடைய பாடல நிறைய உளவியல் சிந்தனைகளை வந்து எடுத்துரைச்சிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: நக்கண்ணையார் அப்படிங்கிற ஒரு பெண்பார் புலவர் அவரே என்ன பண்ணி பாடலோட தன்னுடைய கவலையே சொல்றார், மற்ற பாடல்கள் சொல்ல தன்னுடைய அனுபவத்தையே சொல்றார். நற்கிள்ளி அப்படிங்கிற ஒரு மன்னன், மல்லன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருக்கிறான். ஆமூர் அப்படிங்கிற இடத்துல போர் நடைபெறுது. மல்லனுக்கு ஆமூர், நற்கிள்ளிக்கு அந்த ஊர் கிடையாது. ரெண்டு பேருக்கும் பயங்கரமான போர் நடக்குது. இந்த போரை வந்து என்ன பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த காலத்து பெண்மணிகளை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது கூட எப்படி ஆண்கள் வீரமா இருக்கிறான் அதை பார்த்தா நினைச்சுவாங்க, திருமணமே பண்ணி கொடுப்பாங்க. வீரம் உள்ளவனுக்குத்தான் பெண்களை திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க. நிறைய இலக்கிய செய்திகள் நமக்கு அது தெரியும். அப்போ மல்லனுக்கும் நற்கிள்ளிக்கும் ஆமூர்ல போர் நடைபெறுது. பார்த்துட்டே இருக்கிறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க.

0: நற்கண்ணையாரும் பார்த்துட்டே இருக்கார். அப்ப நற்கள்ளி வந்து பயங்கரமா நினைச்சான், போர்ல ரொம்ப வீரத்தோட ஆற்றலோட போர் செய்யறான். அவன் போர் செய்யற விதத்தை பார்த்து நக்கண்ணையாருக்கு ஒருதலை காதல் மாதிரி வந்துச்சு. இத நம்ம கைக்கலைன்னு சொல்லுவோம் இலக்கியத்துல. கைக்கலைனா ஒருத்தர் மட்டும் காதல் பண்றது, பெருந்தனையனா ஒவ்வாத காதல், பெரியவங்க சின்னவங்க, சின்னவங்க பெரியவங்களை திருமணம் பண்ற மாதிரி. அப்ப கைக்கலையாக என்ன சிறந்த அம்மாவுக்கு நினைச்சு நக்கண்ணையாருக்கு நற்கள்ளி மேல ஒரு காதல் வந்துச்சு. காதல் வந்தா பொதுவா பெண்களுக்கு காதல் வந்தா முன்னாடி உள்ள காலத்துல, இப்ப வந்து அதெல்லாம் மாறிப்போச்சு சமுதாயத்துல. அப்ப அவங்க அப்படியே கவலைப்பட்டு கவலைப்பட்டு மனசுக்குள்ள என்ன பண்றாங்க, கவலையோட இருக்காங்க. அம்மாட்டையும் சொல்ல முடியாது, ஊர் மக்களுக்கும் தெரியக்கூடாது. அம்மாட்ட சொல்ல அச்சம், ஊர் மக்களை பார்த்தா வெட்கம், ரெண்டுமே என்ன அப்படி இருக்குது. கையில் உள்ள கை வளையல்கள் அப்படியே கலண்டு போகுது, சாப்பிடாம மெரிஞ்சு போயிட்டாங்க. அம்மா கண்டுபிடிச்சிருவாளோ அப்படிங்கிற பயம். ஒரு கட்டத்துல தன்னுடைய வெட்கத்தையும் விட்டுட்டு அப்படியே நற்கள்ளிய போய் கட்டி பிடித்து விடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐயோ, ஊர் மக்கள் பார்த்தா என்ன ஆகும், சரி வெட்கம். அப்ப அது வெட்கத்திற்கும் அச்சத்திற்கும் இடையில என்ன பண்றாங்க, இவங்க ரொம்ப தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. அம்மாவுக்கு பயம், ஊர் மக்களை பார்த்து வெட்கம். ஒரு பக்கம் நற்கள்ளிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க, ஒரு சாரார் வந்து மல்லனுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. ஆனா யார ஆதரிப்பதுன்னு அவங்களுக்கே தெரியல. மல்லன் வந்து ஆமூர் நாட்டை சார்ந்தவர், அப்போ உள்ள மக்கள் நம் நாட்டு மன்னன் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவதா, இல்ல நற்கள்ளி ரொம்ப நல்ல போர் செய்யறான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவதா அப்படின்னு ரெண்டு பேருக்குமே என்ன செய்யல, யாருக்கு படு அப்படியே தத்தளிக்கிறாங்க. அப்போ இந்த நக்கண்ணையார் எப்படி அச்சத்திலும் நாணத்திலும் தத்தளிச்சு இருக்கிறாங்களோ அது மாதிரி மக்களும் இருக்கிறாங்க. ஆகவே இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்சியா இருக்கக்கூடாது, இரு கட்சியாகவே இருக்கட்டும். நாங்க எப்படி ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிறோமோ இது மாதிரியே இந்த மக்களும் கலங்கட்டும் அப்படிங்கிற ஒரு செய்திய நக்கண்ணையார் இடத்துல சொல்றேன்.
1: நான் சந்தோஷமா இல்லனா யாரும் இருக்க கூடாதுன்ற,
0: நான் கவலைப்படுறேன். சோ நான் எப்படி தத்தளிக்கிறோனோ அதே மாதிரி அவனை ஆதரிப்பதா இவனை ஆதரிப்பதான்னு சொல்லி மக்களும் சங்கடப்பட்டு என்ன மாதிரி அவங்களும் நடுக்குறுக அப்படிங்கிற வார்த்தைய அந்த இடத்துல சொல்றேன்.
1: அருமையா அருமையா அருமையா சொன்னீங்க. ஈதல், அடுத்தவருக்கு கொடுத்தல் அப்படின்ற அந்த ஒரு பொருள் வர ஈதல் பற்றி புறநானூர் என்னென்ன சொல்லுது?
0: இதில் வந்து நம்ம வந்து அவையார் வந்து அதிகமான பற்றி சொல்றாங்க. செல்வத்தும் பயனே ஈதல். இப்போ உள்ளது மாதிரி செல்வம் நமக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு கொடுப்பது தான் அதனுடைய பயனே. உனக்கு மட்டும் இருந்தா என்ன செய்ய, நீ மட்டும் வைத்துக் கொள்ளாத, கண்டிப்பா என்ன சொன்னது கொடுக்கணும், அதுக்குதான் இறைவன் கொடுத்திருக்கிறாரு. இப்ப எல்லா மதங்களுமே அதைத்தான் சொல்லுது, நான் நிறைய பணத்தை வச்சிருக்கேன் எனக்கு மட்டும் இல்லை, நீ என்ன செய்யணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப செல்வம் ஒருத்தனுக்கு வந்துட்டாலே அதனுடைய பயன் அவனுக்கு எப்போ கிடைக்கும்னா, உன்னுடைய செல்வத்தை இல்லாதவங்களுக்கு நீ கொடுக்குறியா, உனக்கு உதவி செய்ய உனக்கு திராணி இருக்குது, உனக்கு உதவி செய்ய முடியும் மற்றவங்களுக்கு, அப்படின்னு இதை கண்டிப்பா செஞ்சிடணும் அப்படின்னு தான் நம்முடைய சங்க இலக்கியங்கள் சொல்லுது. இதுல வந்து அவையார் வந்து அதியமானை பற்றி சொல்றார். அதியமான் வந்து பொதுவா அதிகமான பரிசு அளிக்கக்கூடியவன் தான். ஆனா சில சமயங்கள் என்னாச்சு, கொஞ்சம் காலம் தாழ்த்திருச்சான், பரிசு கொடுக்க லேட் ஆகுது. அவையார் நினைக்கிறாரு, கண்டிப்பாக என்னச்சுவான், செல்வத்து பையனே ஈதல் தானே, அவன் கொடுத்து தானே ஆகணும், கொடுக்கதான் செய்வான். அதுக்கு ஒரு ஓமைய சொல்றாரு. இப்போ யானை வந்து கவலமா நம்ம சாப்பாடு கொடுத்துருப்போம், அது வச்சிருக்கோம், அது கண்டிப்பா என்ன செஞ்சிடும், சாப்பிட்றோம், வெளியெல்லாம் போடாது. அது மாதிரி என் மன்னன் அதிகமான நினைச்சுவான், தனக்கு வச்சிருக்கிற பொருளை அவன் மட்டும் வைக்க மாட்டான், கண்டிப்பா கொடுத்துருவான், கொடுப்பதுதான் அந்த செல்வத்தினுடைய பயனே, ஆகவே எனக்கு தருவான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கொடுக்கறாரு, கொடுத்துட்டு பெற்றுக்கொண்டு வரும்போது ஒரு விரலி பெண்மணி, விரலினா நடனம் ஆடிக்கொண்டே பெண்கள்லாம் போவாங்கல்ல, பாணன் பாடினி புலவர் மாதிரி அவங்க பாட்டு பாடிட்டே போவாங்க. இதை நம்ம ஆற்றுப்படைந்தவங்களோட பொருளாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறிய ஆளை மீட்டுட்டு போவாங்க, பெரிய ஆளை மீட்டுட்டு போவாங்கன்னு நம்ம இலக்கியங்களை கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி என்ன பண்றாங்க, விரலி பெண்மணி நடனம் ஆடிக்கொண்டே வரா, பாட்டை மட்டும் பாடல, நடனம் ஆடிட்டே வரா. ஆனா ஒரு ஏழை பெண்மணி, அவங்கள அவையார் பாக்குறாங்க. பார்த்தோன்னு சொல்றாங்க, ஏமா நீ வந்து என்ன செய்ற, இந்த பக்கமா நீ நினைச்ச பசியோட வறுமையில போற, அதியமான் இருக்காரு, நீ அங்க போ, உனக்கு என்ன வேணாலும் நினைச்சுவாரு, அவர் வந்து பரிசை கொடுப்பார், நீ அவருடைய சிறப்பை வந்து என்னச்சு பாடல் மூலமாகவோ ஆடியோ பாடியோ சென்றா கூட உன்னை பார்த்துட்டு அவர் கண்டிப்பா பரிசு கொடுக்காம விடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி அதியமானுடைய அந்த செல்வ வளத்தையும் சொல்லிட்டு அவனுடைய ஈகை பண்பையும் சொல்லிட்டு நீ வந்து என்னச்சா கஷ்டப்பட்டு உன்னுடைய வயிற்று பிழைப்பாக பாடல் ஆடிக்கொண்டு வருகிறாய், உன்னுடைய பசி என்னச்சுவாரு போக்குவார், எனக்கு அவர் கொடுத்தார், நம்முடைய பழைய மன்னனுடைய பண்புகளே தனக்கு மட்டும் வைப்பதல்ல கொடுப்பதுதான் அவங்களுடைய சிறப்பான செயல், ஆகவே நீ கவலைப்பட வேண்டாம், அந்த அதிகமான பார்த்து பரிசு பெற்று வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரலில் பண்ணியை ஆற்றுப்படுத்திட்டு அவையார் போயிட்டு இருக்கிறாங்க.
1: ஈதல் பற்றி அருமையா சொன்னீங்க. அது மாதிரி வடக்கிருத்தல், சங்க காலத்துல ஒரு மன்னன் போரில் தோற்றுவிட்டால் அந்த அவமானத்திற்காக அதை தாங்க முடியாமல் தன் உயிரை வடக்கு நோக்கி உட்கார்ந்திருந்து எவ்வித உணவும் எடுத்துக்கொள்ளாமல்

0: உயிரை கொடுப்பது தான் வடக்கிருத்தல். இது நம்மளுக்கு தெரியும். இத்தகைய வடக்கிருந்து உயிர் நீத்த சேரலாதனின் புகழை வெண்ணிக்குயத்தியார் என்ற பெண்பார் புலவர் கரிகால் சோழனிடம் புகழ்ந்துரைக்கிறாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இந்த கரிகால் சோழனுடைய முக்கியமான போரே வெண்ணிப்பறந்தலை. அந்த போர்ல வந்து வெற்றி பெற்றதான் மிக சிறப்பு. ஏன்னா வந்து மன்னனை வந்து வெற்றி கொண்டிருக்கிறார். 11 குறுநில மன்னர்களையும் கரிகால் சோழன் வெற்றி பெற்றார். கரிகால் சோழன் சாதாரணமான ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவன். அந்த போர்ல வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு. கரிகால் சோழனை வந்து என்ன பண்றாங்க, இந்த வாகை பூச்சூடி அவ்வையார் வந்து என்ன பண்றாங்க, அவரை வாழ்த்துறார். வாழ்த்திட்டு, நீ ரொம்ப போர் செய்தா, வெண்ணி பறந்தலையில உன்னுடைய போராற்றல் மிக முக்கியம், மிக ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்க, கரிகால் சோழனை வாழ்த்தியாச்சு. இந்த சேரன் செங்குட்டுவன் என்ன பண்றார், நேருக்கு நேர் போர் செய்கிறார். புறமுதுகோட இல்ல, சேரனுடைய மார்பில் என்ன பண்ணுது, கரிகால் சோழன் விட்ட அம்பானது மார்பில பட்டு முதுகுக்கு வந்துச்சு. முதுகுல வந்த உடனே புறம் முதுகுட்டு ஓடல, அந்த அம்பு வந்து நேருக்கு நேர் பாஞ்சு என்ன பண்ணிட்டு நெஞ்ச தொலைச்சிட்டு பின்பக்கம் போயிடுச்சு. உடனே பாக்காரு, இந்த விழுப்புண் வந்து பின்னால பட்ட புண்ணு, நம்ம உயிர் வாழவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மன்னன் என்ன பண்றான், வடக்கு இருந்து தன்னோட உயிரை மாய்க்க வேண்டும் சொல்லி உயிரை மாச்சாச்சு. சங்க இலக்கியத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த வடக்கிருத்தல் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. கோப்பரஞ்சோழன் பிசுராந்தையார் இவருடைய நட்பு கூட கோப்பரஞ்சோழனுக்கும் பிசுராந்தையருக்கும் பார்க்கவே இல்லை, அவங்க பார்க்காமலே காதல், காணாமலே காதல்ங்கிற மாதிரி. அப்ப கோப்பரஞ்சோழன் என்ன பண்றாரு, வடக்கிருந்துக்கு இருக்கும்போது பிசுராந்தையருக்கு ஒரு இடத்த வச்சிருப்பா, என்ன தேடி வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அப்படிங்கறது மாதிரி, தனக்கு வெட்க வந்துச்சுன்னா நம்முடைய பழைய காலத்தினுடைய ஆண்களோ மன்னர்களோ என்ன செய்ய மாட்டாங்க, உயிர் வாழ்வதற்கே அவங்க வந்து வெறுத்துருவாங்களாம். அப்ப இந்த சேரன் நினைச்சிடறான், மார்பில தான் பட்டுச்சு புண்ணு, ஆனா என்னாச்சு, பின்னால வந்துட்டே இது வந்து புறம் இதுக்கு விட்டு வந்ததானே அந்த முதுகு புண்ணு ஆயிற்றுன்னு சொல்லிட்டு அவர் வடக்கிருந்து செத்ததுனால இந்த அவ்வையார் சொல்றார், எப்பா நீ எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்ட, வெற்றி கட்டுதான் வந்த, ஆனா உன்னை விட அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டார். டைரக்டா பேசுறாங்க, பயப்படவே இல்லை. ஒரு மன்னனை வந்து நம்ம ஈஸியா பேசற முடியுமா, ஆனா அந்த தைரியம் கூட புலவர்களுக்கு அந்த காலத்துல இருந்துச்சு. உன்னை காட்டிலும் அவன் நல்லவன் நல்லன்னு சொல்லிட்டு சேரன் செங்கோட்டனுடைய அந்த வடக்கிருத்தலை பற்றி அவருடைய உயிர் நீத்ததான அந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. உன்னை காட்டிலும், நீ வெற்றி பெற்றதை காட்டிலும் அவன் உயிர் நீத்தது, அது மிக சிறப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றார்.
0: ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: புறநானூற்றில் வேறு சில செய்திகள் ஏதாவது இருக்குதா?
1: ஆம், இருக்குது. அதில் வந்து செச்சை மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்குது. அந்த செச்சை மலர் அப்படிங்கிறது வெட்சிப்பூ அப்படின்னு அதுக்கு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த வெட்சிப்பூன்னு சொல்லலாம். இந்த செச்சை மலர் எப்படி இருக்கும்னா, நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், இட்லி பூன்னு சொல்கிறோம். சில வீடுகள் அழகுக்காக வளர்ப்பாங்க, அது வாசனையெல்லாம் கொடுக்காது, ஆனால் அதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அதனுடைய காம்புகள் அப்படி ஊசி மாதிரி இருக்கும், செக்க சிவந்த நிறத்தில் அந்த பூ இருக்கும். மன்னர்கள் போருக்கு போகும்போது அந்த வெட்சிப்பூவை சூடிட்டு போவாங்க. செச்சை மலருக்கு இன்னொரு பெயர் வெட்சிப்பூ. இது ஒரு காட்டுப்பூ தான், ஆனால் வீட்டில் என்ன செய்வோம், அதை பார்த்த ரொம்ப அழகாக இருக்கும். சிக்க சிவந்த சிறப்பில் இட்லி பூன்னு சொல்லுவோம், அது அப்படி அழகாக பூத்து கிடக்கும். இந்த பூவுக்கு இன்னும் அதிகமான மற்ற பெயர்கள் கூட இருக்குது, தெற்றி மலர், அதுக்கப்புறம் செங்காந்தல் மலர், இப்படிப்பட்ட பல பெயர்கள்லாம் கூட அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது மிக முக்கியமாக வந்து முருகனை வழிபடக்கூடிய மக்கள் இந்த பூவை வச்சு என்ன பண்ணுவாங்களாம், வழிபடுவாங்க. அப்போது ஆன்மீகத்துக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூ வந்து மருத்துவ குணம் அதிகமாக அந்த பூவில் இருக்குது. மருத்துவ குணம் அப்படின்னு நம்ம சொல்ல வந்தால், ரொம்ப சளி ரொம்ப பிடிச்சி ரத்தம் எல்லாம் அப்படி வரும் இல்லையா, சளியில் வரும் இல்லை, அப்படிப்பட்ட ஸ்டேஜில் கூட இந்த இலையை வந்து நம்ம வந்து அரைச்சி கொஞ்சம் சாறு எடுத்து குடிச்சிட்டா கண்டிப்பாக நம்ம சளியெல்லாம் நமக்கு அது போயிடுமா. அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த தோல் நோய், ஸ்கின் அலர்ஜி ஏதாவது வந்துச்சுனா கூட, கொப்பளங்கள்லாம் வந்திருக்கும்ல, அதிகமாக புண்ணெல்லாம் இருக்கும்ல, அந்த புண்ணுக்கு கூட இந்த வெட்சிப்பு அந்த இலையை வந்து நல்லா என்ன செய்வாங்க, பறித்து கழுகிட்டு அரைச்சி மேலே அப்படியே அதை நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோன்னா அந்த தோல் அரிப்பெல்லாம் போயிடுமா. அப்புறம் ஆறாத புண்கள் கூட போயிடும். மிக முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து கற்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கூட அதற்கும் கூட இந்த வெட்சி மலரும் அந்த வெட்சியினுடைய இலையும் அதை வந்து நம்ம பறித்து அதுக்கு நம்ம எப்படி அதை வந்து கஷாயம் போட்டு குடித்தா கூட பெண்களுடைய அந்த கற்பை பிரச்சனை கூட அதை நம்ம போகுமா. ஆகவே அது மிக முக்கியமான மலர். இலக்கியத்தில் செச்சை மலர்னு சொல்கிறோம். நம்ம பழக்கத்தில் வந்து நம்ம அதை என்ன சொல்கிறோம்னா, இட்லி பூன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் வெட்சி பூன்னு சொல்கிறோம், குல்லை, செச்சை, தெற்றிப்பூ, சேதாரம் அப்படின்னு சொல்லி இந்த மலருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது. ஆனால் தமிழ் இலக்கியத்தில் போருக்கு செல்லும்போது இந்த வெட்சிப்பூ, அது அந்த செச்சை மலர், அதை தலையில் அணிந்து கொண்டு தான் போருக்கே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இட்லி பூன்னு அதை பற்றி நம்ம அதை சொல்கிறோம். அப்போ இந்த மலர் வந்து ஆன்மீக மலராகவும் இருக்குது, மருத்துவ குணமிக்கதான மலர்களாகவும் இந்த செய்திகள் இலக்கியத்தில் இருக்கதா நான் சொல்கிறேன்.
0: அருமையாக சொன்னீங்க மேடம். நிகழ்ச்சியோட நிறைவாக ஒக்கூர் மாசாத்தியார் அந்த பெண் பார்ப்பளவர் என்ன சொல்கிறார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இந்த ஒக்கூர் மாசாத்தியார் வந்து மரக்குடி பெண்களுடைய வீரம், மூதியின் உள்ளை அப்படின்னு சொல்லுவோம். பெண்கள் எந்த அளவுக்கு வீரமா இருந்தாங்க அப்படின்ட்டு. இப்ப நம்ம இந்த காலத்துல போருக்கு பிள்ளைகளை அனுப்பணும்னு சொன்னாலே நிறைய தாய்மார்கள் பயப்படுவாங்க இல்லையா. இப்ப ராணுவத்துல அதிகமா இப்ப எல்லாரும் போறாங்க, ஆனா ஒரு காலத்துல கண்டிப்பா கட்டாயமா ராணுவத்துக்கு போகணும் அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து போர் நடைபெறுது. நடைபெற்ற போர்ல தன்னுடைய கணவனை இழந்தாச்சு, தந்தை இழந்தாச்சு, ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க. போர் முரசு கேட்குது. போர் முரசு கேட்டோன்னா பார்க்குறா, ஆண் மக்கள் தானே சண்டைக்கு போனோம், கணவன் இழந்தாச்சு, தன்னுடைய அப்பாவும் இழந்தாச்சு, யாருமே சண்டைக்கு போக இல்லை, அண்ணன் தம்பி யாருமே கிடையாது.

0: தனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான், குழந்தை, பால் மறவாத குழந்தை, ஆனா ஆண் பையன். அவன் தெருவில் விளையாடிட்டு இருக்கிறான். ஓடி போய் என்ன பண்றா, அந்த பையனை பிடிச்சு கொண்டு வாரா. கொண்டு வந்து எண்ணெயை தேய்ச்சி தலையில குடுமி போட்டு அதுக்கப்புறம் வெண்மையான ஆடையை உடுத்தி கையில வேலையும் கொடுத்து செல்க போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறிய பிள்ளையை அனுப்பி வச்சுட்டான். இதெல்லாம் நம்ம நாட்டு பற்றி கூட அதிகமா சொல்லலாம். என் நாடு என்ன செய்யணும், வெற்றி பெறணும். அப்ப என் வீட்டுல ஆண் பிள்ளை இல்ல, என் சின்ன பையனை கூட என்ன செய்வேன், அது ஆண் மகன், ஆகவே என்ன பண்றேன், போருக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு விளையாடுகிறதான அந்த பால் மறவாத அந்த குழந்தைய தலைக்கு நல்ல குடிமையெல்லாம் போட்டு வெந்நீரை ஆடை உடுத்தி கையில வேலையும் கொடுத்து செல்கன்னு சொல்லி போருக்கு அனுப்புனால இந்த செயல் வந்து ஒக்கூர் மாசாத்தியருக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குது. ஆகவே ஒரு வரி சொல்றாங்க, கெடுக சிந்தை கடுது இவள் துணிவை. ச, இவளுக்கு என்ன இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு, இவ துணிச்சல், கொடுமையான துணிச்சல், இப்படி ஒரு பெண்மணிக்கு என்ன செய்யக்கூடாது, துணிச்சல் வரவே கூடாது, அதான் கெடுக சிந்தை. இப்படியா ஒரு சிந்தையில இருப்பா, கெடுக சிந்தை கடிது இவள் துணிவை, ஒரு மகள் அல்லது இல்லோன் செருமுகம் நோக்கி செல்க என விடுமே. இவளுக்கு ஒரு பையன் தானே இருக்கான், அப்புறம் யாருமே இல்லையே. அப்படி இருந்தும் கூட இவ வந்து என்ன பண்றா, போர் முகத்தை பார்த்து போருக்கு போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையனை கூட அனுப்பிச்சாளே, இவ எண்ணந்தான் என்ன, துணிவு, பயங்கரமான துணிவு, இந்த துணிவை இருக்க கூடாது அப்படின்னு என்ன செய்றாங்க அந்த பாடல. கெடுக சிந்தை கடிது இவள் துணிவை, ஒரு மகன் அல்லது இல்லோன் சிறுமுகம் நோக்கி செல்க என விடுமே, எப்படி அனுப்பிட்டாளேன்னு சொல்லி அந்த ஒக்கூர் மாசாத்தியர் என்ன பண்றாரு, இவளுடைய வீரத்தை பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறார். அப்படிதான் அந்த பாடல்ல சொல்ல முடியும்.
1: அருமையா சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சியில புறநானூற்றில் பெண் பார்ப்புலவர்கள் என்ற தலைப்புல கூடுமானவரை நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அதில் நிறைய பெண் பார்ப்புலவர்கள் பற்றியும் அந்த பாடல்களை பற்றியும் நம்ம கேட்டோம். இதை கேட்கிற நேயர்களும் அந்த பாடல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்து அதை வந்து படிப்பாங்கன்னு நம்புவோம். அதுதான் நம்மளுடைய எண்ணமும். முனைவர் ஜெபஜோதி புஷ்பம் அவர்களே, உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது அவகாசம் எடுத்து சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக இந்த அருமையான நிகழ்ச்சியில் எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து சிறப்பித்து கொடுத்ததற்கு மிக்க நன்றி.
0: எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் ஆகாஷவாணிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி மேடம்.
2: இதுவரை இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். புறநானூற்றில் பெண் பார்ப்புலவர்கள், பங்கேற்றவர் முனைவர் சி ஜெபஜோதி புஷ்பம் அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடலை பாடினார் ஹரிச்சரன். இடம்பெற்ற திரைப்படம் கிடாரி. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:40. ஆகாஷ்வாணி.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 12:10 சங்கீத சாரலில் பவதாரிணி அனந்தராமன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வானிலை இயக்க திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை, சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை, கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள் வழங்கும் உரை. நலமாய் வளமாய் உரை வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். தொடர்ந்து கதையரங்கம் ஆகியன இடம்பெற உள்ளன. 2:15 துறைகானம் கேட்கலாம். 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி. ஒடியமொழி பாடல் இயற்றியவர் கே சி பாணிக்கிரகி அவர்கள், இசை அமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் மொகந்தி அவர்கள். 5:30 திரைகானம் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினந்தோறும் ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் 6:10 கேட்கலாம். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. தொடர்ந்து
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: மாடு வந்து ஒரு 7 மாடு இருக்குதுங்க. ஆடு ஒரு 7 ஆடு இருக்குது. பண்ணைக்குட்டையில் வந்து ரோகு கட்லா புல்கண்டை வளர்க்குறோம். மாட்டினுடைய சாணம் இதெல்லாம் வச்சு வந்து மீனுக்கும் நம்ம வயலுக்கும் போட்டுக்கிறோம். வயலில் வளர்கிற வைக்கோல் நெல் இதெல்லாம் வந்து கோழிக்கு மாட்டுக்கு அதுக்கு தீவனமாகிடுதுங்க. அதனால் வந்து ஒன்றை தொடர்ந்து ஒன்று அதில் லாபம் அதிகமாக கிடைக்குதுங்க.
2: ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: 8:05 திரைகானம் கேட்கலாம். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சி.

திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் சந்திரசேகரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கடம். இரவு 9:30 அரங்கி செய்ய நிகழ்ச்சியில் திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 10:45 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்கள் பலம் வரும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: rising the most. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சங்கீத சாரல். பவதாரிணி அனந்தராமன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், வாரணமாகிரம், ஆண்டாள் திருமொழி.

0: ராமன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஹைட்ரஜன் ரயில் சேவை என்ற கனவு இன்று நிறைவேறியுள்ளது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுயசார்பு இந்தியா மற்றும் நீடித்த வளர்ச்சியை எட்டியுள்ளதை இந்நாள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹைட்ரஜன் ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்காக பாடுபட்ட பொறியியல் வல்லுநர்கள், பணியாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். இத்திட்டத்திற்காக பங்களித்த அனைவரையும் பாராட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹைட்ரஜன் ரயில் தூய எரிசக்திக்கான புதிய கண்டுபிடிப்பு என்று கூறியுள்ளார். உலக தரத்திலான ரயில்வே கட்டமைப்பையும் தரமான போக்குவரத்தையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஹைட்ரஜன் ரயில் சேவை தொடங்கப்பட்டிருப்பது நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய மைல்கல் என்று ஐநா சுற்றுச்சூழல் திட்ட முன்னாள் இயக்குநர் திரு எரிக் சொலேம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தூய்மை எரிசக்திக்கு அடையாளமாக இந்த திட்டம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் செல்கிறார். இன்றிரவு சிலிகுரி செல்லும் அவர் எல்லை பாதுகாப்பு படையின் தலைமையகத்திற்கு செல்கிறார். நாளை காலை எல்லை பாதுகாப்பு படையின் 18வது படைப்பிரிவில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் உரையாற்றவுள்ளார். எல்லை பாதுகாப்பு படையை மேம்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்துகிறார். மேற்குவங்க மாநிலத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அமல்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே திரு அமித்ஷா ஆலோசிக்கவுள்ளார். சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1998 இதே நாளில் இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், ஆக்கிரமிப்பு போன்றவற்றிலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்பட்ட ரோம் அரசியல் சாசனத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதன் நினைவாக சர்வதேச நீதி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நீதி, சமத்துவம் மற்றும் நல்லிணக்கம் கொண்ட சமுதாயத்தை கட்டமைக்க உறுதி ஏற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் சமவாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும், நேர்மையான சமூக கட்டமைப்பும் மனித மாண்புகளும் கொண்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்றும், அனைவருக்கும் பொதுவான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி அனைத்துக் கட்சி கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில், அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு தரப்பில் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினரை இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகள் மண்டலத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மறு உத்தரவு வரும் வரை இதனை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிற நாட்டு கொடியுடன் வர்த்தக பயன்பாட்டிற்காக இயக்கப்படும் கப்பல்களின் மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது இந்திய மாலுமி உயிரிழந்த சம்பவத்தையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் ஒத்துழைப்பு தருமாறு கப்பல் உரிமையாளர்களை இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின்

0: பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, ருமேனியா, வடக்கு மெசடோனியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் புறப்பட்டுச் செல்கிறார். வரும் திங்கட்கிழமையன்று மால்டோவா அதிபர் மஜா சந்துவை சந்தித்து குடியரசுத் தலைவர் பேச உள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத்தலைவரை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்தும் அவர் பேச உள்ளார். இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களையும் திருமதி திரௌபதி முர்மு சந்தித்து கலந்துரையாட உள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக இணையதளம் வாயிலாக மக்கள் தங்களது விவரங்களை பதிவு செய்யும் நடைமுறை தமிழகத்தில் இன்று தொடங்கியது. இதுகுறித்து அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்பணி தொடங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சென்சஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு அந்த செல்ஃப் இன்யூமரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுல பொதுமக்கள் வந்து அவங்களோட ஹவுஸ் டீடைல்ஸ் வந்து அவங்களே வெப்சைட்ல ஏத்தி அவங்க முடிச்சு கொள்ளலாம். இன்யூமரேட்டர்ஸ் வரும்போது அந்த செல்ஃப் இன்யூமரேஷன் ஐடி மட்டும் அவங்களுக்கு சொன்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணி முடிச்சிருவாங்க. கொஞ்சம் ஈஸியா ப்ராசஸ் ஸ்மூதா முடியும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெகுலர் ஹவுஸ் லிஃப்டிங் ஆபரேஷன்ஸ் மோர் தேன் 2800 இன்யூமரேட்டர்ஸ் இருக்காங்க.
1: உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை நேற்று தொடங்கியுள்ள நிலையில் 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பூரி ஜெகநாதர், பாலபத்ரா, தேவி சுபத்ரா, சுதர்ஷன் ஆகியோர் எழுந்தருளியுள்ள ரதங்களை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் இன்று காலை நேரிட்ட விபத்தில் 4 மாணவர்கள் உயிரிழந்தனர். பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் கோவிந்தபூர் என்ற இடத்தில் ஆளில்லா ரயில்வே லெவல் கிராசிங்கை கடக்க முற்பட்டபோது ரயில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 4 மாணவர்களும் வேன் ஓட்டுநரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய 5 பேரை குஜராத் மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் பத்தான் மாவட்டத்தில் உள்ள காதியால் கிராமத்திலிருந்து செயல்பட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபரின் தலைமைக்கு எதிரான பிரச்சாரத்தை அந்நாடு மேற்கொண்டிருப்பதாகவும் கோடிக்கணக்கான அமெரிக்க வாக்காளர்களின் தகவல்களை சீனா சட்டவிரோதமாக சேகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிலையில் அமெரிக்க தேர்தல் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக சரிபார்க்க வேண்டும் என திரு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எந்தெந்த தகவல்கள் சீனாவிடம் சென்றுள்ளது என்பதை உறுதி செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவில் உள்ள மக்கள் குடியரசுக் கட்சி கடந்த 2020 18 மாகாணங்களில் உள்ள வாக்காளர்கள் குறித்த ஆவணங்களை முறைகேடாக சேகரித்ததாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்நாத் யாத்ரீகர்கள் சென்று கொண்டிருந்த பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 47 யாத்ரீகர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ராஜஸ்தானிலிருந்து சென்ற படுக்கை வசதிகளுடன் கொண்ட இந்த பேருந்தில் யாத்ரீகர்கள் பயணித்ததாகவும் நள்ளிரவில் தீப்பற்றியது கண்டறியப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம்பன் மாவட்டத்தில் உள்ள கரூல் என்ற இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் படையினர், ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவரை எதிர்த்து விளையாடவிருந்த ஜப்பானின் நவோமி ஒக்குகாரா காயம் காரணமாக வெளியேறியதை அடுத்து PV சிந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் யுக்ரைனின் டெனிஸ் மொல்ச்சனோவ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஈக்வடாரின் அல்வேரோ அர்ஜென்டினாவின் கன்சலோ இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படும்.

0: அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வட தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். 19ஆம் தேதியன்றும் 20ஆம் தேதியன்றும் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள் வடகடலோர தமிழ்நாட்டிலும் வீசும் வாய்ப்பு உண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை வீசக்கூடும். மேலும் 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். நாளை தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், மேற்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 19ஆம் தேதியன்று 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 20ஆம் தேதியன்று காற்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் லக்ஷ்மிபுரம் ஓடைக்குப்பம் வரை, அதாவது பாலவாக்கம் முதல் லக்ஷ்மிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.4 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழகுவேற்காடு வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 1.5 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் கோரமண்டல் முதல் அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 1.5 முதல் 1.8 மீட்டராக இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 0.8 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 1 முதல் 1.5 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 கேட்கலாம். இனி மெல்லிசை பாடல்கள்.

0: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் இன்று நாம் கேட்க இருப்பது மிஷன் மௌசம் வானிலை திட்டம். இந்தியாவில் நிலவும் காலநிலை தொடர்பான சிக்கலான விஷயங்களை பகுப்பாய்வு செய்யவும், கணிக்க முடியாமல் போகும் வானிலை மாற்றங்களை சமாளிக்கவும், அதிதீவிர வானிலை நிகழ்வுகளை முன்கூட்டியே அறியவும் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் மிஷன் மௌசம் என்கிற திட்டம் செயல்படுகிறது. நாட்டில் சமீப காலங்களில் நிகழ்ந்து வரும் இயற்கை பேரிடர்கள், குறிப்பாக வெள்ளம், காற்று, மழை, நிலச்சரிவு போன்றவற்றால் பெரும் உயிர் இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. 2022 நடந்த விபத்துகளில் 35% பேரிடர்களால் ஏற்பட்டுள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதனால் காலநிலை மாற்றங்களை புரிந்து கொண்டு துல்லியமான காலநிலை முன் அறிவிப்புகளை உருவாக்குவதே மிஷன் மௌசம் திட்டத்தின் முக்கிய இலக்காகும். இந்த திட்டத்தில் சென்சார் தொழில்நுட்பங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக வானிலை மாறுபாடுகளை மிக துல்லியமாக கணிக்க முடியும் என நம்பப்படுகிறது. இந்த திட்டத்தில் இந்தியா முழுவதும் பல புதிய டாப்ளர் ரேடார்கள், காற்று தகவல் சேகரிப்பு கருவிகள் மற்றும் கதிர்வீச்சு அளவைகள் இணைக்கப்பட்டுள்ளது. மேம்பட்ட செயற்கைக்கோள் மற்றும் விமானங்கள் பயன்படுத்தி வானிலை மாற்றங்களை கண்காணிக்கவும் தரவுகளை திரட்டவும் திட்டமிடப்பட்டுள்ளது. விரிவாக்கப்பட்ட கண்காணிப்பு நெட்வொர்க்குகள், சிறந்த மாடலிங் மற்றும் AI மற்றும் இயந்திர கற்றல் போன்ற மேம்பட்ட கருவிகள் மூலம் வானிலை முன்னறிவிப்பை மேம்படுத்த மிஷன் மௌசம் திட்டமிட்டுள்ளது. மேகங்களை செயற்கையாக உருவாக்குவதற்கான ஆய்வகத்தை உருவாக்குதல், ரேடார்களின் எண்ணிக்கையை 150% மேலாக அதிகரிப்பது மற்றும் புதிய செயற்கை கோள்கள், சூப்பர் கம்ப்யூட்டர்கள் போன்ற பலவற்றை சேர்ப்பது இந்த பணியில் அடங்கும். இதனால் இந்தியாவின் வானிலை முன்கணிப்பில் மேம்பாடு பெறும். மேலும் 10 முதல் 15 நாட்களுக்கு முன்னதாகவே வானிலை மாற்றங்களை அறிந்து கொள்ளலாம். கூடுதலாக கிராமப்புற பகுதிகளில் கூட இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். மிஷன் மௌசம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த உதவும் அரணாக பார்க்கப்படுகிறது. பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் இதுவரை நாம் கேட்டது மிஷன் மௌசம் வானிலை திட்டம்.
2: வாங்க வாங்க, எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா? காஃபி குடிக்கிறீங்களா?
3: அட, காஃபி எல்லாம் இருக்கட்டும், இது என்ன வீடு பூரா வாளி வாளியா தண்ணி நிரப்பி வச்சிருக்கீங்க?
2: அத ஏங்க கேக்குறீங்க? 2 நாள் தண்ணி லாரி வராதான், அதான் தண்ணிய புடிச்சு வச்சிருக்கேன்.
3: அது சரி, அதுக்காக ஏங்க கொசு எல்லாம் வளர்க்கறீங்க?
2: என்ன கொசு வளர்க்கறோமா?
3: ஆமா, இப்படி தண்ணிய பிடிச்சு அங்கங்க திறந்து வைக்கிறதுனாலதான் கொசுவோட இனப்பெருக்கமே அதிகமாகுது. எப்போதுமே தண்ணிய மூடி வச்சு பழகுங்க, அப்பதான் டெங்கு போன்ற கொசுக்களால வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பரவாம இருக்கும்.
2: அப்படியா? இது தெரியாம போச்சு, இப்பவே தண்ணி எல்லாம் மூடி வச்சிடுறேங்க.

0: சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள்.
1: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் கோட்டை என்ற பெயரில் முடியும் ஊர் பேர்கள். பொதுவாக கோட்டை என்பது நாங்களோ நீங்களோ கட்டிவிடுவது இல்லை, நாமெல்லாம் மனக்கோட்டை தான் கட்ட முடியும். மனக்கோட்டை என்பது மனதில் நிறைவேறாத ஆசையை கற்பனையாக வளர்த்து கொள்வதை கோட்டை கட்டுவது அப்படின்னு சொல்வாங்க. அப்போ இது வந்து அரசர்கள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி மதில், அதாவது அரண்களால் சூழப்பட்ட நிலப்பகுதியை கொண்டு ஆட்சி செய்தவர்கள். அதனால் எதிரிப்படைகள் இருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காக அகழி நிறைந்த கோட்டைகளை சங்க காலத்தில் மட்டுமல்லாமல் பிற்காலத்திலும் ஆட்சி செய்த மன்னர்கள் கோட்டையை கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள். பொதுவாக ஊர்களில் சொல்வாங்க அவங்க கோட்டை வீட்டுக்காரங்க அப்படின்னு. கோட்டை கட்டி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய வீடு, வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு சுவர் கட்டிய வீடுகளுக்கு கிராமங்களில் சொல்வதுண்டு, கோட்டை வீடு, கோட்டையார் வீடு அப்படின்லாம் சொல்வதுண்டு. அப்படியாக மன்னர்கள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி அரண் சூழ்ந்த நிலப்பகுதியை கோட்டை என்று சொல்லப்படுகிறது. கோட்டை கொத்தளங்கள் என்று நாம் வழக்கில் சொல்லுவோம், பெரிய கோட்டை கொத்தளம் கட்டி வாழ்றாரு அப்படிலாம் சொல்லுவோம். அப்படியாக அரசர்கள் கட்டிய கோட்டைகளில் உள்ள ஊர் பகுதிக்கு அந்த ஊர் பேர்லேயே யார் கோட்டை கட்டினார்களோ அவர்களுடைய பேர்லே கோட்டை என்ற ஒட்டுடன் இணைந்த ஊர் பெயர்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியே புதுக்கோட்டை பார்ப்போம், பட்டுக்கோட்டை பார்த்துருக்குறோம், கிருஷ்ணகிரி கோட்டை, ராயகிரி கோட்டை, அனந்தபுரம் கோட்டை, இப்படி பல கோட்டைகள், மலைக்கோட்டை இருக்குது. இப்படி பல கோட்டைகள் அரசர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டதை நாம் அறிவோம். அப்படியாக நாம் பட்டுக்கோட்டை அப்படின்னு நினச்ச உடனே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும் பட்டுக்கோட்டை, இந்த ஊருக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது முதலில் நம் நினைவுக்கு வருவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள், மக்கள் கவிஞர். பொதுவுடைமை கருத்தியல்களை எளிய வரிகளின் மூலமாக திரைப்படங்களில் கொண்டு சேர்த்து மக்கள் மனதிலெல்லாம் நீங்காத இடம் பிடித்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் பிறந்த ஒரு செங்கம்படுத்தான் காடு ஆக இருந்தாலும் கூட அதன் அருகில் இருக்கும் இந்த பட்டுக்கோட்டையை சேர்த்துதான் அவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த பட்டுக்கோட்டை ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது பட்டு மலவராயர் கோட்டை, அதாவது பட்டு மலவராயர் ஆட்சி செய்த கோட்டை, கட்டிய கோட்டை, இதுதான் பட்டு மலவராயர் கோட்டை என்பதுதான் பட்டுக்கோட்டை என்று மருவி வழங்கப்படுகிறதாக நாம் அறிகிறோம். அது யாரு மலவராயர் அப்படின்னு பார்க்குறோம். மலநாடுன்னு ஒன்று இருந்திருக்கிறது, அதாவது தமிழகத்தில் கொங்கு நாட்டு பகுதிக்கும், கொங்கு நாடு என்றால் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு போன்ற பகுதிகளுக்கும் மைசூர் பகுதிக்கும் இடையே இருக்கும் நிலப்பகுதியை வந்து மலநாடு என்றே சுட்டப்பட்டு இருக்கிறது. அந்த மலநாட்டை ஆட்சி செய்த வீரர்கள், அதாவது போர் மறவர்களை குறிக்கும் சொல் அப்படின்னு தான் மலவர், அதுதான் மலவர் என்றால் போர் வீரர்களை குறிக்கும் சொல். அப்படி பட்டு மலவராயரை குறிப்பிடும் சொல் தான் இந்த போர் வீரர் என்ற பொருளில். அப்படியாக பட்டு மலவராயர் கட்டிய கோட்டை, அவர் ஆட்சி காலத்தில் கோட்டை தங்களுடைய பாதுகாப்பிற்காக கட்டியிருக்கிறார்கள், அப்படி கட்டியது தான் பட்டுக்கோட்டை. பட்டு மலவராயர் கோட்டை, பட்டுக்கோட்டை என்று மருவி வழங்கப்படுவதை நாம் அறிகிறோம். இப்படியாக நாம் வரலாற்றில் மலநாடுனா என்ன, மலவர்னா என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த ஊர் பெயர் முக்கிய ஆதாரமாக திகழ்கிறதை நாம் பார்க்கலாம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: சாலை விரிவாக்கம். ஒருவழி சாலையில் இந்த ஒரு வீடும் ஒரு நாள் சாலை இரட்டிப்பாகும்போது இல்லாமல் போகலாம். ஒருவழி சாலையில் இந்த ஒரு வீடும் ஒரு நாள் சாலை இரட்டிப்பாகும்போது இல்லாமல் போகலாம். தினம் உதிக்கும் சூரியன் தேடினால் என்ன சொல்வது? தினம் உதிக்கும் சூரியன் தேடினால் என்ன சொல்வது? இரவு நிலவு வந்து கேட்டால் யார் பதில் சொல்வார்? இரவு நிலவு வந்து கேட்டால் யார் பதில் சொல்வார்? ஓட்டின் மேல் சறுக்கி விளையாடும் மலை வீடு காணாமல் இனி என்ன செய்யும்? ஓட்டின் மேல் சறுக்கி விளையாடும் மலை வீடு காணாமல் இனி என்ன செய்யும்? தென்றலும் சிறிது நேரம் ஓய்வெடுத்துச் செல்லுமே, தென்றலும் சிறிது நேரம் ஓய்வெடுத்துச் செல்லுமே, இனி ஆடி மாதத்தில் காற்றும் வீடில்லாமல் தடம் மாறுமோ? இனி ஆடி மாதத்தில்

வீட்டில் காற்றும் வீடில்லாமல் தடம்மாறுமோ? பல தலைமுறையாக பாதம் பதிய பழகிய நிலம், பல தலைமுறையாக பாதம் பதிய பழகிய நிலம், இனி அதன் மேல் வாகனங்கள் வேகமெடுத்து போகுமே, இனி அதன் மேல் வாகனங்கள் வேகமெடுத்து போகுமே. விபத்து பகுதி, மெதுவாக செல்லவும் என்ற அறிவிப்பு பலகையை எழுதி வைக்கலாம். விபத்து பகுதி, மெதுவாக செல்லவும் என்ற அறிவிப்பு பலகையை எழுதி வைக்கலாம். மக்கள் மெதுவாக கடந்து செல்லட்டும், மக்கள் மெதுவாக கடந்து செல்லட்டும். நொறுக்கப்பட்ட வீடு சூழ்கொண்ட பல உயிர் வாழ்ந்த இடமல்லவா? நொறுக்கப்பட்ட வீடு சூழ்கொண்ட பல உயிர் வாழ்ந்த இடமல்லவா? சாலை விரிவாக்கத்தில் வேருடன் பிடுங்கிய மரம் மட்டும் காக்கை குருவியின் கூடுடன் மற்றொரு நிலம் கண்டு மாற்றி வைத்தால் போதும். நொறுக்கப்பட்ட வீடு சூழ்கொண்ட பல உயிர் வாழ்ந்த இடமல்லவா? சாலை விரிவாக்கத்தில் வேருடன் பிடுங்கிய மரம் மட்டும் காக்கை குருவியின் கூடுடன் மற்றொரு நிலம் கண்டு மாற்றி வைத்தால் போதும்.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளோட்டிங், வயிறு வீக்கத்துக்காக பார்க்க போகிற ஆசனா வந்து மல்லாசனா. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்டிலுமே இந்தியன் டாய்லெட்ஸ் இருந்தது. அப்போ அவங்களாம் வந்து இந்த மாதிரி எனக்கு கேஸ் இருக்குது, வயிறு வீக்கம், ஆசிடிட்டி இருக்குன்றலாம் கம்ப்ளைண்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணதுனால. ஸோ இந்தியன் டாய்லெட் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் வந்து நம்ம வயிற்றில் ப்ரெஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஏதாவது கேஸ் சேர்ந்துருந்தாலோ இல்லை கெட்ட தண்ணி சேர்ந்துருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் வந்துடுறதுனால நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இருந்திருக்காது. மல்லாசனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி இந்தியன் டாய்லெட் பொசிஷனில் உட்காரமோ அதே மாதிரி பண்ணக்கூடிய ஒரு உட்கார சிட்டிங் ஆசனா இது. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். யோகா மேட் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட யோகா மேட் இல்லைன்னா ஒரு கார்பெட்டோ இல்லை காட்டன் மேட்டோ கூட எடுத்துக்கோங்க. இப்போ மல்லாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் யோகா மேட் மேலே உங்கள் ரெண்டு காலை வந்து அகத்தி நின்றுக்கோங்க. மெதுவாக ஃபுல்லாக ஸ்குவாட் பண்ணுற மாதிரி ஒரு குத்து நிலையில் நீங்கள் உட்கார போகிறீங்க. ஃபுல்லாக ஸ்குவாட் பண்ணணும். இப்போ உங்கள் ரெண்டு உள்ளங்கையுமே வந்து உன்னோட ஒன்று சேர்ந்து அஞ்சலி முத்ரா இல்லைன்னா நமஸ்கார முத்ராக்கு எடுத்துகிட்டு வர போகிறீங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் ரெண்டு எல்போஸை வச்சு உங்களோட தைஸை வந்து நல்லா தொடையை வந்து நல்லா வெறியில் புஷ் பண்ண போகிறீங்க. இந்த வெறியில் புஷ் பண்ணும்போது உங்களோட ஸ்பைன், உங்கள் முதுகு தண்டை நேராக வைக்க போகிறீங்க. ஸோ உங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கும், நீங்கள் நேராக பாருங்கள். உங்கள் ரெண்டு தொடையும் வந்து நல்லா உங்களோட எல்போஸ்னால புஷ் பண்ண போகிறீங்க. உங்கள் ரெண்டு உள்ளங்கையும் சேர்த்து உங்கள் செஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வைக்க போகிறீங்க. ஸோ இந்த ஆசனா பேர் மல்லாசனா. ஸோ இந்த போஸ்டில் வந்து நீங்கள் ஒரு 10 counts இல்லை 20 counts எப்படி வேணால் ஹோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். முடிச்சுட்டு மெதுவாக கையை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மெதுவாக நீங்கள் எந்திரிச்சுக்கலாம். உங்களுக்கு

எழுந்திருக்கும் போது நீல ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் உள்ளங்கையை வந்து தரையில் வச்சுட்டு உங்கள் வெயிட் ஃபுல்லாக ஸ்லோவாக உங்கள் உள்ளங்கைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு மெதுவாக நீங்கள் இடுப்பு மேல் பகுதி உங்களோட அப்பர் பாடியை ஸ்லோவாக ரைஸ் பண்ணி எந்திரிச்சு நின்றுக்கலாம். ஸோ இந்த ஆசனம் வந்து பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு மலச்சிக்கல் அந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். மலச்சிக்கல் ப்ராப்ளம் க்யூர் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து ப்ளோட்டிங் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும், உங்களோட டைஜஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து உங்களோட கால் தசைகள், உங்களோட லெக் மசில்ஸ் மற்றும் இடுப்பு தசைகளை வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். இந்த ஆசனா பண்ணும்போது நீங்கள் டெய்லியுமே பண்ணலாம். உங்களுக்கு வந்து ப்ளோட்டிங் இஷ்யூ இருக்குது இல்லை மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தினமும் காலையில் எந்திரிச்சு இந்த மலாசனால் உட்காந்துட்டு 2 கிளாஸ் வெந்நீர் சிப் பை சிப்பாக குடிக்கணும். அதே பொசிஷனில் உட்காந்து 2 கிளாஸ் வெந்நீர் சிப் பை சிப்பாக குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஸ்லோவாக நீங்கள் நடந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு எக்ஸ்க்ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் சரியாக போயிடும். ஸோ இந்த ஆசனா வந்து கர்ப்ப காலத்தில் கூட நாங்கள் சொல்லி கொடுப்போம். மெயினாக கர்ப்ப காலத்தில் பண்ணும்போது, அதாவது அவங்க 9th month இருக்கும்போது பண்ணும்போது அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் ஆசனா இது. இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வந்து புஜங்க ஆசனா, அப்புறமா வந்து ப்ளோட்டிங் வயிற்று வீக்கத்துக்கு வந்து மல்லாசனா. இந்த 2 ஆசனமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. இந்த ஆசனா வந்து நீங்கள் முறைப்படி ஒரு ப்ராப்பர் யோகா ட்ரெய்னர் கிட்டேயோ இல்லை ஒரு யோகா பயிற்சி நிறுவனத்திலேயோ போயிட்டு கற்றுன்ட்டு பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோட பயன் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்து பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் தப்பாக பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. தப்பாக பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்புலையுமே வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து அடுத்த சிம்டம்ஸோட நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த நம்ம பார்க்க போகிற 2 சிம்டம்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய மார்பு வலி, சோர் பிரெஸ்ட் மற்றும் மனநிலை மாற்றங்கள், மூட் ஸ்விங்ஸ். இந்த ரெண்டும் நம்ம பார்க்க போகிறோம். யோகா பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

0: கதையரங்கம் வழங்குகிறார் தமிழ்மொழி அவர்கள்.
1: ஒரு அழகான கிராமத்துல கண்ணன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் வந்து ஒரு குயவன். மண்ணால அழகான பானைகள், குடங்கள், விளக்குகள் இதெல்லாம் செஞ்சு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்தையில வித்துட்டு அவனுடைய வாழ்க்கையை அவன் நடத்திட்டு வந்தான். அவனுடைய தொழிலுக்கு ரொம்பவும் முக்கியமானது அவன் பயன்படுத்துற அந்த மண் சக்கரம் தான். அந்த சக்கரம் இல்லாம அவனால ஒரு பானை கூட செய்ய முடியாது. ஒரு நாள் காலையிலேயே புதுசா மண் எடுக்கிறதுக்காக கிராமத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய ஏரிக்கு போனான். மண்ணை எடுத்துட்டு திரும்ப வரும்போது தன்னுடைய மரத்தால செய்யப்பட்ட அந்த மண் சக்கரத்தை ஏரிக்கரைக்கு பக்கத்துல வச்சான். திடீர்னு வேகமா காத்து வீசுச்சு. சக்கரம் உருண்டு நேரா போய் ஏரிக்குள்ள விழுந்துருச்சு. கண்ணனுக்கு ரொம்பவும் வருத்தம். இது இல்லாம என்னால வேலை செய்யவே முடியாது, என்னுடைய குடும்பம் என்ன சாப்பிடும் அப்படின்னு வருத்தத்தோட உட்காந்துட்டு இருந்தான். அப்போ அந்த ஏரியுடைய தேவதை அவனுக்கு முன்னாடி வந்து தோன்றுச்சு. மகனே, ஏன் இவ்வளோ கவலையா இருக்கிற அப்படின்னு கேட்டுச்சு அந்த தேவதை. கண்ணன் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். தேவதை ஏரிக்குள்ள போய் முதல்ல பொன்னால செஞ்ச அந்த அழகான மண் சக்கரத்தை எடுத்துட்டு வந்து இதுதானா உன்னுடையது அப்படின்னு கேட்டா. கண்ணன் அதை ஆச்சரியமா பார்த்துட்டு, இல்லம்மா, நான் ஒரு ஏழை, என்கிட்ட இவ்வளவு விலை உயர்ந்த சக்கரம்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னான். தேவதை மறுபடியும் ஏரிக்குள்ள போய் வெள்ளியால செய்யப்பட்ட ஒரு சக்கரத்தை எடுத்துட்டு வந்தா. இதுதான் உன்னுடையதா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவன், இல்ல இதுவும் என்னுடைய இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். மூணாவது முறையா அவனுடைய அந்த பழைய மர சக்கரத்தையே எடுத்துட்டு வந்தா. அதை பார்த்ததுமே கண்ணனுடைய முகம் ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு. ஆமா, இதுதான் என்னுடைய சக்கரம், இதைத்தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அவனுடைய அந்த நேர்மையை பார்த்த தேவதை ரொம்பவும் சந்தோஷப்பட்டுட்டா. உண்மைய பேசுறவங்கள உலகமே மதிக்கும், உன்னுடைய நேர்மைக்கு இந்த மூன்று சக்கரங்களையுமே நான் உனக்கு பரிசா தரேன் அப்படின்னு சொல்லி பொன், வெள்ளி, மர சக்கரம் இந்த மூணையுமே கொடுத்துட்டான். கண்ணன் அந்த பரிசுகளெல்லாம் தனக்காக மட்டும் பயன்படுத்திக்காம அந்த பொன் சக்கரத்தை விற்று அதுல கிடைச்ச பணத்துல கிராமத்துல ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு பொருட்கள் வாங்கி கொடுத்தான். வெள்ளி சக்கரத்துடைய மதிப்புல புதிய பானை தொழிற்கூடம் அமைச்சான். தன்னுடைய அந்த பழைய மர சக்கரத்திலேயே தொடர்ந்து அவன் வந்து வேலை செஞ்சுட்டு வந்தான். கொஞ்சம் மாசம் போச்சு. அந்த கண்ணுடைய அந்த செயல் எல்லாமே வந்து கிராமங்கள்ல பரவுச்சு. மக்கள் அவங்கிட்ட பானை வாங்கறது மட்டும் இல்லாம நேர்மையா வாழணும் அப்படின்னு

அப்படிங்கிற பாடத்தையும் கத்துக்கிட்டாங்க. அதே கிராமத்துல வாழ்ந்த சோமு அப்படிங்கிற பேராசக்காரன் இதை கேட்டதும் நானும் இதே மாதிரி பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சான். அவன் வேணும்னே பழைய சக்கரத்தை ஏரிக்குள்ள தள்ளிட்டு ஐயோ என் சக்கரம் விழுந்துருச்சே அப்படின்னு பூவுளிய அழுதுட்டு இருந்தான். தேவதை வந்தா முதல்ல பொன் சக்கரத்தை காட்டி இதன உன்னுடையது அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவன் ஆமா இதுதான் என்னுடையது அப்படின்னு போய் சொல்லிட்டான். தேவதை சிரிச்சுட்டு உண்மைய மறைச்சு பெறக்கூடிய செல்வம் நீடிக்காது, உன்னுடைய பேராசை உன்னையே ஏமாத்திருச்சு அப்படின்னு சொன்னான். அவனுக்கு பொன் சக்கரமும் கிடைக்கல, ஏரியில போட்ட அந்த தன்னுடைய பழைய சக்கரமும் கிடைக்கல. வெறுங்கையோட விடுத்திருந்த சோமு ஒரு பொய்யால எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். அந்த நாள்ல இருந்து கிராம மக்கள் எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல தொடங்கினாங்க. செல்வம் இல்லாம வாழ முடியும், ஆனா நேர்மை இல்லாம உயர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிறது தான். நேர்மை அப்படிங்கிறது மனிதருடைய மிகப்பெரிய செல்வம். உண்மை பேசுறவங்களுக்கு கடைசியில வெற்றியும் மதிப்பும் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கறத இந்த கதை மூலமா நீங்க எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. அதனால நம்ம வாழ்க்கையில எல்லாருமே நேர்மையாக இருந்து நம்ம நல்ல வழிகள்ல போகணும்.

0: சூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை,
3: சித்த மருத்துவர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
4: பீட்ரூட் இது ஒரு மிகச்சிறந்த காய் அப்படின்னு பார்க்குற போது இந்த காய் நமக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ரத்தத்தினுடைய தன்மை, அந்த ஹீமோக்ளோபின் சொல்லக்கூடிய அந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது அது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை அப்படின்னா, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் உங்களுடைய உடல் சரியாக இயங்கலை, உங்கள் உடல் சரியாக இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து உடம்புக்கான நல்ல சத்தான ஆகாரங்களை கொடுக்கணும். சத்தான ஆகாரங்கள் எவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எது முறையாக நமக்கு உடனே பலனளிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவில்லாமல் அதே நேரத்தில் நிச்சயமான ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்ரூட் அந்த இதில் மிகச்சிறந்த பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த பீட்ரூட் எடுக்கிற பட்சத்தில் உங்களுடைய ரத்தத்தினுடைய தன்மை அழகாக நிலைநிறுத்தப்படும். ரொம்ப டென்சிட்டி பிளட்டோட அந்த விஸ்காசிட்டி சொல்றோம் பாருங்க, அது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. சில பேருக்கு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகளில் கொலஸ்ட்ராலுடைய இது அக்குமுலேட் ஆகாமல் இருக்கணும், அதை நம்ம டைல்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆங்கில மருத்துவத்தில் சில மாத்திரைகள் எடுக்கிறோம். அதனால என்ன, ரத்தம் நீர்த்து போன நிலை கூட சில நேரங்களில் வந்துருது. அப்படியான நிலைப்பாடில் இருக்கிற போது அந்த மருந்தினுடைய தன்மை கெடாமலும் அதே நேரத்தில் நம்முடைய ஆரோக்கியமும் மேம்பட்டிருக்கணும் அப்படிங்கிற போது இந்த பீட்ரூட் மிகச்சிறந்ததாக இருக்கும். நீங்க 1 or 2 ஜாஸ்தி எடுக்க வேணாம், ஒரு நாளைக்கு 300 ml காலையில சாயந்தரம் 300 ml ஒரு 2 வாரத்துக்கு எடுத்துட்டு அப்புறம் ஒரே ஒரு நாள் டெய்லி ஒரு தடவை மட்டும் எடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைக்கு நீங்க வந்துடலாம். இப்ப எதுக்காக இதை நம்ம அழுத்தம் திருத்தமா திருப்பி சொல்றோம் அப்படின்னா நீங்கள் எந்த மருத்துவத்தை மருந்தை எடுத்தாலும் உடல் ஆரோக்கியம் மேம்படுகிற போது மட்டுமே அந்த மருத்துவம் உங்களுக்கு பலன் அளிக்கும். இல்லைன்னு சொன்னா மருந்தை மாத்துறதுனாலயோ மருத்துவரை மாத்துறதுனாலயோ நம்ம வெற்றி அடையறதில்லை. எந்த மருந்தாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் அந்த மருந்து உங்களுக்கு மிக பலமாக இருக்கும். அப்படி பார்க்கிறதுல மிகச்சிறந்ததாக பீட்ரூட்டை பார்க்கிறோம்.
3: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி

0: தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ரயில்வே துறை கடந்த 12 ஆண்டுகளாக ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் வளர்ச்சி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் சேவை அறிமுகம் செய்யப்பட்டதால் இந்திய வரலாற்றில் ஜிந்த் நகரம் சிறப்பிடத்தை பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியின் மாதிரி அடையாளமாக ஜிந்த் நகரம் உருவெடுத்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வரும் ஆண்டுகளில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போது 3 முதல் 4 நாடுகளில் மட்டுமே ஹைட்ரஜன் ரயில் சேவை இயங்குவதாக கூறிய பிரதமர், 3200 குதிரை சக்தி திறனுடன் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நெடுந்தொலைவு சேவை ரயிலாக இது திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ஹைட்ரஜன் ரயில் சேவை நம் நாட்டின் தொழில்நுட்ப சாதனையை பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். உள்நாட்டிலேயே ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற நம் தேசத்தின் தீர்மானம் இதன் மூலம் எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் தேவையின்றி முற்றிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரயிலாக இந்த நவீன ரயில் திகழ்கிறது என்றார் அவர். கடந்த 11 ஆண்டுகளாக திரு நரேந்திர மோடி அரசு மேற்கொண்ட விரிவான ரயில்வே துறை நவீனமயமாக்கலின் ஒரு பகுதியாக இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்குவதையொட்டி நாளை மறுநாள் அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இரு அவைகளும் சுமூகமாக நடைபெற அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை மத்திய அரசு இந்த கூட்டத்தில் கோரவுள்ளது. இதனிடையே பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மால்டோவா, வடக்கு மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் புறப்படுகிறார். இப்பயணத்தின் போது இருதரப்பு உறவுகள் குறித்து அந்தந்த நாடுகளின் தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து அவர் கலந்துரையாடவுள்ளார். தமிழ்நாட்டில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறித்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அனைவருக்கும் தரமான வீடு வழங்குவது மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிகளை உறுதி செய்வது குறித்து இதில் ஆய்வு செய்யப்பட்டது. சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களில் குடிசையில்லா நகரத்தை உருவாக்குவது குறித்து விரிவான ஆலோசனைகளும் இதில் மேற்கொள்ளப்பட்டன. தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தியாகிகள் சங்கர்லிங்கனார், பாஷ்யம், செண்பகராமன் ஆகியோரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சமத்துவம், நீதி, பரிவை உள்ளடக்கிய சமூகத்தை கட்டமைப்பது சமுதாயத்தின் பொறுப்புடன் கூடிய பங்களிப்பு என்று மத்திய சட்ட நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். சர்வதேச நீதியியல் தினத்தையொட்டி சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அமைச்சர், சம வாய்ப்புகளை உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்கி மனித மாண்பிற்கு மதிப்பளித்து குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சங்கு வளையல்கள், தங்கத்திலான மணி, இரும்பு பொருட்கள், செப்பு நாணயங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். தொடர் தொல்லியல் பணிகளும் அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகளும் தமிழர்களின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவ

0: மருத்துவமனைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை இன்று ஆய்வு செய்த அவர், காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தமிழ்நாட்டில் உணவகங்களுடன் இணைந்த குடிப்பகங்களை உள்ளடக்கிய ரெஸ்டோபார் அமைப்பதற்கான உரிமம் வழங்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் பெரும் தீங்கை விளைவிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே இத்திட்டம் தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அரசு வெளியிடவில்லை என்று டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் துறையை சீரமைப்பது தொடர்பான ஆலோசனைகள் மட்டுமே நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யும் பணி இன்று தொடங்கியுள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை se.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பொதுமக்கள் பதிவேற்றம் செய்யலாம். சுயவிவர பதிவேற்றத்தில் தவறான தகவல் அளித்திருந்தாலும் வீட்டிற்கு வரும் கணக்கெடுப்பாளர்கள் மூலம் திருத்திக் கொள்ளலாம் என்று ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
1: 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமாக வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இந்த வீடுகள் கணக்கெடுப்பை எளிமையாக்கும் வகையில் அனைத்து குடும்பத்தினரும் தங்களது வீடு விவரங்களை செல்ஃப் எலிமினேஷன் மூலமாக சுயமாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு 17/7/2026 முதல் 31/7/2026 வரை 15 நாட்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது.
0: தூத்துக்குடி, மதுரை, அரியலூர், தர்மபுரி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு பேரணியை இன்று தொடங்கி வைத்தனர். பழனியில் 100 கோடி ரூபாய் நில மோசடி நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான குற்றவாளிகளை காப்பாற்ற தாவேக அமைச்சர்கள் முயல்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்ட இணை செயலாளர் திரு பரந்தாமன், இந்த நிலம் பதிவு செய்யப்பட்டது தொடர்பான தகவல்களை காவல்துறையினர் மறைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே இது தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி தீவிரப்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் விப்பேடு ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். நாகை மாவட்டம் பட்டமங்கலம் ஊராட்சியில் கிராமப்புற பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுப்பது குறித்த இலவச சட்ட விழிப்புணர்வு முகாம் முதுநிலை உரிமையியல் நீதிபதி சுப்புலட்சுமி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் நலத்திட்ட செயல்பாடுகள் குறித்த மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் திரு அண்ணாதுரை தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களின் பணிகள், செயல்பாடுகளின் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. குழுவின் முக்கிய பணியாகிய மத்திய அரசின் நிதி எந்தெந்த துறைக்கு சென்றுள்ளது என்ற ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் அனைத்து துறை வளர்ச்சி திட்ட பணிகளின் நிதி செலவினங்கள், வெளிப்பாடுகள் மற்றும் குறைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத முதல் பிறப்பையொட்டி பாரம்பரியமிக்க தேங்காய் சுடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத பிறப்பன்று தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று தேங்காய் சுடும் பண்டிகை உற்சாகத்துடன் வீடுகள் தோறும் கொண்டாடப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தேங்காய் சுடப்பட்ட பின் அதனை அருகிலுள்ள பிள்ளையார் கோவில்களுக்கு எடுத்துச் சென்று வழிபடுவதும், பின்னர் தேங்காயை வீட்டிற்கு எடுத்து வந்து அதை உடைத்து உள்ளே இருக்கும் கலவை உணவை உற்றார் உறவினர்களுடன் உண்டு மகிழ்வது வழக்கமாக நடைபெற்று வருகிறது.
4: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். காலிறுதிப் போட்டியிலிருந்து ஜப்பானின் நொசோமி ஒக்குஹரா விலகியதை அடுத்து சிந்து நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். நாளை நடைபெறும் அரையிறுதியில் சீனாவின் யூ ஃபை சென்னை சிந்து எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று துவக்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேரம் 1:55 25 நொடி. ஆகாஷ்வாணி
6: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800-4150-111.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
4: 9498-34-5350.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: மாடு வந்து ஒரு 7 மாடு இருக்குதுங்க. ஆடு ஒரு 7 ஆடு இருக்குது. பண்ணைக்குட்டையில் வந்து ரோகு, கட்லா, புல்கண்டை வளர்க்குறோம். மாட்டினுடைய சாணம் இதெல்லாம் வச்சு வந்து மீனுக்கும் நம்ம வயலுக்கும் போட்டுக்கிறோம். வயலில் வளர்கிற வைக்கோல், நெல் இதெல்லாம் வந்து கோழிக்கு, மாட்டுக்கு அதுக்கு தீவனம் ஆகிடுதுங்க. அதனால் வந்து ஒன்றை தொடர்ந்து ஒன்று அதில் லாபம் அதிகமாக கிடைக்குதுங்க.
1: ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
4: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
4: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
4: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: இரவு 9:30 அரங்கி செய்ய நிகழ்ச்சியில் திருசூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம் இரவு 9:30. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
6: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi flags off India's first hydrogen train in Jind, Haryana. Also lays foundation stone and dedicates various development projects worth over 14,000 crore rupees. DGMA directs ship owners to avoid deploying Indian seafarers undertaking voyages.

நீங்கள் ரசிக்க திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி சென்னை. சந்தோஷ் நாராயண், சுபலட்சுமி பாடியுள்ள பாடல் படம் தலைவன் தலைவி.

மீண்டும் மாலை 5:30 திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடல் பயிற்சி. ஒடிய மொழி பாடல் இயற்றியவர் கேசி பாணிகிரகி அவர்கள். இசையமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் மொகந்தி அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம கேனூ நாம்தாரி அப்படிங்கிற ஒரு ஒடியா மொழி பாடலை கத்துக்க போறோம். பாடலை எழுதியிருப்பவர் காளிந்தி சரண் பாணிகிரகி. இது ஒரு பக்தி பாடல். இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பவர் அக்ஷய் குமார் மோகந்தி. சரி, இப்ப பாடலை எழுதிப்போமா?
1: கேனூ நாம்தாரி ডাকিবি তুমকু
2: ডাকিবি তুমকু
1: তুমি যে সর্বনাম
2: তুমি যে সর্বনাম
1: কেউ নাম ধরি
2: কেউ নাম ধরি
1: ডাকিবি তুমকু
2: ডাকিবি তুমকু
1: তুমি যে সর্বনাম
2: তুমি যে সর্বনাম
0: ইদ পল্লবী. இப்ப முதல் சரணம்.
1: ଆଲୋକ ତୁମକୁ
2: ଆଲୋକ ତୁମକୁ
1: ନପାରେ ଦେଖାଇ
2: ନପାରେ ଦେଖାଇ
1: ତୁମେ ଯେ ଦେଖାଅ ତାହାରେ
2: ତୁମେ ଯେ ଦେଖାଅ ତାହାରେ
1: ଆଲୋକ ତୁମକୁ
2: ଆଲୋକ ତୁମକୁ
1: ନପାରେ ଦେଖାଇ
2: ନପାରେ ଦେଖାଇ
1: ତୁମେ ଯେ ଦେଖାଅ ତାହାରେ
2: ତୁମେ ଯେ ଦେଖାଅ ତାହାରେ
1: তুমি যে বেড়িছ
2: তুমি যে বেড়িছ
1: কোটি বিশ্বর
2: কোটি বিশ্বর
1: সবুরি ভিতরে বাহারে
2: সবুরি ভিতরে বাহারে
1: তুমি যে বেড়িছ
2: তুমি

0: நல்ல பாட்டை கத்துக்கிட்டீங்க. இப்ப ஒரு முறை முழு பாடலையும் இசைக்கருவிகளோட சேர்ந்து பாடி பார்ப்போமா?
1: 1 2 3 4

0: சப்பாஷ் குழந்தைகளே, என்ன ஒரு அருமையான பாடல். நீங்களும் அதை ஸ்ரத்தையா கத்துக்கிட்டு பிரமாதமா பாடினீங்க. உங்களோட ஒருமித்த குரல்ல சேர்ந்து செய்யல இந்த பாட்டை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? இசைக்கு மொழி பேதமே இல்லைங்கிறது உண்மைதானே? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்திசை பாடற் பயிற்சி கேட்டீர்கள். ஒடிய மொழி பாடலை கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் கே சி பாணிக்கிரகி அவர்கள், இசையமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் மொகந்தி அவர்கள். இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
3: நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பக்கவாதத்திற்கு முந்தைய மற்றும் பிந்தைய பராமரிப்பு குறித்து மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி நரம்பியல் துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஏ வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒலிபரப்பாகிறது. ஹலோ டாக்டர், அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:10. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை 2-4°C இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40°C மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.4°C கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3°C. அதிகள வெப்பநிலை கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4°C உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. நீலகிரி, திண்டுக்கல், திருநெல்வேலி, திருப்பத்தூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு

இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. அதிக வெப்பநிலை சென்னை, கடலூர், திண்டுக்கல், மதுரை, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் அதிக வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலில் வடக்கு லட்சத்தீவுகள் பகுதி தொடங்கி வட தமிழகம் மற்றும் கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதி, வடகேரளம் ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 7.6 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிடங்கள் இங்கெல்லாம் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் நாளை மறுநாளும் இதே வானிலை தொடரும் வாய்ப்பு உண்டு. 20ஆம் தேதியன்றும் 21ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 22ஆம் தேதியன்றும் 23ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழைத்தூறலுக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு இடிமின்னலுடன். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 32.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10 ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரள முதம்.

0: கொடிய நெருப்பில் அகப்பட்டு வெந்து போக நேர்ந்தாலும் உயிர் பிழைக்க வழி உண்டு. ஆனால் வல்லமையுடைய பெரியவர்களிடத்தில் தப்பு செய்தால் தப்பிக்க வழியே இல்லை. குறள் எண் 896 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார்.
0: கொடிய நெருப்பில் அகப்பட்டு வெந்து போக நேர்ந்தாலும் உயிர் பிழைக்க வழி உண்டு. ஆனால் வல்லமையுடைய பெரியவர்களிடத்தில் தப்பு செய்தால் தப்பிக்க வழியே இல்லை. குறள் எண் 896 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: நேரம் 5:30. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ். இந்த மாலை நேரத்தில் மழை பாடல்களை தாங்கி வலம் வருகிறது. சென்னை வானொலி வழங்க இருக்கும் திரை கானம் துவக்கமாக ஒலிக்க இருக்கிறது. குஷி பட பாடல், ஹரிணி குழுவினர் குரல்களில்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: மாடு வந்து ஒரு 7 மாடு இருக்குதுங்க. ஆடு ஒரு 7 ஆடு இருக்குது. பண்ணைக்குட்டையில் வந்து ரோகு, கட்லா, புல்கண்டை வளர்க்குறோம். மாட்டினுடைய சாணம் இதெல்லாம் வச்சு வந்து மீனுக்கும் நம்ம வயலுக்கும் போட்டுக்கிறோம். வயலில் வளர்கிற வைக்கோல், நெல் இதெல்லாம் வந்து கோழிக்கு, மாட்டுக்கு, அதுக்கு தீவனம் ஆகிடுதுங்க. அதனால் வந்து ஒன்றை தொடர்ந்து ஒன்று, அதில் லாபம் அதிகமாக கிடைக்குதுங்க.
0: ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரம் 5:43. நேர்களே, சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி என் சுவாசக் காற்றே படப்பாடல், எம் ஜி ஸ்ரீகுமார் குரலில்.

நேரம் 5:49. திரைக்கானத்தில் இனி ஒலிக்க இருக்கிறது ஸ்ரேயா கோஷல், உதய் மசூம்தார் குரல்களில் குரு படப்பாடல்.

நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானத்திற்கு நிறைவாக சித்ரா ரகிப் ஆலாம் கல்பனா குரல்களில் நம்மை நனைய வைக்க வருகிறது மழை படப்பாடல்.

0: வான் மழையை போற்றி கானமழையை தந்தது சென்னை வானொலியின் திரை கானம். மீண்டும் திரைப்பாடல்கள் 6:40 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 6:01. நேர்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் நந்தகோபால். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், ஒருங்கிணைந்த பண்ணையம். திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவர்களின் அனுபவங்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு. எம் சந்திரசேகரன் அவர்கள் வயலின். உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கடம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை, இதில் சூழல் விளக்கு. தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 திரைகாணம். 8:30 சென்னையில் சாலை விபத்துக்களை தடுப்பது குறித்து நடைபெற்ற நிகழ்வின் வானொலி தொகுப்பு. தொடர்ந்து திரைகாணம். 9:00

0: அரங்கிசை, மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை, கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு இளைய பாரதம். இதில் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா முதல் பகுதி நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள், பங்கேற்பவர்கள் ஆர் ஸ்ரீஜா, எஸ் சோமசுந்தரி, கே அஸ்ஃபியா ஃபாத்திமா, ஆர் பூஜா, ஐ கவியரசி, எஸ் சுமதி ஆகியோர். இளைய தலைமுறையின் கனவுகள், எஸ் ரோஹிணி வித்யா அவர்களின் உரை. விளையாட்டுத் துறையில் இந்திய பெண்களின் சாதனைகள், உரை வழங்குபவர் எம் முத்துலட்சுமி ஆகியன இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், பி அக்ஷயா ஹரிணி அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், கோவாவின் கட்டிடக்கலை வரலாறும் சிறப்பும். எழுதியவர் எம் சண்முகவேல் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப்ராஜ் அவர்கள். 2:15 திரைகாணம், 2:55 வானிலை, 5:30 திரைகாணம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 38°C, குறைந்த வெப்பநிலை 27°C ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 38.3°C, குறைந்த அளவு 28.5°C, பதிவான மழை அளவு 2.6 mm, பதிவான ஈரப்பதம் 100%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி ஈரப்பதம் 74%. வானிலை அறிக்கையை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi today laid the foundation stone and inaugurated multiple development projects in Jalandhar, Punjab, worth over 5,470 crore rupees. The projects worth over 5,470 crore rupees aimed at strengthening connectivity, improving passenger convenience, and accelerating economic development in the region. The Prime Minister inaugurated 75 redeveloped railway stations, including Jalandhar Gand, under the Amrit Bharat Station Scheme. Addressing a public gathering in Jalandhar, Prime Minister Modi said, "The NDA government at the centre prioritises serving every citizen of India, making their lives easier and providing them with new opportunities for progress." He said it is their endeavour to ensure that every family, whether poor or middle class, receives the best possible facilities, and this spirit of Nagarik Deva Bhava is reflected in government's work.
2: साथियों, विकास कार्यों को गति देते हुए अब यहाँ जालंधर से कई नई से रेल सेवाएं शुरू की गई है। आज अमृतसर से काशी के बीच रेल सेवा भी शुरू हुई है। इससे गुरु रविदास जी के भक्तों के लिए पंजाब से काशी जाना और अधिक आसान हो जाएगा।
1: टुडे the Prime Minister flagged off India's first hydrogen-powered train between Jind and Sonipat at Jind Railway Station in Haryana. The Prime Minister also laid the foundation stone and dedicated development projects worth over 14,000 crore rupees, including national highway projects including Delhi-Amritsar-Katra Expressway, which will reduce travel time between Delhi and Katra to about 6 hours. Speaking on the occasion, Railways Minister Ashwani Vaishnav called the launch of the country's first hydrogen-powered train a historic achievement, saying it reflects India's resolve to develop indigenous hydrogen technology. The Prime Minister launched also several developmental projects in key areas, including the health sector, in Chandigarh and addressed a gathering. Ahead of the monsoon session of Parliament, a meeting of the group of ministers was held in New Delhi today. Union Ministers Amit Shah, Rajnath Singh, Rajiv Ranjan Singh, Kinjara Rappu Ram Mohan Naidu and Kiran Rijiju were present in the meeting. During the meeting, the leaders chalked out the strategy for the upcoming parliamentary session. The monsoon session of Parliament will commence from the 20th of this month and continue till the 13th of next month. President Draupadi Murmu will embark on state visits to Moldova, North Macedonia and Romania from the 19th to the 25th of this month.

0: மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டக்கூடாது என்று அவனுடைய தாய் செம்பியன் மாதேவி ஒரு புறம், மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று சக்கரவர்த்தியின் தூதராக முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயர் இன்னொரு புறம், இவர்களுக்கிடையே சம்வாதம் உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டாமல் இருப்பதனால் தாயாதி சண்டை மூளும். ஒரு பக்கம் பூதி விக்ரமகேசரி இலங்கையிலிருந்து பெரும் சைன்யத்துடன் அவர் வர இருக்கிறார், இன்னொரு புறம் வடதிசையிலிருந்து ஆதித்த கரிகாலன் செய்தி கேட்டவுடன் அவரும் வருவார். இடைப்பட்ட இடத்திலே பழுவேட்டரையர்கள் பெரும் சேனையை திரட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த தருணத்திலே தாயாதி சண்டை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நிகழ்ந்தது போல நிகழ்ந்து தங்களுடைய உற்றார் உறவினர் எல்லோரும் அழிந்து விடுவார்கள், இதையெல்லாம் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கப் போகிறீர்களா என்று அனிருத்த பிரம்மராயர் செம்பியன் மாதேவியை பார்த்து கேட்கிறார்.
1: ஐயா, மதிநுட்பம் மிகுந்த முதல் மந்திரியே, எனக்கு உற்றார் உறவினர் என்று யாரும் இல்லை. மேற்கே மலை நாட்டில் அவதரித்த சங்கரர் என்ற மகாபுருஷனை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர். அந்த மகான் மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வர, பாந்தவா சிவபக்தாச்ச என்று அருளியிருக்கிறார். என்னுடைய அன்னை பார்வதி தேவி, என் தந்தை பரமசிவன், என் உற்றார் உறவினர் சிவபக்தர்கள். இந்த உலகில் வேறு பந்துக்கள் எனக்கு இல்லை.
2: அம்மணி, அதே ஸ்லோகத்தில் சங்கரர் அருளியுள்ள 4வது வாக்கியத்தை தங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஸ்வதேசோ புவனத்ரயா என்றும் அவர்தான் சொல்லியிருக்கிறார். நாம் பிறந்த தேசந்தான் நமக்கு மூன்று உலகமும். தங்களுடைய சொந்த நாடு உள்நாட்டுச் சண்டையினால் அழிந்து போவதை தாங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா?
1: என்னுடைய சொந்த தேசம் எனக்கு மூன்று உலகத்தையும் விட அருமையானதுதான். ஆனால் இந்த சாணகலத்து சோழ நாடுதான் நம்முடைய சொந்த நாடா? ஒரு நாளும் இல்லை. வடக்கே கைலையங்கிரி வரையில் உள்ள நாடு என்னுடைய நாடு. சோழ நாட்டில் இடமில்லாவிட்டால் நான் காசி க்ஷேத்திரத்துக்கு போவேன், காஷ்மீரத்துக்கும் கைலாசத்துக்கும் போவேன். அப்படி யாத்திரை கிளம்பும் யோசனை எனக்கு வெகு நாளாக உண்டு. அதற்கு உதவி செய்யுங்கள்
2: தாயே. தெற்கே திரிகோணமலையிலிருந்து வடக்கே ஹிமோத்கிரி வரையில் உள்ள தேசம் நமது ஸ்வதேசம் என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படி பரந்துள்ள பாரத புண்ணிய பூமிக்கு தற்போது பேரபாயம் நேர்ந்திருக்கிறது. பட்டாணியர்கள், துருக்கர்கள், முகலாயர்கள், அராபியர்கள் என்னும் சாதியினர் பொங்கி கிளம்பி எந்த

0: புது நாட்டை கைப்பற்றலாம் என்று புறப்பட்டிருக்கின்றார்கள். 1000 வருஷங்களுக்கு முன்பு யவனர்களும் ஹூணர்களும் படையெடுத்து வந்தது போல இந்த புதிய மதத்தினர் இப்போது அணி அணியாக இந்நாட்டின் மீது படையெடுக்க புறப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய மதம் விசித்திரமான மதம். கோவில்களை இடிப்பதும் விக்கிரகங்களை உடைப்பதும் புண்ணியம் என்று நம்புகிறவர்கள். அம்மணி, இவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பேரரசர்கள் யாரும் இப்போது வடநாட்டில் இல்லை. சோழ நாட்டு வீரர்கள் கங்கை நதி வரையில், அப்பால் இமயமலை வரையில் சென்று பெரிய பாரத சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார்கள் என்றும், கோயில்களை இடிக்கும் கூட்டங்களை தடுத்து நிறுத்தப் போகிறார்கள் என்றும் அடியேன் கனவு கண்டு வந்தேன். அந்த கனவை நனவாக்க தாங்கள் உதவி செய்யுங்கள். மதுராந்தகருக்கு பட்டம் கட்டச் சம்மதித்து சோழ நாட்டில் தாயாதி சண்டை ஏற்படாமல் இருக்க உதவி புரியுங்கள்.
1: இதை கேட்ட செம்பியன் மாதேவி சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். பின்னர்,
2: ஐயா, ஏதேதோ இந்த பேதை பெண்ணுக்கு விளங்காத விஷயங்களை சொல்லி என்னை கலங்க அடித்து விட்டீர்கள். இந்த புண்ணிய பாரத பூமிக்கு அப்படிப்பட்ட ஆபத்து நேரிடுவராயிருந்தால் அதை சர்வேஸ்வரன் பார்த்து தடுக்க வேண்டுமே தவிர இந்த அபலையினால் என்ன செய்ய முடியும்? என்னுடைய கணவர் இறைவனடியை சேரும் சமயத்தில் எனக்கு சொல்லிவிட்டு போனதை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். அதற்கு விரோதமான காரியம் எதுவும் நான் செய்ய மாட்டேன் என்றார்.
0: அப்படியானால் இதுவரையில் தாங்கள் அறியாத ஓர் உண்மையை இப்போது நான் தெரியப்படுத்தியாக வேண்டும் என்றார் அனிருத்தர்.
1: இந்த சமயத்தில் மதுராந்தகன் அங்கே தடபுடலாக பிரவேசித்து, அம்மா, இது என்ன நான் கேள்விப்படுவது? அருள்மொழிவர்மனை கடல் கொண்டு விட்டதா என்று கேட்டான்.
0: பெருமாட்டி, தங்கள் செல்வ குமாரருக்கு ஆறுதல் சொல்லுங்கள். நான் சொல்ல விரும்பியதை இன்னொரு சமயம் சொல்லிக் கொள்ளுகிறேன்
1: என்று முதன் மந்திரி கூறிவிட்டு கிளம்பினார். அவர் வாசற்படி தாண்டியதும், இதோ போகிறாரே, இவர்தான் என்னுடைய முதன்மையான சத்ரு. நான் இங்கிருக்கும் போதே தங்களுக்கு துர்போதனை செய்ய வந்துவிட்டார் அல்லவா என்று இளவரசர் மதுராந்தகன் கூறியது அனிருத்தரின் காதிலும் விழுந்தது. முதன் மந்திரி அனிருத்தர் குந்தவையின் அரண்மனையை அடைந்தார். இளவரசி அவரை பார்த்ததும் எழுந்து நின்று நமஸ்கரித்தாள்.
0: வீரத்திலும் குணத்திலும் சிறந்த கணவனை அடைந்து நீடூழி வாழ்வாயாக
1: என்று முதன் மந்திரி அனிருத்தர் ஆசீர்வதித்தார். ஐயா, இந்த சமயத்தில் இத்தகைய ஆசீர்வாதத்தை தானா செய்வது என்றாள் இளவரசி.
0: ஏதோ இக்கிழவனுக்கு தெரிந்த ஆசியை கூறினேன். வேறு எந்த ஆசியை கோருகிறாயம்மா?
1: என் அருமை தந்தையின் உடல்நிலையை பற்றி எல்லோரும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அருள்மொழிவர்மனை பற்றி நாடெல்லாம் கவலையில் ஆழ்ந்திருக்கிறது.
0: ஆனால் உன்னுடைய திருமுகத்தில் அதை பற்றிய கவலை எதையுமே நான் காணவில்லையே தாயே.
1: வீர மரவ குலத்தில் பிறந்தவள் நான். எல்லோரையும் போல் அபாயம் என்றதும் அழுது கொண்டிருக்கச் சொல்லுகிறீர்களா?
0: ஒரு நாளும் அவ்விதம் சொல்ல மாட்டேன். என்னை போன்ற வீரமற்ற ஜனங்களுக்கு இளவரசி ஆறுதல் கூறும்படிதான் சொல்லுகிறேன்.
1: ஆச்சாரியாரே, தங்களுக்கா நான் ஆறுதல் கூற வேண்டும்? உலகமே புரண்டாலும் நிலை கலங்காத வைர நெஞ்சம் படைத்தவராயிற்றே தாங்கள்.
0: அப்படிப்பட்ட என்னையும் கலக்கி விடுகிறாயம்மா. அந்த புறத்து பெண்கள் ஆடல் பாடல்களில் ஆனந்தமாக காலங்கழித்து வர வேண்டும். அதைவிட்டு ராஜாங்க விஷயங்களில் நீ தலையிட்டதனால் எத்தகைய விபரீதம் நேர்ந்தது பார்த்தாயா?
1: ஐயோ, இது என்ன பழி? நான் எந்த ராஜாங்க விஷயத்தில் தலையிட்டேன்? என்னால் என்ன விபரீதம் நடந்தது?
0: இன்னும் சில காலத்துக்கு பொன்னியின் செல்வன் இலங்கையிலேயே இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன். அதற்கு விரோதமாக நீ உடனே புறப்பட்டு வரும்படி உன் தம்பிக்கு ஓலை அனுப்பினாய். உன் விருப்பத்துக்கு மாறாக இந்த கிழவன் பேச்சை யார் மதிப்பார்களும்மா? அதனால் நேர்ந்துவிட்ட விபத்தை பார்த்தாயா? சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரை கடல் கொண்டு விட்டது. சற்று முன் இந்த அரண்மனை வாசலில் ஜனத்திரள் கூடி ஆர்ப்பாட்டம் செய்ததை பார்த்தாய். இம்மாதிரி நாடெங்கும் இன்று குழப்பம் நடந்து வருகிறது. இந்த அல்லோல கல்லோலத்துக்கு காரணம் நீ அல்லவா தாயே?
1: என்னுடைய ஓலையை பார்த்துவிட்டு அருள்மொழிவர்மன் இலங்கையிலிருந்து புறப்பட்டான் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? பழுவேட்டரையர் 2 கப்பல் நிறைய வீரர்களை அனுப்பி இளவரசனை சிறைப்பிடித்துக் கொண்டு வரச் செய்தது உமக்கு தெரியாதா?
0: தெரியும் அம்மா, தெரியும். அத்துடன் இருந்திருந்தால் இப்போ

0: பொன்னியின் செல்வனுக்கு நேர்ந்துவிட்ட கதிக்கு பழுவேட்டரையர்களை பொறுப்பாளிகளாக்கலாம். அவர்கள் அனுப்பிய கப்பல்கள் இரண்டும் நாசமாகிவிட்டன. உன்னுடைய ஓலைக்காகத்தான் இளவரசன் புறப்பட்டான் என்று அவர்கள் சொன்னால் யார் அதை மறுக்க முடியும்?
1: ஐயா, நான் ஓலை அனுப்பியது தங்களுக்கு எப்படி தெரியும்? பழுவேட்டரையர்களுக்கு எப்படி தெரியும்?
0: நல்ல கேள்வி கேட்டாய் அம்மா. எங்களுக்கு மட்டும்தானா தெரியும்? உலகத்துக்கெல்லாம் தெரியும். நீ அனுப்பிய தூதன் இலங்கையில் முதலில் நம் வீரர்களால் சிறைப்பிடித்தப்பட்டான். அதனால் இலங்கையில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும். அவனோடு கோடிக்கரை வரை சென்ற வைத்தியர் மகன் மூலமாக இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும். நீ அந்தரங்கமாக செய்த காரியம் எவ்வளவு தூரம் அம்பலமாகியிருக்கிறது. ஆகையினாலேதான் ஸ்திரீகள் இராஜாங்க காரியங்களில் தலையிடக்கூடாது என்று நம் பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். குந்தவை சிறிது நேரம் திகைத்துப் போய் நின்றாள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கணவரின் விருப்பத்துக்கு விரோதமான காரியத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன். இதுல உறுதியா இருக்காங்க செம்பியன் மாதேவி. இப்பவே மதுராந்தகருக்கு முடிச்சு விட்டுட்டு சிங்காதனத்திலிருந்து விலகிக்க விரும்புகிறார் சக்கரவர்த்தி. இதுக்கு தங்களின் சம்மதத்தை பெற்று வரும்படி என்னை அனுப்பியிருக்கார். இது சக்கரவர்த்தியின் விண்ணப்பம். இதை சொல்ல எனக்கு இடப்பட்ட கட்டளைன்னு சொல்றார் முதன் மந்திரி அன்பில் அனிருத்த பிரம்மராயர். அந்த மூதாட்டியோ தம் நிலைப்பாட்டிலிருந்து இம்மி அளவும் அசைவதா இல்லை. இந்த கட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல முற்படுறார் அனிருத்தர். திடம்னு மதுராந்தகர் வந்திடவே பேச்சை நிறுத்திட்டு புறப்படுறார். மதுராந்தகரின் முதன்மையான சத்ரு பட்டியல்ல அனிருத்தரும் இருக்கார். இந்த பகுதியில் கிடைச்ச முக்கிய செய்தி. சோழ பேரரசின் முதன் மந்திரி இது மாதிரி எத்தனை குற்றச்சாட்டுகளை பார்த்துக்கிட்டு வரார். மாதாச்ச பார்வதி தேவி இந்த தொடர் ஆதிசங்கரர் அருளிய அன்னபூர்ணாஷ்டகத்திலிருந்து. இந்த கருத்து கம்பராமாயண பாடலை நினைவூட்டுது. ஆகாததன்றால் உனக்கு அவ்வனம் இவ்வயோத்தி, மாகாதல் இராமன் நம் மன்னவன், வையமீந்தும் போகா உயிர் தாயர் நம் பூங்குழற் சீதை என்றே ஏகாய், இனி இவ்வையின் நிற்றலும் ஏதம் என்றாள். சுமித்திரை தன் மகன் இலக்குவனுக்கு சொல்றா, ராமனுடன் செல், அந்த காடுதான் உன் அயோத்தி. ராமனே மன்னவன், சீதையே தாய், கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தாத புறப்படுது. ஸ்வதேசம் ஸ்வ சொந்த, தேசம் நாடு சொந்த நாடு, விதேசம் வெளிநாடு. ஸ்வ என்ற முன்னொட்டு ஸ்வயம் சொந்த தன்னுடைய என்ற பொருளுடன் இணையும். ஸ்வம் உடைமை, எல்லா உயிர்களையும் தன் உடைமையாக கொண்டவர் சுவாமி. யவனர் மத்திய தரைக்கடல் பகுதியைச் சேர்ந்த கிரேக்கரையும் ரோமானியரையும் இப்படி குறிப்பிட்டாங்க நம் நாட்டினர் அந்த காலத்தில். ஹூனர் குப்தராட்சி காலத்தில், அதாவது 1600 ஆண்டுகளுக்கு முன்னால மத்திய ஆசியாவிலிருந்து படையெடுத்து வந்தவங்க. பட்டானியர் வடமேற்கு திசையில், அதாவது தற்போதைய ஆப்கானிஸ்தான் பகுதியைச் சேர்ந்தவங்க. துருஷ்கர் மேற்கு ஆசியாவுக்கும் தென்கிழக்கு ஐரோப்பாவுக்கும் இடையே துருக்கியங்கிற நாடு. முகலாயர் மத்திய ஆசியாவைச் சேர்ந்த துர்க்கோ மங்கோலிய வம்சத்தினர், தற்போதைய உஸ்பெகிஸ்தான் நாட்டினர்னு சொல்லலாம். அராபியர் மேற்கு ஆசியாவில அராபிய தீபகற்பம், ஆப்பிரிக்காவின் வடபகுதி ரெண்டையும் உள்ளடக்கிய பகுதியைச் சேர்ந்தவங்க. நல்லது, அனிருத்தர் இன்னும் என்னெல்லாம் கேட்டு அல்லது சொல்லி குந்தவையை மடக்க போறாரோ?

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை 6:10.
2: ஒவ்வொரு இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொரு உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி. உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்.
3: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கை.

0: செய்திகள் நொடியில்
1: எங்கள் வெப்சைட் aakashvani.gov.in.
0: புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.
2: ஆம் நேயர்களே, ஆகாஷவாணி நிகழ்ச்சிகளை aakashvani.gov.in என்ற இணையதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும், வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 6:24. இனி ஒரு திரைப்பாடல், பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து, சங்கர் மகாதேவன், கே.எஸ். சித்ரா குரல்களில்.

0: மீண்டும் திரைப்பாடல்கள் 6:40 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் நேரம் 6:29 தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள பூங்கா ரயில் நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ரயில் நிலையம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ரயில் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்ததாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாரம்பரியம் சார்ந்த வடிவமைப்புடன் நவீன வசதிகளை கொண்டதாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இப்பணிகள் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுயவிவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 31ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வழங்கும் தகவல்கள்தான் திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது சுய விவரங்களை தாம் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனையில் இம்மையத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையான ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை கருவி இன்னைக்கு இது பொதுமக்களின் சேவைக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உடம்புல சில பகுதிகளில் இந்த கிரானிக் அல்சர்ஸ் வரும், நீண்ட நெடுங்காலமா இருக்கிற டயபிட்டிஸ் இருந்ததுன்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. வாரிகோஸ் வெயின்ஸ், கால ரத்த நாளங்கள் பெரிதளவுல இருந்ததுன்னா கால புண் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் இந்த கருவி மூலமாக சிகிச்சை அளிக்கிறது கண்டிப்பாக அவங்க அந்த புண் எளிதில குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கருவி நம்ம இன்னைக்கு மருத்துவ பயனாளிகளுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு பெருமையாகவும் இருக்கு. அரசு துறையில தமிழ்நாட்டில் 3 இடத்துல தான் இது வரைக்கும் இருக்கு. ஒன்னு கோயம்புத்தூர்ல கீழ்பாக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில, ஓமந்தூரார் மருத்துவமனையில இருக்கு. விரைவில் சிவகாசி மருத்துவமனையிலையும் நம்ம இந்த ஹைப்பர் பாரிக் ஆக்சிஜன் மிஷின் நம்ம ஆரம்பிக்க போறோம்.
1: ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்வாகத்தில் தவறுக்கு இடமளிக்கக் கூடாது என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகள்

0: களின் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தேர்வில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் 12 இடத்தை பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றிருப்பதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடங்குகளில் உள்ள மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஊடகத்துறையை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் போக்கினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நெறியாளருக்கு எதிராக காவல்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதும் மறுப்பதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதி திரு முகமது ஷஃபீக் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் ஆஜராகி இந்த நியமனங்கள் பாரபட்சமின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கினை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வடக்கு கேரள வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாகை மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஏ எம் ஷாஜகான் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட டி கே நம்பி தெருவில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவா மையத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் இன்று திறந்து வைத்தனர். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் பங்கேற்று புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் பிறந்த தினத்தை ஒட்டி தென்காசி மாவட்டத்தில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டு அவரது சிலைக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சுகபுத்ரா இன்று வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த வாகன சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியில் 2800 அலுவலர்கள் ஈடுபட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் ரஜத் ருஹால் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்கு

0: பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11 21-7 என்ற செட் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங்ஹி சுங்கை வென்றார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெண்கலப் பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 6:40. நேர்கள் இனி கேட்கலாம் மனதில் நின்றவை.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேரம் 7:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காலத்திற்கு நிறைவாக இப்பொழுது ஒலிக்க இருக்கிறது கே ஜே யேசுதாஸ் பி சுசீலா குரல்களில் மனிதனின் மறுபக்கம்.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். வழங்குபவர் ஆர். நந்தகோபால்.
1: பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டி வளர்ச்சிப் பாதையில் இந்தியா என்ற கருப்பொருளில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தென்னக பண்பாட்டு மையத்தில் புகழ்பெற்ற தென்னிந்திய ஓவிய கலைஞர்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் சிறப்பு ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 30-க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் தஞ்சாவூரில் ஒன்று கூடி இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு ஓவியங்களை வரைந்திருந்தனர். அந்த ஓவியங்களின் தொகுப்பு சிறப்பு கண்காட்சியாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சி சாதனைகள் கலைநயத்துடன் சித்தரிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள், உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கம், வந்தே பாரத் ரயில் சேவை, டிஜிட்டல் இந்தியா திட்டம், யுபிஐ பண பரிவர்த்தனை வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகள் ஓவியங்கள் வாயிலாக உயிரோட்டமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நாட்டின் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் புதிய இந்தியாவின் உருவாக்கத்தை எடுத்துரைக்கும் இந்த கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர்.
2: தஞ்சாவூர் நகரில் ஆண்டுதோறும் வைகாசி மாத திருவோண நட்சத்திர நாளை முன்னிட்டு ராமானுஜ தரிசன சபா, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் ஆகியவற்றின் சார்பில் 27 பெருமாள் கருட சேவை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 92வது ஆண்டாக நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டா கோரி விண்ணப்பித்திருந்த 44 நபர்களுக்கு அமைச்சர் வினோத் வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தஞ்சாவூர் மாவட்டம் அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்கள் முழுமையாக வழங்கப்படவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளதாக கூறினார். இந்த புகார்கள் குறித்து ஆய்வு செய்து திட்ட பலன்கள் வழங்கப்படாதது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது விதிமுறைகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வினோத் தெரிவித்தார். போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும், உடல் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு முழக்கங்களுடன் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தை தமிழக வேளாண்துறை அமைச்சர் வினோத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், மகளிருக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகளை முற்றிலும் ஒழிப்போம் என முழக்கமிட்டபடி ஓடியது அங்கு திரண்டிருந்த பொதுமக்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது. இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் பங்கேற்று போதை ஒழிப்பு மற்றும் சமூக விழிப்புணர்வு குறித்த செய்தியை பொதுமக்களிடம் எடுத்து சென்றனர். மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய புள்ளியியல் துறை தஞ்சாவூர் துணை மண்டல அலுவலகம் சார்பில் நடப்பு ஆண்டு ஜூலை முதல் வாரம் அனுசரிக்கப்படும் தூய்மை இந்தியா வாரத்தை முன்னிட்டு இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோவில் நுழைவாயிலில் தொடங்கிய இந்த பேரணியானது சீனிவாசபுரம் கிரிசாலையில் அமைந்துள்ள தேசிய புள்ளியியல் துறை அலுவலகம் வரை நடைபெற்றது. இதில் தேசிய புள்ளியியல் துறை அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல், பொது இடங்களில் குப்பைகளை கொட்டாமல் குப்பைகளை குப்பை தொட்டிகளில் கொட்டுமாறு வலியுறுத்தினர். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், கழிவுகளை தரம் பிரித்து அகற்றுதல் மற்றும் சுகாதாரத்தை பேணுதல் குறித்து விழிப்புணர்வு முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை, நெல், வாழை, மரவள்ளி ஆகிய பயிர்களுக்கு நடப்பு 2026ஆம் ஆண்டு காரிஃப் பருவத்தில் பயிர் காப்பீடு செய்து கொள்ள பொது காப்பீட்டு நிறுவனம் மற்றும்

0: அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு பயிர் காப்பீடு பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே ஜூலை 31ஆம் தேதிக்குள் காப்பீடு செய்து கடைசி நேரத்தில் பதிவு செய்வதில் ஏற்படும் பல்வேறு சிரமங்களை தவிர்க்குமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்து பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் பல்வேறு சுகாதார திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தற்போது 23க்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் 818 அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 138,000 அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் நரசரபேட்டாவில் மாநில அளவிலான வங்கியாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். கைவினை கலைஞர்களும் வியாபாரிகளும் மீனவர்களும் விவசாயிகளும் தற்போது கண்ணியத்துடன் வங்கி சேவைகளை பெற்று வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுப்பது குறித்த 2 விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். பணியிடங்களில் பெண்கள் எவ்வித அச்சமும் இன்றி பணியாற்றுவதை உறுதி செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் பொறுப்பு என்று அவர் குறிப்பிட்டார். இதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார். தேசிய மகளிர் ஆணையம் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறினார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து விவாதிப்பதற்கான மத்திய அமைச்சர்கள் குழு பங்கேற்ற கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் அரசு சார்பில் கொண்டுவரப்பட உள்ள மசோதா குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், திரு ராம்மோகன் நாயுடு, திரு கிரண் ரிஜிஜு ஆகியோர் இதில் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான

ஊடக மாநாட்டில் அவர் உரையாற்றினார். நமது தேர்தல் நடைமுறைகளை முன்மாதிரியாக கொண்டு பல்வேறு நாடுகள் அதனை பின்பற்றுவதாகவும் அவர் கூறினார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டில் நடைபெறும் தேர்தல்களை பார்வையிட்டதாகவும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளிடையே அவர் கலந்துரையாடினார். மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் பணிகள் நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பயிற்சி அதிகாரிகள் கூடுதலாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். தில்லியில் 415க்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று இத்தகைய மையத்தை திறந்து வைத்த பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தில்லி மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 1100 மக்கள் நல்வாழ்வு மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கு விரைவில் எட்டப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று ஷாம்லியில் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் பேசினார். மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கில் காங்கிரசும் சமாஜ்வாதியும் செயல்படுவதாக அவர் குறை கூறினார். கரும்பு உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி அரசு செயல்படுத்திய திட்டங்களையும் திரு யோகி ஆதித்யநாத் பட்டியலிட்டார். அருணாச்சல பிரதேசத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பெமா கண்டு கூறியுள்ளார். இட்டாநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக கூறினார். கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலத்துறையின் கீழ் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பெமா கண்டு தெரிவித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக இதன் அமைப்பாளர் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டதாக தெரிவித்தார். இதில் அரங்குகளை அமைத்தவர்களில் 70% பேர் சிறு குறு தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் என்றும் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை வழங்கும் பணி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென சிறப்பு முகாம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக கூறினார். விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்காத வாக்காளர்கள் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் பயணியர் ரயில் ஒன்று பள்ளி வாகனத்தின் மீது மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். நிம்திதா கத்வா இடையேயான பயணியர் ரயில் கர்ணசுபர்ணா ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து விசாரிப்பதற்கு உயர்நிலைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி

0: நடைபெற உள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங் ஹி சூங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25, 20 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 kHz. பண்ணை செய்தி. சென்னை மாவட்ட கால்நடை வளர்ப்போருக்கு ஓர் அறிவிப்பு. சென்னை மாவட்டம் அடையாறு பகுதியில் உள்ள கால்நடைகளில் ஆகஸ்ட் 2023 கட்டி தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பு ஆண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை மருந்தகம், சைதாப்பேட்டை கால்நடை பன்முக மருத்துவமனையை அணுகி கட்டி தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டுமாறு காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். சில வேளாண் ஆலோசனைகள். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும்போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமீதாக்ஷம் 1 ஏக்கருக்கு 40 கிராம் அல்லது அசாட்ராக்டின் 400 மில்லிலிட்டர் என்ற அளவில் 1 ஏக்கரில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் 400 மில்லிலிட்டர் அல்லது கார்ட் ஆஃப் ஹைட்ரோக்ளோரைட் 600 கிராம் 1 ஏக்கருக்கு தெளிக்க வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பட்டசிம்க்ரா 2 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் 1 கிலோ விதை அல்லது பேசில்லஸ் சப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும்.

முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் இதனை செய்ய வேண்டும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைட் துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 சேர்த்து பயன்படுத்தலாம். பண்ணைச்செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:29, 55 நொடி. இனி கேட்கலாம்.

0: செல்வி.
1: ஆ, அதோ வாரேன்.
2: வீட்டை சுத்தமா வச்சுக்க செல்வி கிட்ட தான் கத்துக்கணும். வீட்டுக்குள்ளயும் சுத்தமா வச்சுக்கிறா, வீட்டுக்கு வெளியையும் நல்லா சுத்தமா வச்சிருக்கா.
1: வள்ளி, நீதானா? என்ன வெளியே நின்னுப்பிட்ட? நான் யாரோன்னு இல்லை நினைச்சேன், உள்ள வர வேண்டியது தானே.
2: இருக்கட்டும் செல்வி, இன்னும் ஒரு நாலு நாள்ல என் பொண்ணு மாப்பிள்ளையும் வராங்க. அதான் கோழியும் முட்டையும் வேணும், எடுத்து வைன்னு சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன்.
1: அதுக்கு என்ன, எடுத்து வச்சிடுறேன். என்னைக்கு வேணும்னு மட்டும் சொல்லு, நானே வீட்டுக்கும் கொண்டாந்து தந்துடுறேன்.
2: பரவாயில்ல செல்வி, புதன்கிழமை காலையில நானே வந்து வாங்கிக்கிறேன்.
1: ஆகட்டும் வள்ளி.
2: ஏன் செல்வி, கோழிகள்லாம் இடம் மாத்திட்டியா என்ன?
1: ஆமா புள்ள, கோழிகளை வளர்க்குற இடத்துக்கு பக்கத்துலயே சின்னதா ஒரு பண்ணை குட்டை போடுறோம், மீன்களை வளர்க்கலாம்னு.
2: அப்ப மீனும் உங்ககிட்டயே வாங்கிக்கலாம்னு சொல்லு.
1: கண்டிப்பா.
2: இப்படி கோழியும் மீனும் சேர்த்து வளர்க்கறதுனால கூடுதல் லாபமும் கிடைக்கும்ல?
1: ஆமா, அது மட்டும் இல்லாம நிறைய செலவுகளும் குறையும்.
2: இது போல பண்ணையெல்லாம் நேர்லயே பாக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. வேலை முடிஞ்சதும் சொல்லு, நான் வந்து பாக்குறேன்.
1: அதுக்கு என்ன, அவசியம் சொல்றேன். ஆ வள்ளி, இந்த முறையில லாபகரமா பண்ணையை செஞ்சுக்கிட்டு இருக்க விவசாயி ஒருத்தரை நான் இப்ப போய் பார்க்க போறேன். அவரை பார்த்து சில விவரங்களை தெரிஞ்சுக்க போறேன். நீயும் வரியா?
2: கண்டிப்பா வர செல்வி.
1: அப்ப வா கிளம்புவோம்.
2: ஆஹா, இவங்க பண்ணையோட அமைப்பு பார்க்கவே இம்புட்டு அருமையா இருக்கே.
1: வள்ளி, இவங்க தான் நாம பார்க்க வந்திருக்க விவசாயி. திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்குவோம்.
3: என்ன பயிர்கள்லாம் நீங்க சாகுபடி செய்றீங்க?
4: நெல், எண்ணெய் வித்து பயிர்கள், காய்கறிகள் எல்லாமே செய்யறேங்க.
3: நெல் சாகுபடி பத்தி சொல்லுங்களேன், அது எப்படி பண்றீங்க?
4: நெல் சாகுபடி வந்து எஸ்ஆர்ஐ செய்வோங்க. சாதாரண நடவு முறையை விட எஸ்ஆர்ஐயில் மகசூல் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குதுங்க. அந்த வரிசையில் நடத்துனால வந்து நெல் அந்த பயிருக்கு வந்து காற்று ஓட்டம் அதிகமாக ஏற்படுது. 15வது நாள் 35வது நாளில் வந்து அந்த கோணா வெட்டர் ஓட்டுறோம் இல்லைங்களா, அப்போ அந்த களையும் எருவாகுது. அப்போ வந்து புதுவேர்கள் வந்து விடுதுங்க. புதுவேர் விடுற அப்போ வந்து தூர் வந்து அதிகமாக கட்டுதுங்க. அதனால் வந்து மகசூல் அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்படி அந்த எஸ்ஆர்ஐ செய்கிறதுனால எலி தொலைகள்லாம் வேறு கம்மி, அடுத்து காற்றினால சாயிரத்தன்மை கம்மி ஆகிடுதுங்க. இதனால் மகசூல் வந்து கூடுதலாக கிடைக்குதுங்க.
3: செயற்கையான பூச்சி மருந்து, செயற்கை உரங்கள் இதெல்லாம் எதுவும் பயன்படுத்துறதில்ல?
4: எதுவும் கிடையாதுங்க.
3: ஆனால் இயற்கை முறையில் இந்த இயற்கை முறையில் மகசூல் எடுக்க முடியும்,
4: மகசூல் எடுக்க முடியுதுங்க.
3: இந்த இயற்கை முறை சாகுபடி அப்படிங்கும்போது இந்த பஞ்சகாவை எப்படி தயார் பண்ணுறீங்க?
4: மாட்டு கோமியம், பால், தயிர், மோர், இளநீர், கரும்பு சார் கடிக்காத இதுவில் வெள்ளம், இதெல்லாம் வந்து ஒரு ட்ரம்மில் போட்டு புளிக்க வச்சு ஒரு 32 நாள் வச்சு வடிகட்டி தெளிச்சிடலாங்க.
3: இது வந்து தெளிப்பு?
4: தெளிப்பு.
3: எப்படி தெளிக்கிறீங்க?
4: ஒரு லிட்டருக்கு வந்து 10 லிட்டர் தண்ணிங்க ஊற்றி ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். பயிர் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் தண்ணியினுடைய மடாய் கால்வாய் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு ட்ரம்மில் வச்சு தண்ணி வந்து ஓட்ட போட்டு விட்டுவிடுவோங்க. அந்த ட்ரம்மிலிருந்து தண்ணி நீராக கூடவே வந்து பாய ஆரம்பிச்சு.

0: அப்போ பயிர் வந்து நல்லா செழிப்பாக வருதுங்க, பசுமையாக இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கு பயிர்.
1: அதே போல் இந்த பூச்சி நோய் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பூச்சி விரட்டிலாம் தயார் பண்ணுறதா?
0: ஆமாம்,
1: அந்த இலை தலைகள்லாம் பயன்படுத்தி அது என்னென்ன இலைகள் பயன்படுத்துகிறீங்க, அது எப்படி தயார் பண்ணுறீங்க?
0: ஆடு சாப்பிடாத இலைங்க, நொச்சி, புங்கன், எருக்கன், இதே போல் ஆடு சாப்பிடாத இலைங்கள்லாம் சேகரித்து நிழலில் உலர்த்தி அதை தூள் பண்ணி மாட்டினுடைய கோமியத்தில் ஊற வச்சு அதை வடிகட்டி தெளிச்சிட்றேங்க.
1: அதுவும் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக?
0: ஆமாங்க.
1: இயற்கை விவசாயத்தில் மண்புழு உரத்தினுடைய பங்கு அதிகம்.
0: ஆமாங்க.
1: இந்த மண்புழு உரத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா?
0: ஆமாங்க, நாங்களே தயார் பண்ணுறேங்க மண்புழு உரம்.
1: அது எப்படி தயார் பண்ணுறீங்க?
0: அதாவது தொட்டி கட்டி வச்சுருக்குறேங்க மண்புழு, அதில் வந்து மாட்டு சாணம் ஒரு ரேர் போடுவோம், மறுபடியும் இலை தழை, மறுபடியும் சாணம் போடுவோம், மறுபடியும் அதே போல் தழையெல்லாம் போடுவோம், மறுபடியும் சாணம் போடுவோம், போட்டு புழு விட்டுடுங்க. ஒரு தொட்டிக்கு வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ புழு விட்டுட்டுமானாக்கா காலை மாலை தண்ணி தெளிக்கணுங்க. அதாவது உச்சி வெயில் படக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு இருக்கணும். மேலே ஏதாவது சாக்கு கோணி போட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டுமானாக்கா வாரத்துக்கு ஒரு முறை சேகரிக்கலாங்க. கழிவுலாம் வந்து மேலே வந்து அப்படியே தேங்கிடுங்க. அப்போ அந்த கோணியை எடுத்துகிட்டு நம்ம அதை சேர்த்து சேகரித்து வச்சுக்கலாங்க. அதை ஜலட்டில் ஜலனமானால் 1.5 புழுகள் இருந்தால் கூட அதெல்லாம் ஜலிக்கிறப்ப வெளியே வந்துடும், மறுபடியும் அதை எடுத்து அதை தொட்டிலே விட்டுடலாங்க.
1: முதல் முதல்ல மண்புழு விடும்போது எப்படி அது எங்கேயும் வாங்கி விட்டிங்களா?
0: வாங்கி விட்டுங்கய்யா.
1: அதுக்கப்புறம் அதிலிருந்து எடுத்து
0: அதுலேயே உற்பத்தி ஆகிடுதுங்க, அது நம்ம மண்ணிலேயே உற்பத்தி அதிகமாக இருக்குங்க.
1: இந்த மாதிரி மண்புழு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மண்புழு உரம்லாம் நீங்கள் போடுறதுனால இந்த விளைவுகள் எப்படி இருக்குது, என்ன பயிரில் ஏதாவது வித்தியாசம் எப்படி தெரியுதுங்க?
0: எவ்வளோ ரசாயனம் போட்டாலும் மஞ்சள் கலர்லேயே வருங்க பயிர். ரசாயனம் கொட்ட கொட்ட அப்போ நுண்ணுயிரெலாம் செத்து போகுதுங்க. ஆனால் இந்த ஆர்கானிக் முறையில் செய்கிறப்போ வந்து ஒரு முறை போட்டால் கூட பயிர் வந்து பசுமையாகவும் திரட்சியாகவும் இருக்குதுங்க.
1: இப்போ நெல் வந்து மணிகள் வந்து திரட்சியாக வரும்.
0: ஆமாம், ஒன்று. அடுத்தது அது ருசியாகவும் இருக்குங்க.
1: மற்ற காய்கறி பயிர்கள்லாம் என்ன செய்கிறீங்க, அதெல்லாம் எப்படி செய்கிறீங்க?
0: மிளகாயெல்லாம் வந்து காயாகவும் பறிச்சிட்றேங்க. இந்த இயற்கை முறையில் செய்கிறதுனால காய் வந்து பசுமையாக இருக்குது, சீக்கிரம் வாடாமல் இருக்குதுங்க. அது ஒரு நாளைக்கு வாங்குறவங்க மறுநாளைக்கு வந்து விரும்பி வந்து வாங்குற வியாபாரிக்கும் ஒரு நன்மையாக இருக்குது. அது நுகர்வோருக்கும் அதில் வந்து அவங்களுக்கும் தெரியுதுங்க சாப்பிட்றப்போ அதனுடைய தன்மை. அதே போல் வண்டைக்காயும் அப்படி தாங்க. இப்போது ரசாயன முறையில் செய்கிறப்போ வதங்கிடுங்க காய் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்குள்ளே. ஆர்கானிக் முறையில் செய்கிறப்போ வந்து காய் வாடாமல் பசுமையாகவே இருக்குதுங்க. வாங்கி சாப்பிட்றவங்க நல்லா ருசியாக இருக்குதுன்னு மறுதடவு வந்து அவங்கள கேட்டு வாங்குறாங்க வியாபாரிங்க கிட்ட. வியாபாரிங்க வந்து நம்மக்கிட்ட வாங்குறாங்க விரும்பி.
1: காய்கறி சாகுபடி தவிர இந்த கீரை அந்த மாதிரிலாம் சாகுபடி செய்கிறீங்களா?
0: ஆ, செய்வோங்கய்யா.
1: என்ன கீரை சாகுபடி செய்கிறீங்க?
0: இந்த காசில் கீரைன்னு சொல்கிறவங்க இல்லைங்களா, புளிச்சக்கீரை, அதை செய்வோம். அரைக்கீரை, தண்டுக்கீரை 15 நாள் 20 நாளில் கீரை பறித்து விற்றுடுவோங்க. மார்க்கெட்டுக்கு போகிறப்ப கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
1: கீரை சாகுபடியில் எப்படி நல்ல வருமானங்களா?
0: நல்ல லாபங்கய்யா, குறுகிய காலத்துலேயே வந்துடுது வருமானம்.
1: எவ்வளோ நாளில் வருதுங்க?
0: 15 நாள்லேருந்து 20 நாளில் முடிஞ்சிடுதுங்க.
1: இப்போது கீரை சாகுபடி சொன்னீங்க, இந்த கீரையிலே இந்த முருங்கைக்கீரையெல்லாம் வருது இல்லைங்களா?
0: ஆமாங்க.
1: அதெல்லாம் எப்படிங்க?
0: அதுவும் ஆர்கானிக் முறையில் தான் செய்கிறேங்க.
1: இது தவிர பயிர் வகைகள்லாம் என்ன சாகுபடி செய்கிறீங்க?
0: பயிர் வகைகள் வந்து உளுந்து, பச்சை பயிர் பண்ணுறேங்க. பெரும்பாலும் வந்து நான் சீட் பாம்பு தாங்க போட்டு கொடுக்குறது கவர்மெண்ட்டுக்கு.
1: விதை பண்ணேன். அது எப்படி விதையெல்லாம் எங்கேருந்து வாங்கி?
0: அவங்களே கொடுத்துடுவாங்க, டிபார்ட்மெண்ட்லேருந்தே கொடுத்துடுவாங்க.
1: இது தவிர அந்த பயிரில் உளுந்து தவிர பச்சை பயிரெலாம் சாகுபடி செய்கிறீங்களா?
0: ஆமாங்கய்யா.
1: இந்த எண்ணெய் வித்து பயிர்கள்லாம் இந்த வேர்க்கடலை, எள்ளு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் சாகுபடி செய்கிறீங்களா?
0: ஆ, செய்கிறேங்க.
1: இந்த வேர்க்கடலை எள் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் முக்கியமாக என்ன கவனிக்கணுங்க?
0: விவசாயிகள் என்ன, அந்த பருவத்தை பார்த்து விதைக்கணுங்க. அறுவடை நேரத்தில் வந்து எள்ளோ கடலையோ தாமதப்படுத்தினால் மண்ணில் வந்து வீணாகிடும், மகசூல் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். எள் பழுத்துருச்சுன்னா நடுத்துல கொட்டிடும், கடலை காஞ்சிடுச்சுனாக்கா மண் அந்த வேர் விட்டுடுங்க,
1: முளைச்சிடும்.
0: முளைச்சிடும், எடுக்கிறப்ப காய் வராதுங்க, மண்ணிலேயே இருக்கும் காய், வெறும் செடி மட்டும்தான் வருங்க.
1: அது வேர் பிடிச்சிடும்,
0: வேரில் பிடிச்சிடும். அந்த ரெண்டை பார்த்து செய்யணுங்க விவசாயிங்க.
1: இப்போ இந்த மாதிரி நெல், பயிர் வகை பயிர்கள், காய்கறி பயிர்கள், கீரை, வேர்க்கடலை, எள் எல்லாமே செய்கிறீங்க.
0: ஆமாம்.
1: இதுக்கு வந்து இந்த இயற்கை முறையில் நீங்கள் சாகுபடி செய்கிறதுக்கு ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் தேவைப்படும் இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: இயற்கை விவசாயம்னாவே இதனுடைய எச்சங்கள், கழிவுகள், அதனுடைய பயன்படுத்த வேண்டியிருக்கும், சாணம், கோமியம் இதெல்லாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதனால் அந்த ஆடு மாடு கோழிகள்லாம் வளர்க்குறீங்களா?
0: ஆ, வளர்க்குறீங்க. ஆடு மாடு கோழி மீன் எல்லாமே வளர்க்குறேங்க.
1: எவ்வளோ மாடு வளர்க்குறீங்க?
0: மாடு வந்து ஒரு 7 மாடு இருக்குதுங்க.
1: எல்லாமே கறவை மாடுங்களா?
0: கறவை மாடு தாங்க. அதில் 3 மாடு வந்து நாட்டு மாடு, இந்த பஞ்சகவியா இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்காக தனியாக நிறுத்தி வச்சுன்னு இருக்கோம். மற்றது வந்து பால் உற்பத்திக்காகங்க.
1: கறவை மாடு பராமரிப்பு பற்றி சொல்லுங்களேன், அதை எப்படி பராமரிக்கிறீங்க?
0: தீவன புல் வச்சுருக்கிறேங்க, 6 கூ. அது மிஷினும் கால்நடை துறையிலேருந்து கொடுத்துக்குறாங்க மானியத்தில். அந்த புல்லை வெட்டுவோம், கட் பண்ணி மாட்டுக்கு போடுவோம். இந்த செக்கு ஆற கடலை புண்ணாக்கு அதெல்லாம் வந்து எங்கே கிட்ட இருக்கிறதுனால மாட்டுக்கு தீவனமாக அதை பயன்படுத்துவோம். பொட்டு மட்டும் வெளியே வாங்குவோங்க. வாங்கி வச்சுட்டு பால் கறப்போம், பால் வந்து நேரடியாக விற்பனை பண்ணுவோங்க.

0: இருக்குது எங்களுக்கு.
1: மாடுகளுக்கு இந்த கோமாரி நோய் அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு
0: முன்கூட்டியே இல்லைங்களா? ஆமாங்க, அதுக்கு முன்கூட்டியே டாக்டர் வர வச்சு தடுப்பூசிலாம் போட்டுடுவோங்க.
1: கோமாரி தடுப்பூசி?
0: ஆமாங்க, கோமாரி தடுப்பூசி, தொண்டை அடைப்பான் இதுங்களுக்கெல்லாம் வந்து தடுப்பூசி. மாட்டுங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வைப்போங்க.
1: ஆடுகள்லாம் எவ்வளோ வச்சுருக்கீங்க?
0: ஆடு ஒரு 7 ஆடு இருக்குதுங்க.
1: ஆடு வளர்ப்புலாம் எப்படி பண்ணுறீங்க?
0: ஆடு வளர்ப்பு வந்து சாதாரணமாக ஒன்றையும் அதுக்காக எதுவும் பண்ணுறதில்லை. இந்த இலை தழை நம்ம பண்ணைய கழிவுகளே இந்த கடலை போடுறோம், அது போர் போட்டு வச்சுடுவோம். அதை போட்டு அதிலிருந்து தான் எடுத்துடுவோங்க தீவனம். அதுங்களுக்கு
1: வேர்க்கடலை செடியெல்லாம் அதுக்கு பயன்படும்?
0: செடி. ஆமாங்க.
1: கோழி?
0: கோழி வந்து நாங்கள் அதுக்காக தனியாக தீவனம் பண்ணுறதில்லைங்க. எங்கள் பண்ணை பண்ணையிலே எங்களது வீடுங்க. எங்கள் வீட்டை சுற்றி வயல் தாங்க. கோழி திறந்து விட்டுருவோம், அப்படியே வந்து அடைச்சி வச்சுடுவோம்.
1: அதனால் அதுக்கு தனியாக பராமரிப்பு?
0: தனியாக பராமரிப்பு இல்லைங்க.
1: இப்போ எப்போ வேணுமோ அந்த ஆடு கோழியெல்லாம் எப்போ தேவைப்படுதோ அப்போ விட்டு
0: அப்போ எடுத்துக்கிடுவோங்க.
1: அது விற்பனையெல்லாம் எப்படிங்க?
0: விற்பனையும் நேரடி விற்பனை தாங்க.
1: மீன் வளர்ப்பு அது செய்கிறீங்களா?
0: ஆமாங்க ஐயா, பண்ணைக்குட்டையில் வந்து ரோகு கட்லா புல்கண்டை வளர்க்குறோம். அதை வந்து நேரடியாக வியாபாரிகளுக்கு கொடுக்கறது இல்லைங்க. நுகர்வோர் நேரடியாக ஞாயிறு புதன் அந்த 2 நாளில் வந்து நாங்கள் வலை போடுறோன்னு தெரியும், அவங்களே வந்து நேரடியாக வாங்கிப்பாங்க, அப்படி விற்பனை பண்ணிடுறாங்க.
1: இப்போ மீன் வளர்ப்புலாம் எப்படி செய்றீங்க? அந்த குட்டை பண்ணைக்குட்டை அமைக்கிறது எப்படி?
0: பண்ணைக்குட்டை வந்து பொறியியல் துறை மூலமா பண்ணி கொடுத்தாங்கங்க. மீன் குஞ்செல்லாம் வந்து மீன் வளர்த்துறையில் பூண்டியில் வந்து மானிய விலையில் கொடுத்தாங்கங்க. அதை விடுறோம். இந்த மாட்டு சாணம் அதுக்கு தீவனம், வெளியே வைக்கிற அந்த தீவனமும் வாங்கி கலந்தாப்பால் போடுவோங்க. இந்த புண்ணாக்கும் போடுவோங்க.
1: இதில் என்னென்ன மீன்கள்லாம் விட்டுருக்கீங்க?
0: ரோகு கட்லா புல்கண்டை.
1: இந்த மூணும் தனித்தனி ரகம்?
0: தனித்தனி ரகம். ரோகுன்றது வந்து அடிமட்டத்தில் மேயக்கூடியதுங்க, புல்கண்டை வந்து மேல்மட்டத்தில், கட்லா வந்து நடுமயில் தான் இருக்கும். இதனால் ஒன்றுக்கு ஒன்று பாதிப்பு இல்லைங்க.
1: இது எவ்வளோ நாள் வளர்த்து அறுவடை செய்ய வேண்டியிருக்குங்க?
0: 8 மாதங்க அறுவடை பண்ணிடலாங்க, 8-9.
1: இந்த மூணுமே அப்படி தான்?
0: ஆமாங்க.
1: ஒரே நேரத்துலங்களா?
0: ஒரே நேரத்தில் பண்ணலாம்.
1: ஆமாம்,
0: நம்ம வலை போட்டு எடுக்கிறப்ப எது எது பெருசாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கணும், சின்னதெல்லாம் விட்டுக்கினே இருந்தோம்னா கடைசியை அறுவடை ஆகிடுங்க.
1: அதுக்கு தீவனமெல்லாம்?
0: கோழி அச்சம் இருக்குது அதை போடுவோம், மாட்டு சாணம் போடுவோங்க, புண்ணாக்கு போடுவோம். எங்கள் வயலில் கிடைக்கிறதே மீன் வளர்ச்சி அதிகமாக இருக்கிற சமயத்தில் வெளியே அந்த மூட்டை அந்த குருணை வடிவத்தில் இருக்குங்க மீன் தீவனம், அதை வாங்கி போடுவோங்க.
1: இது நோய் பாதிப்புலாம் ஒன்றும் வராது இல்லைங்களா?
0: இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. அப்படி நோய் பாதிப்பு வருதுனாக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. தண்ணி வந்து அந்த பாசை கலர் பச்சை கலரில் வந்துடும். அப்போ வந்து தண்ணி மாற்றினாங்க, அந்த தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு புது தண்ணி விட்டோம்னாக்கா நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க.
1: நீர் கொஞ்சம் சுத்தமாக இருந்தாங்க,
0: சுத்தமாக இருந்தால் நோய் வராதுங்க.
1: அதனால் மீன்லேயும் நல்ல வருமானம்?
0: நல்ல வருமானங்க, நேரடியாக விற்கிறதுனால நல்ல லாபம்.
1: அதனால் இந்த ஆடு மாடு கோழி மீன் இதெல்லாமே வளர்க்கும்போது இப்போ எப்படி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமாக எப்படி அது வந்து செயல்படுத்த முடியுதுங்க?
0: அதாவது ஒன்றில் வந்து நமக்கு நஷ்டம் கிடைச்சா கூடங்க இன்னொன்றில் வந்து லாபம் கிடைச்சிடும். இப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் தீவனம் அதெல்லாம் வந்து நேரடியாக போய் நம்ம வெளியே வாங்க வேண்டிய வேலை இல்லைங்க. மாட்டினுடைய சாணம் இதெல்லாம் வச்சு வந்து மீனுக்கும் நம்ம வயலுக்கும் போட்டுக்கிறோம். வயலில் விளையிற வைக்கோல் நெல் இதெல்லாம் வந்து கோழிக்கு மாட்டுக்கு அதுக்கு தீவனம் ஆகிடுதுங்க. அதனால் வந்து ஒன்றை தொடர்ந்து ஒன்று அதில் லாபம் அதிகமாக கிடைக்குதுங்க.
1: ஏதாவது ஒரு பயிர் இப்போது நெல் அப்படின்ட்டு சாகுபடி செஞ்சோம்னா அது ஒரு 3-4 மாதம் கழித்து தான் நம்மளுக்கு வந்து வருமானம் வரும் இல்லைங்களா?
0: ஆமாங்க.
1: அந்த மாதிரி இப்போ கரும்பு போட்டாலும் அந்த மாதிரி 1 வருஷம் நீங்கள் வந்து அதுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும், 1 வருஷம் கழித்து தான் நம்மளுக்கு வந்து வருமானம் கிடைக்கும்.
0: ஆமாங்க.
1: ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையமாக இருக்கிறதுனால இந்த வருமானங்கிறதுலாம் எப்படி, தினமும் வாரமும் அந்த மாதிரி?
0: வாரத்துக்கு 2 முறை தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம், 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு அப்படி வருமானம் வந்துக்கினே இருக்குங்க. எப்பவும் பார்த்துக்கினே இருக்கலாம்.
1: அதனால் தினமுமே வருமானம் இருக்கும்.
0: தினமுமே வருமானம். 1 ஏக்கர் வயல் வச்சுருந்தா கூட உங்கள் விவசாயிங்க 10 சென்ட்ல ஒரு பண்ணைக்குட்டை அமைக்கிறது எல்லாத்துக்குமே நல்லதுங்க. தன்னுடைய வயலேருந்து தண்ணியை வடி வைக்கலாம், அந்த தண்ணியில் மீன் வளர்க்கலாம், அந்த தண்ணினால் வந்து நிலத்தடி நீர் அதிகமாகும், இப்படி பல நன்மைகள் கிடைக்குதுங்க.
1: அதனால் இந்த ஒருங்கிணைந்த பண்ணைமா வளர்க்குறதுனால இயற்கையாகவும் நம்ம சாகுபடி செய்யலாம்.
0: இயற்கையாகவும் சாகுபடி செய்யலாங்க.
1: விளைபொருட்கள்லாம் நல்ல தரமானதாக இருக்கும்.
0: தரமானதாக இருக்குது. நுகர்வோரம் வந்து விரும்பி வாங்குறாங்க, கேட்டு வாங்குறாங்க.
1: அதனால் மக்களுக்கும் ஆரோக்கியமான
0: பொருள் கொடுக்குறோம் நம்ம,
1: வருமானமும் நம்மளுக்கு கிடைக்கும்.
0: வருமானமும் கிடைக்குதுங்க.
2: ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தின விவரங்களை திருவள்ளூர் மாவட்டம் போந்தவாக்கம் வி மகாதேவன் அவங்க எவ்வளவு அருமையா சொன்னாங்கல்ல. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு பாத்தியா?
3: ரொம்ப அருமையா சொன்னாங்களே. நெல்லு, காய்கறி பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள்னு அத்தனையும் இயற்கை முறையில விவசாயம் செய்யறாங்களே. கேட்க கேட்க மனசெல்லாம் பசுமையா இல்ல இருக்கு.
2: மனசெல்லாம் பசுமையா இருக்கா?
3: ஆமா, இவரோட கழனி போல.
2: இவரு கழனியை மட்டும் ஆரோக்கியமா பாத்துக்கல வள்ளி, நுகர்வோரோட ஆரோக்கியத்திலையும் அதிக அக்கறை எடுத்துக்கிறாரு.
3: நெசந்தான் கழனி கழிவுகளை கால்நடைகளுக்கும், கால்நடைகளோட கழிவுகளை

0: பழனிக்கும் எப்படி பயன்படுத்தி செலவுகளை குறைச்சி திறம்பட செயல்படலாம்னு நல்லா புரிய வச்சிட்டாங்களே.
1: ஆமாமா, குறிப்பா இவங்க சொன்ன பல தகவல்கள் எங்களுக்கு உதவுறாப்ல இருந்துச்சு.
0: எனக்கும் இது போல ஒருங்கிணைந்த பண்ணையத்துல ரொம்பவே ஆர்வம் வந்துடுச்சு. நீங்க ஆரம்பிக்க போற பண்ணைக்கு இனிமே நான் அடிக்கடி வந்துட போறேன் பாரு.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண் நிலங்களில் வெள்ளை கடம்ப மரம் சாகுபடி. கடம்ப மரம் இந்தோனேஷியா, தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை தாயகமாக கொண்ட வெப்பமண்டல பகுதிகளில் வளரும் மரமாகும். இம்மரம் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் உயரம் வரையிலும் ஆண்டிற்கு சராசரியாக 1500 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு உள்ள இடங்களில் பரவலாக காணப்படுகிறது. கடம்ப மரம் பொதுவாக அடர்ந்த காடுகளிலும், ஈரப்பதமான இடங்களிலும், ஆற்று வண்டல் மண் உள்ள இடங்களிலும், சிற்றோடைகளின் ஓரங்களிலும் வளர்கிறது. இம்மரம் பரவலாக தென் வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளிலும், வட இந்திய வெப்பமண்டல ஈரப்பதமான இலையுதிர் காடுகளிலும், மேலும் வெப்பமண்டல நன்னீர் சதுப்பு நில காடுகளிலும் காணப்படுகிறது. இம்மரத்தின் பொது பண்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வேகமாக வளரும் தன்மை கொண்ட இம்மரம் அதிகபட்சமாக 45 மீட்டர் உயரமும், 100 முதல் 160 சென்டிமீட்டர் சுற்றளவும், பக்க கிளைகள் இல்லாமலும் வளரும் தன்மை கொண்டது. கடம்ப மரம் ஜூன்

முதல் செப்டம்பர் மாதங்களில் பூக்கும். நன்கு முதிர்ந்த காய்கள் அக்டோபர் முதல் ஜனவரி மாதங்களில் கிடைக்கும். இம்மரங்களின் கட்டைகள் வெண்மை மற்றும் வெளிர் மஞ்சள் கலந்த நிறத்துடன் வெளியே காணப்படும். இம்மரங்களின் கட்டைகளில் சாற்று கட்டைகள் மற்றும் வைரக்கட்டைகள் என்ற வேறுபாடு இருக்காது. இம்மரக்கட்டைகளுக்கு சுவையோ மனமோ இருக்காது. இம்மரத்தின் கட்டைகளில் வைரப்பகுதி குறைவாக காணப்படுவதால் மர வேலைப்பாடுகளுக்கு இது உகந்தது. மேலும் இம்மரத்தை கை இயந்திரங்களின் மூலம் இழைத்து எளிமையாக வேலை செய்ய முடியும். கடம்ப மரத்தின் கட்டைகள் பென்சில், தீக்குச்சி, ஒட்டுப்பலகைகள், மரப்பெட்டிகள், கட்டுமான வேலை பொருட்கள், உணவு கலன்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், அரைக்கும் இயந்திரங்கள், அடைப்பு பெட்டிகள், மரப்பலகை, கூடை, உத்தரம், வளைந்த மரப்பாகங்கள், அலமாரி தயாரிப்புகள், அறைகளை பிரித்தல், பீப்பாய்கள், நாற்காலிகள், வலிமையான பெட்டிகள், கப்பலின் மேல் தளம் செய்தல், சமையலறையில் உள்ள மரப்பொருட்கள், மெல்லிய மரப்பொருட்கள், மரபொம்மைகள், அலுவலக மர சாமான்கள், மரக்கதவுகள், மரப்படிக்கட்டுகள், மரப்பீடங்கள், உடைகள் வைக்கும் பெட்டிகள் ஆகியவை தயாரிக்க பயன்படுகின்றது. இம்மரங்கள் நடப்பட்ட 4 வருடத்திலிருந்து பூக்க தொடங்குகின்றன. இம்மரத்தின் பழங்கள் மஞ்சள் நிறத்திலிருந்து அடர் மஞ்சள் நிறத்திற்கு மாறும்போது சேகரிக்கப்பட வேண்டும். ஆவணி முதல் கார்த்திகை மார்கழி மாதம் வரை பழங்கள் சேகரிக்க உகந்த மாதங்கள் ஆகும். மரத்தின் மீது ஏறியோ அல்லது மரக்கிளைகளை உலுக்கியோ பழங்கள் சேகரிக்கப்படுகின்றன. பழங்கள் சேகரிப்பின் போது மரத்தின் அடியில் பாலித்தீன் விருப்புகள் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். பசுமை நிறமுடைய முதிரா பழங்களை சேகரிப்பதில் எப்பலனும் இல்லை. கடம்ப மரத்தின் பழங்களை சேகரிக்க மூங்கில் கூடைகள் அல்லது சாக்கு பைகள் பயன்படுத்தப்படுகின்றன. பழுத்த பழங்களின் பழுப்பு நிற சதை பற்றுள்ள பகுதிகளை நீக்குவது எளிதானது. இதன் கடினத்தன்மையை நீக்குவதற்கு ஓர் இரவு முழுவதும் லேசான அமிலத்தன்மை கொண்ட நீரில் ஊற வைக்க வேண்டும். ஊற வைக்கப்பட்ட பழங்கள் கடினத்தன்மையை இழந்து மிருதுவானதாக மாறுகின்றன. இதை மூங்கில் குடைகளில் இட்டு நீர் சேர்த்து கைகளால் பிசைந்தால் விதைகள் அனைத்தும் நீரின் அடியில் தங்கிவிடும். இதில் மேலிருக்கும் நீரை மட்டும் மெதுவாக கீழே ஊற்றிவிட்டு விதைகளை மட்டும் தனியே பிரித்து சேகரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு பிரித்தெடுக்கப்பட்ட விதைகளை நிழலில் உலர்த்தி காற்று புகாத கொள்கலன்களில் சேமித்து வைக்கலாம். மற்றொரு முறையில் பழங்களை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நிழலில் உலர்த்தி சில நாட்கள் கழித்து வெட்டப்பட்ட பழங்களை கையால் பிசைந்து விதைகளை தனித்தனியே பிரித்தும் எடுக்கலாம். ஒரு கிராமில் சராசரியாக 23,000 முதல் 25,000 விதைகள் இருக்கும். உலர்த்தப்பட்ட விதைகளை காற்று புகாத கலன்களில் சேகரித்து வைக்கலாம். இவ்விதைகளை 10 பிறகு பரிசோதித்ததில் இதன் முளைப்பு திறன் குறைவாகவே இருந்தது. ஆனால் விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளின் முளைப்பு திறன் ஒரு வருடத்திற்கும் மேல் குறையாமல் இருக்கும். குளிர்பதன முறையில் கடம்ப மரத்தின் விதைகளை சேகரித்து வைக்கலாம். அவ்வாறு செய்வதால் 2 அதன் முளைப்பு திறனை பாதுகாக்க முடியும். 1 அளவுள்ள விதைகளை ஆற்று மணல் நிரம்பிய தட்டில் தூவ வேண்டும். இதை அதிக வெப்பமில்லாத நிழல் பகுதியில் வைக்க வேண்டும். மழைக்காலங்களில் தார்பாலின் அல்லது பாலித்தீன் போட்டு தட்டுகளை மூட வேண்டும். ஏனெனில் மழை துளிகள் பட்டு விதை மேலே வந்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விதைகளை எறும்புகள் தாக்காத வண்ணம் தட்டுகளை சுற்றிலும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்க வேண்டும். விதைகள் விதைத்த 12 முதல் 15 நாட்களுக்கு பின்னர் முளைக்க தொடங்கும். விதைகளின் முளைப்பு திறன் 90% இருக்கும். 5 சென்டிமீட்டருக்கு மேல் வளர்ந்த இளம் நாற்றுகளை செம்மண், மணல் மற்றும் காய்ந்த எரு முறையே 2:1:1 என்ற விகிதத்தில் கலந்த மண் கலவையை நிரப்பி பாலித்தீன் பைகளுக்கு மாற்ற வேண்டும். இந்த நாற்றுகள் 6 பிறகு 45 சென்டிமீட்டர் உயரமாக வளர்ந்த பின் நடவு செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த நாற்றுகளை நோய் தொற்றுகள் தாக்காமல் இருக்க நல்ல காற்றோட்டமான இடங்களில் வைக்க வேண்டும். பூஞ்சை கொல்லிகளை பயன்படுத்தி நோய் தொற்றுகளில் இருந்து காப்பாற்றலாம். நேரடியாக விதைகளை வயல்களில் விதைத்தால் வறட்சி மற்றும் அதிகமான சூரிய ஒளியினால் முளைப்பு திறன் இருக்காது. நன்கு நேர்த்தியாக வளர்ந்த மரத்திலிருந்து பதியன் முறையில் புதிய செடிகள் உருவாக்கலாம். பதியனின் குறைந்தபட்ச அளவு சுமார் 15 முதல் 20 சென்டிமீட்டர் நீளம் இருக்க வேண்டும். தண்டுகளை வேர் ஊக்கிகளை தடவி நடவு செய்யும் போது அதிகப்படியான வேர்களை காண முடியும். இம்முறையில் தண்டின் அளவு, காலநிலை மற்றும் ஊடகத்தன்மை பொறுத்து வேர்விடும் திறன், வளர்ச்சி போன்றவை மாறுபடும். கடம்ப மரக்கன்றுகள் 6 முதல் 7 30 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும். வெள்ளை கடம்ப மரம் வேகமாக வளரும் தன்மை கொண்டது. மேலும் காடு வளர்ப்பு மற்றும் வேளாண் காடு வளர்ப்புக்கு ஏற்ற மரமாக உள்ளது. வயல்களில் 3:2, 3:3 அல்லது 5:4 மீட்டர் என்ற இடைவெளியில் நடப்படுகிறது. எடுப்பு தட்டுகளில் 1:1.5 வளர்க்கப்பட்ட நாற்றுகளை நடவு செய்த பின் பெரும்பாலான நாற்றுகள் உயிர் பிழைக்கின்றன. கடம்ப மரத்தின் வளர்ச்சி விகிதம் 6 முதல் 8 அதிக

0: அதிகமாக உள்ளது. 8 முதல் 10 ஆண்டுகள் வயதான மரங்கள் வெட்டுவதற்கு ஏற்ற பருவமாக இருக்கும். இந்தோனேஷியாவில் கடம்ப மரங்களை 4 ஆண்டுகளில் அறுவடை செய்கின்றனர். ஆனால் இந்தியாவில் மரங்களின் வளர்ச்சியை பொறுத்து 7 ஆண்டுகளில் அறுவடை செய்யப்படுகிறது. காகித கூழ் தயாரிப்பு 4 வருட காலத்திலும், பென்சில், தீக்குச்சி, ஒட்டு பலகைகள் போன்ற பயன்களுக்கு 7 ஆண்டு காலத்திற்கு பிறகும் அறுவடை செய்யலாம். இளம் செடிகளை முதல் 1 வருடத்திற்கு நன்கு பாதுகாக்க வேண்டும். இளம் நாற்றுகளில் பக்க கிளைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். 1 அல்லது 2 ஆண்டுகள் வயதான மரங்களில் பக்க கிளைகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இம்மரத்தின் இளம் நாற்றுகள் களைகளால் எளிதில் பாதிப்புக்குள்ளாகும். எனவே நடவு செய்த பின்பு வயல்களில் களைகள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது அவசியமானது. வெளிநாடுகளில் வேதியியல் களை கொல்லிகளை பயன்படுத்தியும் நேரடியாக ஆட்களை வைத்தும் களைகளை அகற்றுகின்றனர். நடவு செய்யப்பட்டதிலிருந்து களைகளை வளரவிடாமல் அகற்ற வேண்டும். முதல் ஆண்டில் 3 மாதங்களுக்கு 1 முறையும், அடுத்து வரும் ஆண்டுகளில் மரத்தின் நிழல் தரையில் விழும் வரை 6 மாதங்களுக்கு 1 முறையும் களை எடுக்க வேண்டும். வளம் குன்றிய நிலங்களில் தொழு உரமிடுதல் அவசியமாகும். யூரியா மற்றும் ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் ஆகிய உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. 1 நாற்றுக்கு 15 கிராம் அளவு யூரியாவை வேர்பகுதியை சுற்றிலும் தூவினால் நாட்டின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பக்க கிளைகளை வெட்டுவதன் மூலம் நேரான உயர்ந்த மரங்கள் நமக்கு கிடைக்கும். மேலும் தீ பரவுவதால் ஏற்படும் பாதிப்புகளும் குறையும். ஆனால் கடம்ப மரங்களில் இயற்கையாகவே இறந்த கிளைகள் உதிர்ந்து விடுகின்றன. இடைமரங்களை அல்லது அதிகமாக உள்ள மரங்களை வெட்டுவதன் மூலம் நன்கு தடிமனான மரக்கட்டைகள் நமக்கு கிடைக்கும். மரங்களின் சுற்றளவும் அதிகரிக்கும். நடப்பட்ட 2 முதல் 4 ஆண்டுகளில் இடைமரங்களை நீக்கம் செய்யலாம். மரங்களின் அடர்த்தியை பொறுத்து 1 முதல் 3 முறை இடைநீக்கம் செய்ய வேண்டும். 15 ஆண்டுகள் சுழற்சியில் இடைமரங்களை நீக்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் அதிக கன அளவு உள்ள மரக்கட்டைகள் கிடைக்கும். கடம்ப மரத்தோப்புகளில் விவசாய பயிர்களை ஊடுபயிர் செய்யும் போது எவ்விதமான இடையூறுகளையும் இம்மரங்கள் பயிர்களுக்கு விளைவிப்பது இல்லை. ஊடுபயிர்களின் விளைச்சல் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் 5x5 மீட்டர் அல்லது 4x4 மீட்டர் இடைவெளி தேவை. மானாவாரி பயிர் சாகுபடி கடம்ப மரத்தோப்புகளில் 1 முதல் 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு செய்ய முடியும். மேலும் அசாம் போன்ற மாநிலங்களில் பெரும்பாலும் வயல்களின் வரப்புகளில் கூட இம்மரங்களை வளர்க்கின்றனர். விவசாயிகள் இம்மரங்களை வேளாண் காடுகளாக வளர்ப்பதன் மூலம் அதிக லாபம் பெறலாம். தண்டு துளைப்பான் பூச்சியானது கடம்ப மரங்களில் முதன்மையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும். இப்பூச்சியால் உண்டான பாதிப்புகளால் முழுமையான மரங்கள் கூட இறக்க நேரிடுகின்றன. 1 ஆகஸ்ட் முதல் 1 ஜனவரி இப்பூச்சிகள் அதிகம் காணப்படும் காலமாகும். தாக்கப்பட்ட மரங்களில் உள்ள துளைகளால் மரங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஆரம்ப நிலைகளில் இதன் தாக்கம் குறைவாக இருந்த போதிலும் தாக்கிய மரங்களை மறுபடியும் தாக்கி அருகில் உள்ள நல்ல மரங்களும் பாதிக்கப்பட்டு இறுதியில் இறக்க நேரிடலாம். இப்பூச்சிகளின் தாக்கத்தை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். மேலும் கிளை நீக்கம் செய்வதால் ஏற்படும் துளை மற்றும் காய்களின் வழியாக இப்பூச்சிகள் உள்ளே நுழையக்கூடும். இதனால் கிளை நீக்கம் செய்யும் போது மரப்பட்டையில் காயங்கள் படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். கடம்ப மரத்தின் சிறந்த பண்புகளால் இவை சுலபமாக சந்தைப்படுத்த முடிகின்றன. 6 முதல் 7 ஆண்டுகள் தோப்புகளிலிருந்து வெட்டப்பட்ட மரங்களிலிருந்து வருமானத்தை ஈட்ட முடியும். 1 முதல் 2 ஆண்டுகள் ஊடுபயிர் மூலமும் அதிக லாபம் பெறலாம். 6 ஆண்டு மரத்திலிருந்து சராசரியாக 6 முதல் 7 கன அடி கிடைக்க வாய்ப்புள்ளது. விவசாயிகள் இதை கவனத்தில் கொண்டு வாய்ப்புகளை செயல்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே. நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சிறு தானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும் மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் கூறும் கருத்துக்கள், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி, சிந்தனை ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59:45. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள பூங்கா ரயில் நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ரயில் நிலையம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ரயில் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்ததாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாரம்பரியம் சார்ந்த வடிவமைப்புடன் நவீன வசதிகளை கொண்டதாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இப்பணிகள் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுய விவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 31 வரை இப்பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் அடுத்த மாதம் 1 தொடங்கி 30 வரை நடைபெறும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வழங்கும் தகவல்கள்தான் திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது சுய விவரங்களை தாம் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்வாகத்தில் தவறுக்கு இடமளிக்கக்கூடாது என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தேர்வில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடாபதி வேலாயுதம் 12 இடத்தை பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றுள்ளதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடங்குகளில் உள்ள மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஊடகத்துறையை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் போக்கினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நெறியாளருக்கு எதிராக காவல்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதும் மறுப்பதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுதொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதி திரு முகமது ஷஃபீக் முன்பு வந்தபோது, தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் ஆஜராகி இந்த நியமனங்கள் பாரபட்சமின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கினை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டாா்.

0: புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங்ஹிங் சியுங்கை வென்றார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:05. திரைகானம் துவக்கமாக ஒலிக்க இருக்கிறது. சந்தோஷ் சுப்பிரமணியம் படப்பாடல், சித்தார்த் குரலில்.

ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து

0: விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 8:21. உதித் நாராயண் சின்மயி குரல்களில் சிவாஜி படப்பாடல்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4550-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: நேரம் 8:33. நேர்களே, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி தாம் தூம் பட பாடல், ஹரீஷ் ராகவேந்திரா குரலில்.

0: நேயர்கள் இதுவரை திரைகானம் கேட்டு ரசித்தீர்கள். மீண்டும் திரைப்பட பாடல்கள் 10:45 காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியில் ஒலி உலா வரும்.
1: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

0: இந்தியாவின் தலைசிறந்த பிளாஸ்டிக் சர்ஜனாக சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் நெல்லையப்பர் அவர்களுடனான நேர்காணலின் மூன்றாம் பாகத்தை கேட்க இருக்கிறோம்.
1: டயபெட்டிக் ஃபுட் அல்சரை பற்றியான உங்களுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் கூட இருக்கு. உலக அளவில் என்ன மாதிரி இருக்கு, சென்னையில் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறது கூட நீங்கள் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக பண்ணியிருந்தீங்க. டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம கால் அகற்றிடுவாங்களோ, அதிகமாக போகும்போது ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா டாக்டர்? அவங்களுக்கான இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றியான ஒரு ஸ்கோப் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க.
2: பயமே வேண்டாம். அதாவதுங்க, ரொம்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஒரு நூல் இல்லைதாங்க. சில பேர் டோட்டலாக அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு சுகர் இருக்குது, நமக்கு எப்போ வந்தாலும் காலில் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் செருப்பு இல்லாமல் கண்ட கண்ட இடத்துலையும் நடந்துட்டு கல் மணல் எல்லாம் குத்திட்டு நான் ட்ரெக்கிங் போனேன், வாக்கிங் போனேன் அப்படி எதெல்லாமோ சொல்லிட்டு புண்ணோடு வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நீங்கள் இதையும் எப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு கேட்டகரி பீப்புள் ஸ்பெக்ட்ரத்தோட ஒரு எண்டு இப்படி இருக்காங்க. இன்னொரு ரெண்டு வந்து ரொம்ப ப்ரொடெக்டர், ஓவர் ப்ரொடெக்டர், ஹைப்பர் ப்ரொடெக்டர், ஐயோ அங்கே போனால் புண்ணு வந்துடும், இங்கே வந்தால் இது வந்துடும் அப்படி சொல்லி, ரெண்டுமே தேவையில்லை. நார்மலான ஆக்டிவிட்டீஸ் வச்சுட்டு நம்ம ரெகுலராக நம்ம ருட்டீன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தாலே சரியாக போகும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ், எப்படி ஹார்ட் காம்ப்ளிகேட் ஆகலாமோ, எப்படி கிட்னி வரலாமோ, எப்படி கண் பாதிக்கப்படலாமோ, அது மாதிரி காலும் பாதிக்கப்படலாம். அதனால் அவங்கள காலை என்றைக்கும் சுத்தமாக வச்சுக்கணும். இன்னும் நிறைய பேர் ஒரு சின்ன பொண்ணு வந்தாலும் கூட காலை கழுவுறதே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி படக்கூடாது, எங்கள் பாட்டி சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, எழுத்த வீட்டில் சொன்னாங்க, நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னாலும் தண்ணீர் வச்சு சுத்தமாக கழுவுங்க, அழுக்கு தண்ணி தான் படக்கூடாது, நல்ல தண்ணி வச்சு சோப் போட்டு நல்லா கழுவுங்க. எந்த ஒரு பொண்ணுக்குமே தண்ணீர் விட்டு கழுவுறது தான் புண்ணு ஆறதுக்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சி விடுறோம். அந்த மாதிரிலாம் அவேர்னஸோடு இருந்தாங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சுகர் லெவலை என்றைக்கும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும், அது ஒரு டயபெட்டிக் டாக்டரை பார்த்துட்டு பண்ணிக்கணும். டெய்லி மார்னிங் வாக்கிங் எக்ஸசைஸ் சொல்கிறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிடணும். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுமக்கள் மாதிரி நானும் ஒரு நியூஸ் படிச்சுக்கிறேன், வாரத்துக்கு ஒரு டோஸ் இன்சுலின் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் வரனால நிறைய வந்து இந்த டயபெட்டிக் மக்களுக்கான இனிப்பான செய்தி அப்படின்னு தான் அதை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. டயபெட்டிஸ் கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படி சொல்லி இப்போ டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. ரிவர்ஸே ஆகாத ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃபிசிஷியன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் பயம் எதுக்குமே தேவையில்லை.
1: இந்த கேள்வி நான் முதல்ல கேட்டுட்டு போகணும் கூட எனக்கு தோணும். இப்போ நீங்கள் பேசினதுலேருந்து உண்மையிலேயே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி தேவைப்படுதா?
2: படுது, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படுது.
1: இப்போ நீங்கள் ரிவர்ஸ் பற்றி சொன்னீங்க, அதனால
2: நிறைய பேஷண்ட் ஒபீசிட்டி உள்ளவங்க பாதி பேர் டயபெட்டிக் பேஷண்ட்டை தான் இருப்பாங்க. நாங்கள் லைபோசக்ஷன் பண்ண வேண்டியவங்களுக்கு பாதி பேஷண்ட் டயபெட்டிக்ஸை தான் இருப்பாங்க. டயபெட்டிக் ஃபுட்டில் உள்ள பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறலாம், எல்லா பேஷண்ட்டுமே டயபெட்டிஸ் எல்லாருக்கும் பண்ணத்தான் சேரும்.
1: ஒரு காலை முழுமையாக அகற்றுறதுக்கப்புறம் கூட அது பண்ண முடியுமா டாக்டர்? இந்த மாதிரி
2: அது காலை முழுமையாக அகற்றுறதுக்கப்புறம் அப்படிங்கிற வேடையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. காலை முழு அகற்ற விடக்கூடாது. சேவ் சேவ் லிம்ஸ் ப்ரிவெண்ட் ஆம்புடேஷன், இதுதான் எங்களுடைய மோட்டோவை. நம்ம ஒன்று அவேர்னஸோடு இருக்கணும், ஒன்று அடுத்து அடுத்த ஸ்டேஜ் ஏர்லியராக போகணும். நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோன்னா கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடந்த ஒரு 10 வருடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, வேறு நான் ரிட்டையர்ட் ஆகி இப்போ பண்ணுற எடுத்தாலும் சரி, ஒருத்தருக்கு கூட 1 or 2 fingers கூட நான் எடுத்ததில்லை. ஏன்னா சேவ் லிம், அதுதான் இப்போடைய எல்லா பிளாஸ்டிக்ஸுடைய மோட்டோவுமே அதுதான். ரொம்ப கவனமாக இருக்கணும், நம்ம வந்து பார்த்துலாம் கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
1: இந்த டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி இன்னொரு கவனம் கொடுக்க வேண்டியவர்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள், கைனக்கில் இருக்கக்கூடியவர்கள். அந்த சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும் அல்லது அதற்கான ஒரு தேவை வருகிறது என்றால் அதற்கான சிகிச்சை முறைகள்
2: உண்டு. சமீபத்தில் கூட ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து தன்னோட ஹஸ்பண்டோட பைக்கில் போகிறப்போ கீழே விழுந்துட்டாங்க. ஸோ தையில் பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஸ்கின் லாஸ் இருந்தது. இன்னொரு தையிலேருந்து எடுத்து கிராஃப்ட் போட வேண்டியிருந்தது. அவங்க 5 months ஓல்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அது நம்ம கூட கைனகாலஜிஸ்ட் ஆப்ஸ்டீஷியன்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி, அனஸ்தட்டிஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு மைல்ட் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது. சேஃபான ட்ரக்ஸ், குழந்தையோ அம்மாவோ பாதிக்கப்படாத ஒரு சேஃபான ட்ரக்ஸ் கொடுத்து அவங்க அந்த சர்ஜரியிலேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்க. அப்புறம் வந்து என் அம்மாக்கள் தானே, அவங்க ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ஆல்சோ மதர்ஸ், அவங்க வீட்டில் அவங்க தான் சமைக்கிறாங்க, தண்ணி கொட்டிக்கிடுறாங்க, காலில் பட்டுருது, பாதத்தில் பட்டுருது, குழம்பு சாம்பார் கொட்டிடுது, அப்போ எல்லாம் பாதம்லாம் இதாகி வர்றாங்க, கால்ஸோடு வர்றாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தான் செய்கிறோம், கொஞ்சம் ரிஸ்க்கை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறோம்,

0: சாகத்தான் செய்யுது.
1: இந்தியாவில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய விகிதம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
0: அதான் அவேர்னஸ் நிறைய ஆனதுனால விகிதமும் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது.
1: மற்ற நாடுகளில் இப்போ நீங்கள் பல நாடுகள் பயணப்பட்டிருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் பேப்பர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளுக்குமான வித்தியாசம் எதாக இருக்கா? ஒன்று. ரெண்டாவது, வேர்ல்டுலேயே வந்து சென்னை குறிப்பாக தமிழ்நாடு அதே போல் இந்தியா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது, அது குறிப்பாக மெடிக்கல் டூரிசம் அதிகமாக இருக்குது. அதுலேயும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஹப்பாகவே இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள்.
0: பிளாஸ்டிக் சர்ஜரி பிறந்த இடம் இந்தியா, அதை மறந்துடவே கூடாது. அந்த காலத்தில் சுஸ்ரத் மகாராஜ் தான் வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரியவே வந்து உலகத்திற்கே அறிமுகப்படுத்தினவங்க. அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஆன்டி சோசியல் ஆக்ட் பண்ணுங்க, மூக்கை வந்து எடுத்து விட்டுருவாங்க. சுஸ்ருதா 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நெற்றியிலேருந்து சதை எடுத்து அந்த மூக்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் பண்ணாத சர்ஜரியில் அந்த காலத்தில் அவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்காரு. அவர் தான் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் பீப்புளெலாம் நம்மகிட்ட வந்து ஆளும்போது இந்த கலைகளை அவர் எழுதின புக்கு இருக்குது, சுஸ்ருதா சம்ஹிதா அப்படிங்கிற அவர் எழுதின புக்கு, அந்த புக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் தான் மற்ற ஊர்களெல்லாம் கலைகள் ஆரம்பமானது. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம ஊர்லேருந்து தான் வெளியூருக்கு போயிருக்குது, மக்களுக்கு நல்லாவே அவேர்னஸ் இருக்குது. சென்னையில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து நல்ல முறையில் டெவலப் ஆகிருக்கு, எல்லாம் 60s ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற மாநிலங்களுக்கு நம்ம முன்னோடியாகவே எல்லாம் செயல்பட்டு இருந்தோம்,
1: அதனால தான் இது ஒரு ஹப்பாக
0: வந்து மாறிச்சு. ஸோ தமிழ்நாட்டில் நல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லா வகையிலுமே நல்லா டெவலப் ஆகி அழகு சிகிச்சையிலேருந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிலேருந்து எல்லாமே நல்ல முறையில் இருக்குது. நிறைய மருத்துவமனைகள், நீங்கள் காஸ்ட்டை பற்றி பேசுனீங்க, வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய பிளாஸ்டிக் சர்ஜரி காஸ்ட் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மினிமம்.
1: அது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளவு? இப்போ சாதாரண ஒரு ஆவரேஜ் அல்லது மிடில் இன்கம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ண, இப்போ நீங்கள் சொன்னீங்க ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி அன்னப்பிளவு ஏற்பட்டிருக்க குழந்தைக்கு அப்படின்னா பண்ணணும், அவருக்கு தேவை இருக்குது, அத்தியாவசியமாகவே இருக்கிறது என்றால் அவங்க இதை செய்ய முடியுமா? அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் என்ன?
0: எல்லா சர்ஜரியுமே அரசு மருத்துவமனையில் இலவசமாக எல்லாருக்கும் பண்ணித்தர்றாங்க, நம்பர் ஒன் பாயிண்ட், அதில் மாற்றமே கிடையாது. பட் இருந்தாலும் சில பேர் சில தனியார் மருத்துவமனையில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறப்போ தனியார் மருத்துவமனையும் எங்கே போனாலும் அஃபோர்டபுள் காஸ்ட்ல சர்ஜரி பண்ணிக்கலாம், பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு சர்ஜரி இல்லைன்னு பிளாஸ்டிக் சர்ஜரி யாருக்கு எதுவுமே கிடையாது. அவங்கவுங்களால எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் அது இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு போகிறாங்க, நிறைய இருக்கிறாங்க, சாதாரண ஒரு 10-bedded ஹாஸ்பிட்டலில் கூட இன்றைக்கி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரினா ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணணும், 1000-bedded அல்லது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் கூட பண்ணுறாங்க. பணத்திற்காக யாருக்கும் இன்றைக்கி ஆப்ரேஷன் இல்லை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே அவங்க ஏற்றுக்கலாம்.
1: இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறதே வந்து ஒரு மல்டிபிள் டேலண்ட்டை உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக இருக்குது, எல்லா துறை விற்பனர்களையும் உள்ளே கொண்டு வர. இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது சார்ந்திருக்கக்கூடிய துறையை சார்ந்தக்கூடிய மருத்துவரை கூப்பிடணும், கர்ப்பிணி பெண்ணுன்னா அது சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த மருத்துவரை கூப்பிடணும், அதுக்கப்புறம் இந்த சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் செஞ்சு வந்ததுக்கு பிறகாக பக்க விளைவுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் டாக்டர். பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிறதுனால பக்க விளைவுகள் ஏதாவது ஏற்படுமா?
0: பக்க விளைவுகள் வந்து இப்போ ஒரு ஸ்கின் கிராஃப்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொடையிலேருந்து தோல் எடுத்து ஒரு கையில் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த தொடையில் ஒரு புண்ணு வந்துடும் இல்லையா, அது வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும் இல்லையா, அந்த ஒரு சின்ன விளைவு. இது வந்து கிராஃப்டில் வந்து அது ஆறிருந்தாலும் கொஞ்சம் தழும்பு, அங்கே கொஞ்சம் சின்ன தழும்பு வரும். ஃப்ளாப், ஃப்ளாப்னால் கொஞ்சம் பெரிய சதையோட எடுத்து கொண்டுட்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கும்போது அங்கே கொஞ்சம் வந்து அதனுடைய டிஃபிஷியன்சி குறையும். இப்போ ஒரு இடத்துல ஒரு நரம்பு தேவைப்படுது அப்படின்னா ஒரு டோனர் நரம்பு எடுக்கிறோம்னா அங்கே கொஞ்சம் சென்சேஷன் குறையும், கம்மியாக இருக்கும். பட் இது மாதிரியான பக்க விளைவுகள்
1: இது இப்போ எல்லாருக்கும் காமனாக அப்படி நீங்கள் சொல்லிட முடியுமா, இல்லை வந்து அது பிரச்சனை உள்ளவர்களுக்கு தனியாக இருக்குமா? இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், அப்படி தான் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
0: பொதுவாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் அவங்க பிளட் சுகரையும் நார்மலாக மெயின்டைன் பண்ணும்போது தான் ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். பட் அவங்க என்னடா நம்ம ஒரு புண்ணோடு வந்தோமே டாக்டர் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் சதை எடுத்து வச்சுருக்கிறாரே அப்போலாம் கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்க கிளைசமிக் கண்ட்ரோல் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. டயபெட்டாலஜிஸ் பார்த்துக்கிட்டாலும் கூட அதெல்லாம் வூண்ட் ஹீலிங்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணும், இந்த மாதிரி சின்ன சின்ன பக்க விளைவுகள் தான். அல்லது நம்ம கிராஃப்ட் எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் நம்ம கிராஃப்ட் போட்டாலும் சூரிய வெளிச்சத்தில் அதிலெல்லாம் அது படும்போது அதில் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் வரும், அப்படி நார்மல் ஸ்கின்னை விட வரும், ஈஸியாக பிரேக் டவுன் ஆயிரும், அது கொஞ்சம் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணால் வரும். ஒர்க் அவுட் பண்ணிட்டாலும் கூட நம்ம

0: ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ரெக்கரன்ஸ் வரும். நான் கண்ட்ராக்சர் பற்றி ஏற்கனவே சொன்னேன், சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ரெக்கரன்ஸ் திருப்பி வரும். இதுதான் பக்க விளைவுகள், மற்றபடி ஒன்றும் இல்லை.
1: ரெக்கவரி டைம் ஏதாவது ஒன்று இருக்கா இந்த மாதிரி? நம்ம
0: நம்ம என்ன சர்ஜரி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்து ரெக்கவரி டைம் மினிமம் ஒரு 4-5 டேஸ்லேருந்து 2-3 மந்த்ஸ் தான் எனக்கு ரெக்கவரி டைம்.
1: அந்த நாட்கள் வரைக்கும் இது வந்து
0: ஆமாம், அதெல்லாம் நம்ம முதலேயே பேஷண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணிடும். செஷன்ஸ் வச்சு எல்லாத்துக்கும் செஷன்ஸ் வச்சு, இப்போல்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, ப்ரீவியஸாக சர்ஜரி பண்ணிட்டு போனாங்களே அவங்க ஒரு வாலண்டியராக, சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க சில பேர் விருப்பப்படுவாங்க, அவங்கள வச்சே அந்த சர்ஜரி திருப்பி யாருக்கு தேவையோ அவங்க கூட நாங்கள் வந்து பேச சொல்வோம். ஸோ அவங்க எங்கள் கூட பேசுகிற கூட சில பேர் நினைப்பாங்க டாக்டர் எல்லாம் பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. ஸோ பேஷண்ட் டு பேஷண்ட் பேசுகிறப்ப ஈஸியாக பேசிக்கிறாங்க, பேசுறதுக்கு அவசியமே இல்லை. எல்லா பேஷண்ட்டுமே அவங்கவுங்க சொந்தமாக பிளாக் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதிலே இப்போ அவங்களே படிச்சுட்டு வராங்க. சிட்டியை பொறுத்த மட்டும், இப்போ எஜுகேட்டட் மாஸை பொறுத்த மட்டும் இந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது இப்போ பிகம் வெரி வெரி வெரி வெரி லெஸ் பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி ஃப்ளட்டட் வித் கம்யூனிகேஷன்ஸ். எங்கே திரும்பினாலும் எப்படி வந்தாலும் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் டாக்டர்கிட்ட என்ன அவங்க வர்றாங்க அப்படின்னா நான் கேட்குறது, உங்கள் டவுட்ஸை என் முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த செஷனில் எல்லாட்டாலும் கம் பேக் அகெயின், இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, இன்னும் கோத்ரூ பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சாட் ஜிபிடியில் போடுங்க, அதுக்கு என்ன அது சொல்லுதுன்னு சொல்லி கேளுங்க. அப்புறம் எங்கள் கூட வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், பிளாக்ஸில் படிங்க பேஷண்ட்ஸ். நீங்கள் கேன்சர் சொன்னீங்களே, கேன்சர் பெஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ கேன்சர் பெஸ்ட்டு மக்களுக்கு நிறைய வந்துட்டுருக்குது. ஸோ கேன்சர் சர்ஜன் வந்து பிரெஸ்ட்டை வந்து எடுத்துருவாங்க, நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பிரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி தருவோம். பொதுவாக அதில் அது யங் ஏஜ் என்ன ப்ராப்ளம் அந்த விஷயம், திருப்பி ரெக்கரன்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை வந்து ஒரு பெனிஃபிஷியலான பேஷண்ட் கூட பேசிக்கலாம், அவங்க பிளாக்ஸில் அவங்க ஷேர் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், தென் ஃபைனலாக வந்தாங்கன்னா ஈஸியாகும்.
1: இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப அதிகமான இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குது, அவேர்னஸ் இருக்குன்னு சொல்லிங்க. ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை பற்றியான விழிப்புணர்வு, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, மருத்துவர்கள்ட்ட எப்படி கலந்தாலோசிக்கிறது, அவங்ககிட்ட என்ன மாதிரி கேட்குறது, இதை பற்றியான விழிப்புணர்வு எல்லாம் எப்படி இருக்கு? நீங்கள் சொன்னீங்க முதல்ல பேசும்போது Tier 3, Tier 4 சிட்டிஸு அந்த மாதிரி நகரங்களில் கூட வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க, அவர்களெல்லாம் எப்படி இதை அணுகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு டாக்டர்.
0: அவங்களுக்கும் இப்போ இந்த நெட் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தானே ஊடுருவி இருக்குது, அது கிராமம் டவுன் Tier 1, Tier 2 அப்படிலாம் பார்க்குறது இல்லை. ஸோ டிஜிட்டல் வேர்ல்டு, எல்லா காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்துட்டாங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய அவேர்னஸ், இதுக்கும் மேலேயும் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே இதெல்லாம் நாங்கள் கொண்டாடுறோம். இன்னமும் நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க தான், இட்ஸ் ஆல்வேஸ் அன் இம்ப்ரூவிங்.
1: இந்த வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அன்னைக்கு பல்வேறு தகவல்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவாக இதை பற்றியான மக்கள் விழிப்புணர்வு பெறணும் அப்படின்னா சார் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன பொதுமக்களுக்கு?
0: எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இதை ஃபாலோ பண்ணால் போதும். எல்லாருமே நான் சொன்னது மாதிரி தான், இந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது சார், நீங்கள் தண்ணியே படக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க சார், நான் தண்ணியே படலைன்னு ஒரு இன்ஃபெக்டட் கூண்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பாட்டி சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் அதில் அது உண்மையா அப்படிங்கிற சிந்தித்து செயல்படலாம். அது மாதிரி ஒரு கண்ட்ராக்டர்ஸ் வந்துச்சுன்னா இப்படி படுத்தால் சரியாக போயிருந்தாங்க, இதை சாப்பிடக்கூடாதுனாங்க அப்படின்னு கொஞ்சம் அறிவியலற்ற சில செயல்கள் செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் அதையும் நல்ல முறையில் அணுகி வந்து வந்து அதுக்கு அந்த துறையில் அனுபவத்துவம் பெற்ற ஒரு மருத்துவரை அதை சந்தித்து அவங்களுடைய சந்தேகத்தை முழுக்க தீர்த்து பண்ணது நல்ல முறையில் இருக்குன்னு, இதுதான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டேக்குள்ள மெசேஜாக நான் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த.
1: ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் வந்து நம்முடைய லிசனர்ஸ்க்காக வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டேயான இன்னைக்கு அதை பற்றியான விவரங்கள், யாரெல்லாம் செஞ்சுக்கலாம், யாரெல்லாம் வந்து இதை செய்ய தேவை இருக்குது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும் மிக்க நன்றி டாக்டர்.
0: மிக்க நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் சந்திரசேகரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். முதலில் அம்போருக ஜி என் பாலசுப்ரமணியம் ஏற்றிய ரஞ்சனி ராக வர்ணம்.

சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் சந்திரசேகரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். அடுத்து பார்வதி நாயகனே, பாபநாசம் சிவன் பாடல், சண்முகப்பிரியாராகும் ஆதி தாளம்.

இதுவரை அரங்கசையில் திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் சந்திரசேகரன் அவர்கள் வயலின், உமையாளபுரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம்.

நேரம் 10:45, 40 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ். காற்றோடு கலந்திடவா துவக்கமாக ஒலிக்கியிருக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் குரல்களில் உதயகீதம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் படம் புன்னகை மன்னன்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை: சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை: அதிக அளவு 38.3°C, இயல்பை விட 2.9° அதிகம். குறைந்தள வெப்பநிலை 28.5°C, இயல்பை விட 1.6° கூடுதல். பதிவான மழை அளவு 2.6 mm. ஈரப்பதம் 97%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை: அதிக அளவு 38.3°C, இயல்பை விட 2.7° அதிகம். குறைந்தள வெப்பநிலை 28.8°C, இயல்பை விட 2.4° கூடுதல். பதிவான மழை அளவு 0.1 mm. ஈரப்பதம் 79%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேரம் 11:01. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். நேர்களே, இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை. இதில் சூழல் விளக்கு தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 திரைகாணம். 8:30 சென்னையில் சாலை விபத்துகளை தடுப்பது குறித்து இன்று நடைபெற்ற நிகழ்வின் வானொலி தொகுப்பு, தொடர்ந்து திரைகாணம். 9:00 அரங்கிசை, மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை, கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா முதல் பகுதி, நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள், பங்கேற்பவர்கள் ஆர் ஸ்ரீஜா, எஸ் சோமசுந்தரி, கே அஸ்ஃபியா ஃபாத்திமா, ஆர் பூஜா, ஐ கவியரசி, எஸ் சுமதி ஆகியோர். இளைய தலைமுறையின் கனவுகள், எஸ் ரோஹிணி வித்யா அவர்களின் உரை. விளையாட்டுத் துறையில் இந்திய பெண்களின் சாதனைகள், உரை வழங்குபவர் எம் முத்துலட்சுமி. நண்பகல் 12:10 சங்கீத சாரல், பி அக்ஷயா ஹரிணி அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், கோவாவின் கட்டிடக்கலை வரலாறும் சிறப்பும். எழுதியவர் எம் ஷண்முகவேல் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். 2:15 திரைகாணம். 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகாணம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், இதில் சிறுதானியங்களும் அதன் மதிப்பு கூட்டலும். மதுரை வேளாண் கல்லூரி வேளாண்மை விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் கூறும் கருத்துக்கள், வேளாண் தகவல், பழமொழி, சிந்தனை ஆகியன இடம்பெறும். 8:05-9:15 திரைகாணம். 8:45 த டிஜிட்டல் அப்போதகரி, ஆங்கில நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. எதிர்கால உடல்நலம் குறித்து ITS மருந்தக கல்லூரியின் இயக்குனர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ராஜராஜேஸ்வரி அவர்கள். 10:00 அகில பாரத இசை, தேவ்ரத் மிஸ்ரா அவர்களின் சித்தார் இசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 11:04:55. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi launched multiple developmental projects worth around 25,000 crore rupees from Haryana, Punjab and Chandigarh today. The projects aimed at strengthening connectivity, improving passenger convenience and accelerating economic development in the region. In Jalandhar this evening, the Prime Minister inaugurated and laid foundation stones of various rail and road infrastructure projects worth over 5,470 crore rupees. He inaugurated 75 redeveloped railway stations, including Jalandhar Cant, under the Amrit Bharat Station Scheme. Addressing a public gathering in Jalandhar, Prime Minister Modi said, "The NDA government at the centre prioritises serving every citizen of India, making their lives easier and providing them with new opportunities for progress."